0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேயர்கள் புலரும் பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து கே. வீரமணி குழுவினருடன் பாடியிருக்கும் பாடல் சரணமையப்பா திரைப்படத்திற்காக.

நேய நெஞ்சங்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நிலைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்று சக ஆண்டு 1948 ஆஷட மாதம் 28 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 19 தேதி, பராபவ வருடம் ஆடி மாதம் 3 நாள் ஞாயிற்றுக்கிழமை. வள்ளுவன் வாய்க்கிலே ஒன்றாய் இன்றைய குறளமுதம்

0: மற்றவருக்கு கெடுதல் செய்தால் நாம் கெட்டுப்போவோம் என்பதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும். குறள் எண் 116 அதிகாரம் நடுவு நிலைமை.
1: கெடுவல் யான் என்பது அறிக தன் நெஞ்சம் நடுவொறியல்ல செய்யும்.
0: மனத்தால் நடுவு நிலைமை தவறி பிறருக்கு கெடுதல் செய்தால் நாம் கெட்டுப்போவோம் என்பதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும். குறள் எண் 116 அதிகாரம் நடுவு நிலைமை.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்போம் இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் பல்வேறு புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் தனியார் துறையின் இந்த வரலாற்று சிறப்புமிக்க சாதனை நாட்டின் தொழில்நுட்ப திறனின் வளர்ச்சியை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகள் இந்திய விண்வெளித்துறை உலக அரங்கில் முன்னணி நாடாக திகழ வழிவகுக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் தனியார் துறையின் வெற்றி நாட்டின் வளர்ச்சிக்கான புதிய பாதைக்கு வித்திட்டுள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்குவதையொட்டி மத்திய அரசு விடுத்துள்ள அனைத்துக் கட்சி கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது. 2024 ஆண்டிற்கான தேசிய திரைப்பட விருதுகள் அறிவி

0: ஆர்டிகிள் 370 என்ற ஹிந்தி மொழி திரைப்படத்திற்கு சிறந்த திரைப்படத்திற்கான விருது வழங்கப்படுகிறது. இந்திய திரைப்படத்துறை பல்வேறு தலைமுறைகளை கடந்து நிலைத்து நிற்பதற்கான பெருமை மிகுந்த தருணம் இது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பெண் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். எவ்வித சாதி பாகுபாடும் இன்றி அனைத்து பிரிவு மக்களும் பயனடையும் வகையில் தமிழக அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடக்கு கடலோர பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெற உள்ளது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: இது உங்களை விமான ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 நேரம் 6:02. நிகழ்ச்சியும் நேரமும் இன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகளையும் அதற்கான நேரங்களையும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க, காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரையினை வழங்குகிறார் குழந்தை பாலு அவர்கள். 6:15 வணக்க பூக்கள் பக்தி பாடல்கள், 6:45 உழவர்களுக்கான தகவல், 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் எஸ் உமாமகேஸ்வரி அவர்கள். இன்று காலை 7 வணக்கம் பரணியில் தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சியை வழங்குகிறார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதே உரை வழங்குகிறார் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குகிறார் சிவகலை கே கே தாமஸ் அவர்கள். இன்று காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரையினை வழங்குகிறார் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. காலை 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். காலை 9:02 ஆனந்த பூங்காற்று. இன்றைய ஆனந்த பூங்காற்று நேரலை நிகழ்ச்சியில் நேர்களே நீங்கள் பேசியிருக்கிறீங்க. உங்கள் நண்பர்களிடமோ அல்லது குடும்ப உறுப்பினர்களிடமோ நீங்கள் பார்த்து வியந்த குணம் எது? காலை 10:02 மனம் விரும்புவதே நேயர் விருப்ப பாடல்கள். 11:00 அஞ்சல் பெட்டி எண் 111 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடிய மனதின் குரல் நிகழ்ச்சிகள் பற்றிய நேயர்களின் கருத்துக்கள். 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். பகல் 12:10 பெண்கள் மட்டுமே பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி சிநேகிதியே, மறக்க முடியாத பள்ளிக்கூட நினைவுகள், 1:00 நலம் தானா நிகழ்ச்சியில் தோளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகளை வழங்குகிறார் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ஹரிஹர மகாதேவன் அவர்கள். 1:05 தொடர்ந்து நலம் தானாவில் முதுமையில் ஆரோக்கியம் பேணுவது எவ்வாறு குறித்து அறியலாம். இன்று பகல் 2:00 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள். 3:02 மணித்தெரு நாடு சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகம் குறித்த தகவல்கள். 4:02 பொதுகை தும்பி. மாலை 5:02 அரும்பு மொழிகள் குழந்தைகள் பங்கேற்கும் நிகழ்ச்சி. 6:02 நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று மாலை 6:07 பக்தி மாலை. 6:40 சேவை செய்திகள். இரவு 7:00 7:32 அறிவியல் தகவல்களுடன் திரையிசை. 7:30 ஃபீஃபா 2026 உலகக்கோப்பை தினசரி நிகழ்வுகள் குறித்து அறியலாம். இன்று 8:05 இளங்காற்று வாராந்திர நடப்பு நிகழ்வுகள். 9:00 இலக்கிய சாரல் மனிதநேய சிந்தனையில் வள்ளலாரும் பாரதியும். 10:00 சுகுமான ராகங்கள் தொலைபேசி வழி நேர் விருப்ப பாடல்கள். நேர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும். நீங்கள் இன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகளையும் அதற்கான நேரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நிலை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்கள், கேட்டு மகிழுங்கள். நிலைய நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்க அலைபேசி எண் 0462256113 பூஜ்ஜியம் 4 6 2

2 5 6 1 1 3 3 வாட்ஸ்அப் நம்பர் 9 4 4 3 3 6 0 7 9 4.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள்.
2: மனிதப்பற்று, மானிடப்பற்று, மனிதத்தன்மை, மனிதம் என்றெல்லாம் மனிதநேயத்தை புலப்படுத்தும் சொற்கள் தமிழில் பலவாக இருக்கின்றன. பண்புடையார் பட்டுண்டு உலகம், மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் என்றெல்லாம் மனித பண்பை வலியுறுத்தி திருக்குறள் அருமையாக கூறுகிறது. பண்பு கொண்டவர்களால் தான் உலகம் வாழ்கிறது என்றும், பண்பு இல்லாதவர்கள் பட்ட மரத்திற்கு சமம் என்றும் திருவள்ளுவர் கூறியிருப்பது மனித நேயத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்துவன. தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்ற புறநானூற்று பாடலிலும், தன்னலம் கருதாமல் பிறர்நலம் கருதி வாழும் மனிதனே மனிதனாவான் என்பதை

0: ஆழமாக உணர்த்துகின்றார் கவிஞர். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், பசியினால் இழைத்தே வீடுதோறு இறந்தும் பசியராது அயர்ந்த வெற்றரை கண்டு பதைத்தேன். நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேருறக் கண்டு உளம் துடித்தேன். ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சு இழைத்தவர் தமை கண்டே இழைத்தேன் என இறக்க நெஞ்சுடன் உருக்கமாக பாடினார் வள்ளல் ராமலிங்க அடிகளார். அவர் போன்று எண்ணற்ற ஞானிகள் எழுத தூண்டுகோளாக இருந்தவர் மணிமேகலை காப்பியத்தை பாடிய சீத்தலை சாத்தனார் என்று கூறலாம். அமுத சுரபி என்னும் பாத்திரமும் அதில் முதன்முதலாய் அன்னமிட்ட ஆதிரை என்ற கதாபாத்திரமும் சாத்தனாரின் சிறந்த படைப்புகளாகும். காவிரியின் பூம்பட்டினத்தில் வாழ்ந்தவள் ஆதிரை, கற்பின் செல்வி என்று எல்லோரும் அவளை போற்றினர். கணவனே தெய்வம் என்று வாழ்ந்த அவள் திருவாதிரை நாளில் பிறந்ததால் அந்த பெயர் பெற்றார் போலும். அவர் இல்லம் சென்று திருவோடு ஏந்தி மணிமேகலை புனையா ஓவியம் போல் நின்றாள். ஆதிரை அன்புடன் அன்னம் எடுத்து வந்து மணிமேகலையை வலம் வந்து தொழுதாள். பாரெங்கும் பசிப்பிணி நீங்குக என்று வாழ்த்தி அமுத சுரபி நிறையுமாறு அருமருந்தாம் அன்னத்தை வழங்கினாள். இதனை சாத்தனார் பாடுகின்ற போது தொழுது வளங்குண்டு துயரரு கிளவியோடு அமுத சுரபியின் அதன் சுரை நிறைதர பாரக மடங்களும் பசிப்பிணி அருகன ஆதிரை இட்டனல் ஆறுயிர் மருந்தென் என்று பாடுகின்றார். இந்த பாடலில் ஆறுயிர் மருந்து என்ற தொடர் காண்கின்றோம். உணவு என்றால் அது ஆறுயிர் மருந்து என்னும் பொருளில் ஒரு புது தொடரை அறிமுகப்படுத்தும் சாத்தனாரின் ஆற்றலை கண்டு வியக்கின்றோம். தமிழின் முதல் நாவலான பிரதாப முதலியார் சரித்திரம் எழுதிய மாயூரம் வேதநாயகம் அவர்கள் சர்வசமய கீர்த்தனைகள் என்ற ஒரு தொகுப்பை தந்தார். அதில் ஒரு பாடல், கையால் பொதித்துணையே காட்ட கயற்கண்ணால் அதனை காட்டாள், ஐயா விளாம்பழமே என்கின்றீர் ஆங்கதற்கு பருவமன்று என் செய்கோ எனச் சிறந்தார் போர் சிறவா கட்டுரையால் குறித்த எல்லாம் பொய்யே பொருளுறையாம் முன்னே கொடுத்துண்டல் புரியின் கண்டீர் என்று ஒரு பாடல் வருகிறது. காலம் முழுவதும் கஞ்சனாக இருந்த ஒருவன் மரணப்படுக்கையில் கிடந்தபோது ஊராருக்கு தமது சொத்துக்களில் கொஞ்சம் தானம் செய்ய எண்ணினான். அப்போதிருந்த நிலையில் அவனால் பேச இயலவில்லை. அவன் சேர்த்த அந்த ஆஸ்தியை தங்க உருண்டைகளாக உருக்கி வைத்திருந்தான். அதை எடுத்து ஊராருக்கு கொடுக்க எண்ணி தனது மனைவியிடம் தங்க உருண்டையை எடுத்து வர கைகளால் சைகை செய்தான். அவர் எதை எடுத்து வர சொல்கிறார் என்பதை புரிந்து கொண்ட அவரது மனைவி அதற்கு இசையாமல், ஐயா இப்போதிருக்கும் தங்கள் உடல்நிலையில் விளாம்பழம் சாப்பிடக்கூடாதே, அதை போய் கேட்கிறீர்களே என்று பிற அறியாதவாறு அவள் சொல்லி தடுத்து விட்டாள். இதிலிருந்து தெரிவது என்ன? தான தர்மங்களை அவ்வப்போதே செய்துவிட வேண்டும், காலம் கடத்தக்கூடாது. அவ்வாறு காலம் கடந்து தர்மம் செய்தால் பயனற்றுதான் போகும் என்பதைத்தான் வேதநாயகரின் பாடல் உணர்த்துகிறது. எனவே வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் மனித நேயத்தோடு நாம் அறச் செயல்களை செய்வோம், இந்த உலகில் நற்பெயரை பெறுவோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் குடந்தை பாலு அவர்கள்.

காதி ஊடுருவும் காலி பணியில் பொழுது புலரும் இந்த பொன்னான வேளையில் இறை தேடும் பறவைகளும் பரமனின் அருள் தேடும் இந்த இனிய காலை பொழுதில் புதிதாய் பிறந்திருக்கும் இந்நாள் அனைவருக்கும் இன்பம் தரும் இனிய நாளாக அமைய வாழ்வு தந்த இறைவனை வாழ்த்தி பணிவோமா பக்தி பாக்களால். பண்பலை 102.6 மலர்வன வணக்க பூக்கள். நிகழ்ச்சியின் துவக்க பாடல்.

0: 6.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: விமானாகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 நேரம் 6:16 நிமிடம்.

நேரம் 6:23. இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 உங்கள் இல்லங்களில் தோறும் பக்தி மனம் பரப்பிக் கொண்டிருப்பது வணக்க போக்கள். விழுவது இயல்பு, ஆனால் எழுவதோ துணிவு. மீண்டும் நடப்பது என்பது நம்பிக்கை, இலக்கை அடைவது என்பது விடாமுயற்சி. இவையே வெற்றியின் ரகசியம். வணக்க போக்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேரம் 6:28. இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 பக்தி பாக்களாய் மனம் பரப்பிக் கொண்டிருப்பது வணக்க போக்கள். முயற்சி சிறியதாக இருந்தாலும் தினமும் தொடருங்கள். சிறு துளிகள் சேர்ந்துதான் பெருங்கடங்கள் பெருங்கடல் ஆகிறது. சிறு முயற்சிகள்தான் சாதனைகளாகும். வணக்க போக்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஹரிஷ் பாடிய பாடல்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேரம் 6:34 அகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 வணக்கப்போக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உங்களை வேறு யாருடனும் ஒப்பிடாதீர்கள். நேற்றைய உங்களோடு ஒப்பிடுங்கள். ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி காண்பீர்கள். முன்னேற்றத்தை ரசித்து வாழுங்கள். அதுவே உண்மையான வெற்றி.

நேரமாறு மணி 41 நிமிடம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 பக்தி பாடல்களாய் மனம் பரப்பிக் கொண்டிருப்பது வணக்கப்போக்கள். நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் இஎம் ஹனீஃபா பாடியது.

விடுவாய் நிறைவாயுள்ள நலனீந்து நெஞ்சம் மலரச் செய்திடுவாய் கரையாயுள்ள பகுதிகளை கழுவி தூய்மை ஆக்கிடுவாய்.

ஒவ்வொரு சவாலும் உங்கள் வலிமையை உங்களுக்கு அறிமுகப்படுத்தும். அதை தவிர்க்காதீர்கள். தைரியமாக எதிர்கொள்ளுங்கள். உயர்வை அடையுங்கள். பன்மலை 102.6 இல் பக்திபாக்களாய் இதுவரை மனம் பரப்பின வணக்கப்பூக்கள்.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:45 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 நேர்களை நீங்கள் கேட்க இருப்பது
2: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

0: திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடி ஆகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: எலுமிச்சை நடவு செய்ய சுமார் 2 மீட்டர் ஆழத்துக்கு மண்கண்டம் இருக்க வேண்டும். நல்ல வடிகால் வசதியுள்ள செம்மண் கலந்துள்ள தோட்டக்கால் நிலங்களிலும் களிமண் இல்லாத மணல் பாங்கான தோட்டக்கால் நிலங்களிலும் எலுமிச்சை செழிப்பாக வளரும். எலுமிச்சையை ஜூலை முதல் டிசம்பர் வரை நடவு செய்ய வேண்டும். ஒரு நாற்றுக்கு 5 மீட்டர் சுற்றளவில் இடைவெளியே விட வேண்டும். அப்படி நடும்போது ஒரு ஏக்கருக்கு 160

0: செடிகள் நடவு செய்யலாம். எலுமிச்சை நடவு செய்ய குழியை 75 சென்டிமீட்டர் சுற்றளவு உள்ளவாறு தோண்ட வேண்டும். நன்கு வளரும் வரை நீர்ப்பாய்ச்சுவது அவசியம். சுமார் 7 முதல் 10 நாட்களில் நீர்ப்பாய்ச்சுவது போதுமானது. வேர்ப்பாகத்தில் நீர் தேங்குவதை தவிர்க்க வேண்டும். தலைச்சத்து 2 பாகங்களாக மார்ச் அக்டோபர் மாதங்களில் இட வேண்டும். தொழு உரத்தை முதல் வருடத்துக்கு 10 கிலோவும் ஆண்டுதோறும் 5 கிலோவும் அதிகரிக்க வேண்டும். தலைச்சத்து முதல் வருடம் 200 கிராமில் தொடங்கி ஆண்டுக்கு 100 கிராம் அளவில் சேர்த்து இட வேண்டும். மணிச்சத்து சாம்பல் சத்தை ஆண்டுக்கு 100 கிராம் அளவில் போட்டு ஆண்டுதோறும் 40 கிராம் வரை கூடுதலாக சேர்க்க வேண்டும். உரங்களை இடும்போது மரத்திலிருந்து 70 சென்டிமீட்டர் தள்ளி மண்ணில் போட்டு கொத்திவிட வேண்டும். புதிய துளிர் வரும்போது 500 கிராம் துத்தநாக சல்பேட் 100 லிட்டர் தண்ணீரில் கலந்து அந்த கரைசலை மார்ச் ஜூலை அக்டோபர் மாதங்களில் தெளிக்க வேண்டும். செடியை 45 சென்டிமீட்டர் உயரம் வரை கிளைகள் இன்றி நேராக வளரவிட வேண்டும். எலுமிச்சை செடியின் ஊடுபயிராக அவரை குடும்பத்தை சேர்ந்த பயிர்கள் காய் வகைகளை மரங்கள் காய்ப்புக்கு வரும் காலம் வரை கூடுதலாக பயிரிட்டு பயன்பெறலாம். காய்பிடிப்பை அதிகப்படுத்த பிஞ்சு காய்கள் உதிர்வதை தடுக்க பயிர் வளர்ச்சி ஊக்கி NAA 30 PPM என்ற மருந்தை 30 மில்லிகிராம் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். எலுமிச்சை மரத்தை இலை துளைப்பான், சாறு உறிஞ்சும் பூச்சி, பழ அந்து பூச்சி, குருத்து துளைப்பான், தண்டு துளைப்பான், பழ ஈ, நூற்புழு ஆகிய பூச்சிகள் தாக்கும். இலை துளைப்பானை கட்டுப்படுத்த மோனோக்ரோட்டோபாஸ் 1 லிட்டர் தண்ணீருக்கு 15 மில்லி அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். சாறு உறிஞ்சும் பூச்சிகளான வெள்ளை ஈக்களுக்கு குயினால் பாஸ் 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 மில்லி அளவு கலந்து தெளிக்க வேண்டும். கருப்பு ஈக்களுக்கு மோனோக்ரோட்டோபாஸ் 1 லிட்டர் தண்ணீருக்கு 2.5 மில்லிகிராம் கலந்து தெளிக்க வேண்டும். அசுவினி பூச்சிக்கு மோனோக்ரோட்டோபாஸ் 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 மில்லிகிராம் கலந்து தெளிக்க வேண்டும். சிகப்பு சிலந்தி பூச்சிக்கு நனையும் கந்தகத்தூளை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். தண்டு துளைப்பான் புழு தாக்கப்பட்ட கிளைகளை கவாத்து செய்ய வேண்டும். நூற்புழு பாதித்த ஒரு மரத்தை கார்போபியூரான் 3G 750 கிராம் அளவுக்கு இட்டு கட்டுப்படுத்தலாம். இயற்கை உரங்கள் மற்றும் உயிர் உரங்களை பயன்படுத்துவதால் மண்வளம் மேம்படுகிறது, விளைச்சல் அதிகரிக்கிறது மற்றும் நீண்டகால நிலத்தின் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுகிறது. மண்ணை வளமுடன் உயிருடனும் பேணி பாதுகாக்கலாம். இந்த சாகுபடி தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி எலுமிச்சையில் நல்ல மகசூல் பெற முடியும். வரவிருக்கும் சாகுபடி பருவத்தை முன்னிட்டு விவசாயிகள் தரமான மற்றும் சான்றளிக்கப்பட்ட விதைகளை தேர்வு செய்து விதை பரிசோதனை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். விதை பரிசோதனை மூலம் விதையின் முளைப்பு திறன், தூய்மை, ஈரப்பத அளவு மற்றும் பிற பயிர் விதைகள் அல்லது களைகளின் கலப்பு போன்ற தரக்கூறுகள் அறிவியல் முறையில் மதிப்பீடு செய்யப்படுகின்றன. இதன் மூலம் தரமற்ற விதைகளை தவிர்த்து அதிக மகசூல் பெறக்கூடிய தரமான விதைகளை விவசாயிகள் பயன்படுத்த முடியும். பரிந்துரைக்கப்பட்ட விதை நேர்த்தி முறைகளை பின்பற்ற வேண்டும். விதைகளை ஈரப்பதம் இல்லாத குளிர்ச்சியான மற்றும் பாதுகாப்பான இடங்களில் சேமித்து வைக்க வேண்டும். விதை கொள்முதல் செய்ததற்கான ரசீதுகள் மற்றும் விதை மூட்டைகளின் அடையாள விவரங்களை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். தரமான விதைகளின் பயன்பாடும் விதை பரிசோதனையும் அதிக மகசூல் மற்றும் நிலையான வேளாண் உற்பத்திக்கு அடிப்படையாகும். தசக்காவியம் என்பது ஒரு அங்கக தயாரிப்பு கரைசலாகும். இந்த கலவையை பக்குவமாக கலந்து செடிகளுக்கு தெளிப்பதால் பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்தி செடிகளின் வளர்ச்சி அதிகரிக்கிறது. தசக்காவியம் தயாரிக்க வேம்பு இலை, எருக்கு இலை, கொளிஞ்சி இலை, தும்பை இலை, நொச்சி இலை, ஊமத்தை இலை, காட்டாமணக்கு இலை, ஆடாதோடா இலை, புங்கம் இலை இவற்றில் ஏதாவது 5 இலைகளில் 1 கிலோ எடுத்து துண்டுகளாக்கி ஒவ்வொன்றையும் தனித்தனியே 1 லிட்டர் பசுங்கோமியத்தில் 10 நாள் வரை ஊற வைத்து வடிகட்ட வேண்டும். 1 கிலோ பசுஞ்சாணம், 1 லிட்டர் பால், 1 லிட்டர் தயிர், 1 லிட்டர் நெய் ஆகியவற்றை எடுத்து ஒன்றாக கலக்கி அதனுடன் இலைகளை வடிகட்டி சாற்றினை சேர்த்து 25 நாட்களுக்கு வைக்க வேண்டும். தினமும் காலை மாலை என இருவேளையும் நன்கு கலக்கி விடுவதால் பஞ்சகவ்யம் மற்றும் இலைச்சாறுகள் கலந்து தசக்காவியம் தயாராகும். பிறகு தசக்காவியம் கரைசலை வடிகட்ட வேண்டும், இல்லையெனில் தெளிப்பானின் நுனியில் அடைப்பு ஏற்படும். வடிகட்டிய பின் இதனை 1 லிட்டருக்கு 30 மில்லி என்ற அளவில் தெளிக்கவோ வேர் நனைக்கவோ செய்யலாம். தசக்காவியம் தெளிப்பதால் பஞ்சகவ்யாவின் மூலம் கிடைக்கும் அனைத்து பயன்களையும் பெறுவதோடு பயிருக்கு பூச்சி மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் கிடைக்கிறது. இதனால் பூச்சி மற்றும் நோய்களின் தாக்கம் தவிர்க்கப்படுகிறது. பயிர், மரம் மற்றும் மரக்கன்றுகளுக்கு தழை, மணி, சாம்பல், கால்சியம் மற்றும் மெக்னீசியம் சத்துக்கள் அதிக அளவில் கிடைக்கும்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய்

0: பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பாத்துட்டு வந்துருவோம்.
1: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
2: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 72 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 73 அடி.
0: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
2: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
0: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
2: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
0: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
2: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 14 முதல் 29 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 33% முதல் 61% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: ஆகாஷ்வாணி தொடர் விழிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 நேரம் 6:55 நேர்களை நீங்கள் கேட்க இருப்பது
3: நேயர்களுக்கு வணக்கம். இது சூழல் காப்பது சுகம். இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக உயிரி தொழில்நுட்பவியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் உமா மகேஸ்வரி அவர்கள்.
5: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மண்ணில் கோடிக்கணக்கான நுண்ணுயிரிகள் வாழ்கின்றன. ஆயிரக்கணக்கான மண்புழுக்கள் மண்ணை உழுகின்றன. இதனால் மண்ணுக்கு காற்றோட்டம் கிடைத்து பொலபலப்பாக மாறி பொன் விளையும் பூமியாகின்றது. இந்த மண்ணில் அளவிற்கு அதிகமான இரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லிகளையும் தெளிக்கும் பொழுது முதல் அடி மண்புழுவுக்குத்தான் விழும். இரண்டாவதாக நுண்ணுயிரிகள் சாகும். மண்புழு மற்றும் நுண்ணுயிரி இழப்புடன் தொடர்ந்து இரசாயனத்தை பயன்படுத்துவதால் மண் மலடாக ஆகின்றது. பயிர் பதராக போகின்றது. காற்றில் கலந்து வளிமண்டலம் மாசுபடுகின்றது. குளம் குட்டைகளில் இருக்கின்ற தண்ணீரில் கலந்து நீர் மாசுபடுகின்றது. இந்த நீர் பூச்சிக்கொல்லி தெளிக்கப்பட்ட தீவனம் மூலமாக கால்நடைகள் உடம்பிற்குள் செல்லும் விஷமானது பால் மூலமாகவும் இறைச்சி

0: மூலமாகவும் மனிதனுக்கு வருகின்றது. முன்பு ஈரோட்டில் நடந்த ஒரு ஆராய்ச்சியில் தாய்ப்பாலில் இரசாயன பூச்சிக்கொல்லியின் படிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதை செய்தித்தாள்களில் படித்ததை நினைவில் கொள்வோம். இந்த அளவிற்கு எல்லாவற்றிலும் பூச்சிக்கொல்லியின் விஷம் படிந்துவிடும். நாம் இப்பொழுது பயன்படுத்தி கொண்டிருக்கும் பல பூச்சிக்கொல்லிகளின் விஷம் ஆண்டுக்கணக்கில் பயிரில், மண்ணில், காற்றில் ஒட்டியிருக்கும். 70 கிலோ எடையுள்ள ஒரு மனிதன் இறப்பதற்கு 100 மில்லி பூச்சிக்கொல்லி விஷம் போதுமானதாகும். இரசாயனம் படிந்த அரிசி, மீன், பால் மற்றும் இறைச்சியை நாம் சாப்பிடும் பொழுது ஒவ்வொரு அடுக்காக இரசாயனம் நம் உடம்பில் படிந்து கொண்டே இருக்கும். இப்படி தொடர்ந்து 7 அல்லது 8 வருடங்கள் சாப்பிடும் பொழுது சுமார் 100 மில்லி அளவு விஷம் நம் உடம்பில் சேர்ந்துவிடும். அவை உடனடியாக சாக வைக்காவிட்டாலும் இரத்த கொதிப்பு, புற்றுநோய், சக்தியின்மை, சோர்வு, மனநல பாதிப்பு, சர்க்கரை நோய், பார்வை குறைபாடு, மலட்டுத்தன்மை போன்ற நோய்கள் பெருக காரணமாயிருக்கும். இதனால்தான் இன்று 30 வயதிலேயே முட்டி வலியால் முழங்காலை பிடித்து கொண்டு திரிகின்றோம். கர்ப்பப்பையிலேயே கண்ணாடி அணிந்து கொண்டு குழந்தை பிறக்கின்றது. வாயில் நுழையாத பெயர்களிலெல்லாம் நோய்கள் வந்து மக்கள் மருத்துவமனைகளில் தவமிருக்கின்றார்கள். இதற்கு முக்கிய காரணம் 100%-80% பூச்சிக்கொல்லியோட பாதிப்பாகத்தான் இருக்கும். தொடர்ந்து 50 முதல் 60 வருடங்களாக நாம் பயன்படுத்திய இரசாயனத்தால் பஞ்சபூதங்களும் பஞ்சு ஆகிவிட்டது. கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக வெளியேறி பசுமை கூடாரம் நோய் வந்து கிடக்கின்றது. ஓசோனில் விழுந்த ஓட்டை பெரிதாகி சூரிய வெப்பம் நேரடியாக தாக்குகின்றது. இந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் பனிமலை உருகி கடலுக்கு அடியில் இருக்கும் நீரோட்டத்தில் கலக்கின்றது. இதனால் கடல் மட்டம் அதிகரிக்கின்றது. நீரோட்டம் மாறி பருவமழை தப்புகின்றது. 1960s-70s பயன்படுத்திய இரசாயனத்தோட பாதிப்புகள்தான் பெரும் வெள்ளம், கடும் வறட்சி என்று 2018 சுழற்றி அடித்தது. அதற்கு பிறகு பயன்படுத்தியதன் பாதிப்பை சுமார் 20 வருடங்கள் கழித்து நம் குழந்தைகள் அனுபவிப்பார்கள். இந்த அழிவுகள் நடக்கக்கூடாது என்றால் நாம் பூச்சிக்கொல்லி பயன்பாட்டை தவிர்க்க வேண்டும். எனவே பூச்சிக்கொல்லிகளை தவிர்ப்போம், வளமாய் வாழ்வோம்.
1: நாம் இதுவரை கேட்டது சூழல் ஒளி. வழங்கினார் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக உயிரி தொழில்நுட்பவியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் உமா மகேஸ்வரி அவர்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள். நிகழ்ச்சியை வழங்குகிறார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் ஞானசேகர் அவர்கள்.
1: புதிய தொழில் முனைவோரே, விவசாயம் சார்ந்த தொழில்கள் வணிகம் செய்வோரே, உங்களுக்காக நாம் தினந்தோறும் பல கடனுதவி திட்டங்கள் நிதி நிறுவனங்களை பற்றி பேசி வந்தோம். இன்று ஒரே தொழில் பால் மாடுகள் வளர்ப்பது, பால் பொருட்கள் தயாரிப்பது, அது சம்பந்தமான தொழில்கள் ஏராளமாக தமிழ்நாட்டிலே நடக்கிறது. 38 மாவட்டங்களிலும் பால் மாடுகள் வளர்ப்பது, ஆடுகள் வளர்ப்பது தான் இன்று ஏடிஎம் என்று சொல்வார்கள். எப்போது வேண்டுமானாலும் பணம் கிடைக்கக்கூடிய தொழில் விவசாயிகளுக்கு கை கொடுக்கிறது என்று சொல்வார்கள். அதில் குறிப்பாக

பால் பண்ணை, அதாவது ஒரு 10 15 மாடுகள் வைத்திருப்பார்கள், பால் விற்பனைக்கு கொடுப்பார்கள். அதனுடைய சாணம் மண்புழு உரம் தயாரிக்க பயன்படும். இப்படி அந்த மாடுகள் வளர்ந்த பிறகு சின்ன மாடுகளாக வாங்குவார்கள். அது ஒரு 4 5 கன்றுகள் போட்ட பிறகு நல்ல விலைக்கு அந்த மாடுகளை விற்பார்கள். இப்படி பால் மாடுகள் வளர்ப்பது, அந்த பாலை அப்படியே கூட்டுறவு சங்கங்களுக்கு விற்பது அல்லது விற்காமல் பதப்படுத்தி தயிர் ஆக்கி தயிர் பாக்கெட்டுகளாக பால் பாக்கெட்டுகளாக இன்னும் மதிப்பு கூட்டி விற்பது என்று பலர் செய்கிறார்கள். பல விவசாயிகளிடமிருந்து வாங்கி அதிலிருந்து பல்வேறு வகையான துணை பொருட்களை, பாலிலிருந்து தயிர் எடுக்கலாம், பாலிலிருந்து பன்னீர் தயாரிக்கலாம், பாலிலிருந்து சீஸ் தயாரிக்கலாம், பாலிலிருந்து ரெடிமேடாக ஐஸ்கிரீம் தயாரித்து பெரிய நிறுவனங்களுக்கு விற்கலாம், அல்லது ஐஸ்கிரீமை பேக் பண்ணி 10 ரூபாய் 20 ரூபாய் 30 ரூபாய் பேக்கிங்காக விற்கலாம். இப்படி பல்வேறு பொருட்களை தங்கள் நோக்கங்கள் போல் செய்கிறார்கள். ஸ்ரீலிவுத்தூர், ராஜபாளையம், சிவகாசி போன்ற பகுதிகளில் அந்த பால் ஆடையை தனியாக எடுத்து நெய் தயாரிப்பது, மீதி பாலை நன்றாக கொதிக்க வைத்து பால்கோவா தயாரிப்பது, அதிலே நூற்றுக்கணக்கான வகை பல்வேறு வகையான ஸ்வீட்டுகளுக்கு இந்த பால் பயன்படுகிறது. ஸ்வீட்டாக தயார் பண்ணி ஸ்வீட் ஸ்டாலுகளுக்கு விற்பனை. என சாதாரணமாக நாம் நினைக்கின்ற அந்த பால் குழந்தைகளுக்கு உணவாக பயன்படுவதிலே இருந்து ஏராளமான பொருட்களாக தயார் பண்ணி ஏற்றுமதிக்கும் இதர மாநிலங்களுக்கும் அனுப்பி நிறைய லாபம் பார்க்கக்கூடிய தொழிலாக இருக்கிறது. அதற்கு நிறைய கடனுதவி திட்டங்கள் இருக்கின்றன. அதை வரிசையாக மொத்தமாக சொல்லிவிடலாம் என்று நான் நினைக்கிறேன். AHIDF என்ற ஒரு திட்டம் இருக்கிறது. இது மத்திய அரசினுடைய திட்டம். கால்நடை வளர்ப்பு உள்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதி கடன் என்று பெயர். முழுமையாக தெரிவதற்கு www.ahidf.gov.in என்று போட்டு பாருங்கள். எல்லா வகையான பொருட்களை தயாரிப்பதற்கு அந்த இயந்திரங்கள், விற்பனை செய்வதற்கு எப்படி, விற்பனை செய்வதற்குரிய கட்டமைப்புகள், அந்த விற்பனை செய்வதற்கு என்னென்ன உதவிகள் செய்யலாம் என்று, அதற்கு தேவையான மிஷினரிகள் மட்டுமல்ல ஒர்க்கிங் கேபிட்டல் என்று சொல்லக்கூடிய மூலதன கடனையும் 90% வரைக்கும் கொடுக்கிறார்கள். 3% தான் இதற்கு வட்டி. இந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் உள்ள தனிநபர், விவசாயிகள், ஆடு மாடுகள் வளர்ப்போர், நிறுவனமாக சேர்ந்து இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் இந்த கடனுதவி வழங்கப்படுகிறது. அடுத்து வெறும் பால் பதப்படுத்துதல் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதி என்று நான் சொன்னேன். அதே போல் நபார்டு வழியாக அவர்கள் கூட்டுறவு சங்கங்கள், பால் கூட்டுறவு கூட்டமைப்பு நிறுவனங்களுக்கு கடனுதவி கொடுக்கிறார்கள். 6.5% தான் வட்டி. உழவர் உற்பத்தியாளர் கம்பெனிகளுக்கும் இதிலிருந்து கடனுதவி வழங்கப்படுகிறது. இதற்கு திட்டம் நபார்டினுடைய திட்டம் DIDF என்று சொல்லுகிறார்கள். அதாவது தேசிய பால் வளர்ப்பு மேம்பாட்டு நிதியம். இதிலிருந்து தனி நபர்களுக்கும் சரி, டைரி டெவலப்மெண்ட் செய்வதற்கும் சரி, அந்த பொருட்களை விற்பனை செய்வதற்கும் சரி கடனுதவி வழங்குகிறார்கள். இதனுடைய முழு விளக்கம் டைரி டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு என்று ஆகும். இதை பற்றி www.nabard.org என்ற வலைத்தளம் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். இதற்கு மானியமும் உண்டு. இதை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் நபார்டு பால் உற்பத்தியாளர்கள் மேம்பாட்டு நிதியத்தை போல SEDS டைரி ஸ்கீம் டெவலப்மெண்ட் என்ற அந்த திட்டத்திலிருந்தும் கடனுதவி கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக பெண்கள், SCST சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கு 33% மானியம் அளிக்கிறார்கள். மற்றவர்களுக்கு 25% மானியம். இதுவும் நபார்டு மூலம்தான் இந்த கடனுதவியை கொடுக்கிறார்கள். ஆவின், தமிழ்நாட்டில் ஆவினை பற்றி கேள்விப்படாதவர்களே இருக்க மாட்டார்கள். அனைத்து ரயில் நிலையங்கள், பஸ் நிலையங்களிலே தொடங்கி முக்கியமான இடங்களில் எல்லாம் பால் பொருட்களை விற்பது, காலை மாலை பால், தயிர், மோர் போன்றவற்றை விற்பது, முக்கிய இடங்களில் பாலை சூடாக்கி பாலாகவும் காஃபி டீயாகவும் விற்பனை செய்யக்கூடிய, இந்தியா முழுவதும் பால் பொருட்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு அருமையான நிறுவனம். 1000 பேருக்கு வேலைவாய்ப்பையும் கொடுத்திருக்கிறது. அதன் மூலம் 500,000 விவசாயிகள் பயன்பெறுகிறார்கள் இந்த ஆவின் என்னும் நிறுவனத்தால். இதில் சிறு பால் பண்ணை திட்ட கடன் இது ஆவின் அளிக்கிறது. பால் உற்பத்திக்கு

0: 2.7 லட்சம் வரை கடனுதவியை கொடுக்கிறார்கள். பால், வெண்ணெய், நெய், பன்னீர், ஐஸ்கிரீம், பால்கோவா போன்றவற்றை தயாரிக்க இதற்கு 10 முதல் 25% மூலதனம் கையில் இருந்தால் போதும், மீதியை கடனாக கொடுக்கிறார்கள். இதை பற்றி முழுமையாக அறிய www.avin.co.in, மேலும் 1800-4125-4250 18-0042-53-300 இந்த இலவச எண்ணிலும் இந்த கடனுதவி திட்டத்தை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். ஐந்தாவதாக KCC கிசான் கிரெடிட் கார்டு. ஏறக்குறைய எல்லா விவசாயிகளும் அறிந்திருப்பார்கள், பேருக்கு தான் கிரெடிட் கார்டு. கொஞ்சம் குறைந்த 4% வட்டி தான் மானியம் இருக்கிறது. அந்த கார்டு வாங்குபவர்களுக்கு தனிநபர் கடன், அவர்களுக்கு விபத்து நடந்து விட்டால் அதற்கு பணம் கிடைத்துவிடும். என்ன பயிருக்காக வாங்குகிறாரோ அந்த பயிருக்கும் இன்சூரன்ஸ் இந்த திட்டத்திலே வழங்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் உள்ள ஏறக்குறைய எல்லா விவசாயிகளும் இதில் சேர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏடிஎம் கார்டும் இன்சூரன்ஸும் வழங்கப்படுவதால் எல்லோரும் மகிழ்ச்சியாக இதில் சேர்கிறார்கள். கால்நடை பராமரிப்புக்கு மட்டுமல்ல, இதற்குரிய குறுகிய கால கடன், வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கான கடனாகவும் இந்த கார்டை பயன்படுத்தி கொள்ளலாம். தமிழ்நாட்டில் உள்ள கிராமப்புற வங்கிகள், கூட்டுறவு வங்கிகளை அணுகி உடனடியாக இந்த கார்டை பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல் ஆறாவதாக, தமிழ்நாட்டில் பிற்பட்டோர் மிக பிற்பட்டோர் தான் அதிகமாக இருப்பதால் தமிழ்நாடு பிற்பட்டோர் மிக பிற்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் என்ற ஒரு கழகம் இருக்கிறது. இதற்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் அலுவலர், மாவட்ட பிற்பட்டோர் நல அலுவலர் கலெக்டர் ஆஃபீஸில் இருப்பார். அவரிடம் விண்ணப்பம் பெற்று கிராமப்புற வங்கிகள் மூலமாக தொழில் கடன், கல்விக் கடன் போன்ற பல வகை கடன் உதவிகளை இந்த கார்ப்பரேஷன் வழங்கி வருகிறது. இந்தியா முழுவதும் உள்ள இந்த கார்ப்பரேஷன்களில் தமிழ்நாட்டில்தான் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே இந்த பிற்பட்டோர் மிக பிற்பட்டோர் இனத்தைச் சேர்ந்தவர்கள் பால் சார்ந்த தொழில், பயிர்க்கடன், மாடு வாங்குவதற்கு கடன், மண்புழு உரம் தயாரிப்பதற்கு தேவையான கருவிகள் வாங்குவதற்கு, எல்லா வகைக்கும் பிற்பட்டோர் மிக பிற்பட்டோர் இந்த கடனுதவி திட்டத்தில் கடன் பெறலாம். இதற்கு மாவட்ட பிற்பட்டோர் நல அலுவலர் மற்றும் கூட்டுறவு வங்கிகளை இந்த கடனுதவி பெறுவதற்கு அணுகலாம். அதேபோல் ஒவ்வொரு வங்கியும் தமிழ்நாட்டிலே, இந்தியாவிலே ஏராளமான அரசுத்துறை வங்கிகள் இருக்கின்றன, கூட்டுறவுத்துறை வங்கிகள் இருக்கின்றன. அரசு வங்கிகளை விட அதிக டேர்ன் ஓவர் செய்யக்கூடிய தனியார் வங்கிகள் இருக்கின்றன. அவர்களெல்லாம் இந்த பால் பண்ணை கடன் திட்டம் சிறப்பானது என்பதை உணர்ந்து கொண்டதால் வெவ்வேறு வகையான வங்கிகள் வெவ்வேறு வகையான திட்டங்களை வெவ்வேறு வட்டியோடு ஏற்பாடு செய்து உடனுக்குடன் கிராமப்புறங்களில் இந்த கடன் உதவிகளை வழங்கி வருகிறார்கள். அதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் அதிக கிளைகளை உள்ள கனரா வங்கி பால் பண்ணை கடன் திட்டம் என்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார்கள். அதிக கிளைகள் உள்ள சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா சென்ட் டைரி ஸ்கீம், சென்ட்ரல் என்பதை சுருக்கி சென்ட் டைரி ஸ்கீம், சென்ட்ரல் வங்கி பால் பண்ணை கடனுதவி திட்டம் என்று இதற்கு பெயர். அதேபோல் தனியார் வங்கியான ஆக்சிஸ் வங்கி பால் பண்ணைக்கு ஏராளமான கடனுதவியை தமிழ்நாட்டில் வழங்கி வருகிறது. இந்த 3 வங்கி கிளைகளையும் நீங்கள் நேரில் அணுகினால் உடனுக்குடன் இந்த பால் பண்ணைக்குரிய கடனுதவிகளை வழங்க தயாராக இருக்கிறார்கள். இப்படி நிறைய நிறுவனங்கள் பால் பண்ணை, கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்புக்கு கடனுதவி கொடுப்பதால் முக்கியமான அருமையான தொழிலான இந்த பால் பண்ணை மற்றும் பால் உற்பத்தி தொழிலுக்கு இது போன்ற திட்டங்கள், 8 மட்டுமல்ல 80க்கு மேற்பட்ட திட்டங்கள் இருக்கின்றன. இதை பற்றி ஆராய்ச்சி செய்யும் போதுதான் யாரெல்லாம் இந்த பால் பண்ணைக்கு தனியாக கடனுதவிகளை வழங்குகிறார்கள், எத்தனை மத்திய அரசு நிறுவனங்கள் பால் பண்ணைக்கு வழங்குகிறார்கள், தமிழ்நாட்டில் எத்தனை கூட்டுறவு சங்கங்கள், கூட்டுறவு வங்கிகள் எத்தனை திட்டங்களை வைத்திருக்கிறார்கள் என்பதை பற்றெல்லாம் அறியும்போது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒவ்வொரு விவசாயியும் தனக்கு இணையாக ஆடு மாடு கோழி வளர்ப்பை இணை தொழிலாக ஏற்றுக்கொண்டு இது போன்ற கடனுதவிகளை பெற்று முன்னேற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
1: நீங்கள் இதுவரை கேட்டது தொழில் தொடங்குவோம் நிகழ்ச்சி. வழங்கினார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் ஞானசேகர் அவர்கள்.
2: சைட்வாரின் இன்று ஒரு தகவல், தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்

0: தகவலி டூபாரத்திலிருந்து சுபவன் ஒரு பல கேட்டு ரசிச்சிங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பன்மலை 102.6 வணக்கம். பர்ணி நிகழ்ச்சி அணிஞ்சிருக்கிறீங்க. நேரம் 7:15. நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் தமிழே அமுதே உரையினை வழங்குகிறார் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள்.
1: தமிழே அமுதே, தமிழ் பாடல்களை அமுதாக பருகு தந்தவன் கவி சக்கரவர்த்தி கம்பன். பாவின் சுவைக்கடல் முண்டெழுந்து கம்பன் பாரில் பொழிந்த தீம் பார்க்கடல் அமுது என்று சொல்லுவார்கள். அந்த கம்பனுக்கு ராமன் மீது அலாதியான ஆசை. ஆசை பற்றி அறையலுற்றே நீ காசில் கொற்றத்து ராமன் கதையரோ என்று சொல்லுவான். ராமன் மீது கொண்ட ஆசையால்தான் நான் இந்த ராமகாதையை எழுதுகிறேன் என்று சொன்னவன் கம்பன். ராமனின் அழகை அணு அணுவாக ரசித்தவன் ரசித்தது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் அந்த அழகை ரசிக்கும் விதத்தை கற்றுக் கொடுத்து ஒரு கவிதையிலே உணர்வு, கற்பனை, வெளிப்பாடு, ஓசை நயம் இவைகளெல்லாம் சிறந்து விளங்க வேண்டும். ராமனை அனுபவித்த கம்பன் அவன் அழகை சொல்ல வந்த கம்பன் ஒரு பாடலை சொல்லுவான். வெய்யோன் ஒளி தன்மேனியின் விரி சோதியின் மறைய பொய்யோ எனமிடையாளொடும் இழையானொடும் போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ

இவன் வடிவென்பதொரு அழியாழகுடையான் என்று அந்த அழியா கவிதையை ஆக்கி தந்திருக்கிறான். ராமனின் நிறம் கருப்பு, கார்மேக சியாமள வண்ணன் என்று சொல்லுவார்கள். அதை சொல்லுகின்ற போது அந்த சீதையோடு அவன் நடந்து வருகின்ற காட்சியை கூறுகிறார். அவன் மேனி என்று சொன்னால் உடல், இந்த உடலிலே இருந்து ஒளிர்கின்ற அந்த ஒளி, அந்த ஒளி வெயிலையும் மறைத்து விடுகிறதா. வெய்யோன் ஒளி தன்மேனியின் விரிசோதியின் மறைய, வெய்யோன் என்று சொன்னால் சூரியன், வெய்யோன் ஒளி தன்மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ என்னும் இடையாள் என்று சொல்லுகிறான். இல்லை என்ற இடையை உடையவள் சீதை அவளோடு நடந்து வருகிறான். அவன் நிறத்தை பார்க்கிறான். அந்த நிறத்தை முதலில் மையோ என்று சொல்லுகிறான். மை என்று சொல்லலாமா? இல்லை இல்லை, மை கண்மை, கண்ணில் இடுகின்ற அந்த மை கரிக்கும், எனவே அது பொருந்தாது. மரகதமோ, மரகதம் என்று சொல்லலாமா? நவமணிகளிலே மரகதம், ஆனால் மரகதத்தை விடுகிற மாணிக்கம் இருக்கிறது, வைரம் இருக்கிறது, எனவே மரகதம் என்று சொன்னாலும் அந்த நிறத்திற்கு பொருந்தாது. மையோ மரகதமோ மரிகடலோ, கடல் என்று சொல்லலாமா? நீலக்கடல் என்று சொல்லலாமா? கடல் என்றும் சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் அந்த கடல் தண்ணீரும் உப்பு கரிக்கிறது, எனவே கடல் என்றும் சொல்ல முடியாது. மையோ மரகதமோ மரிகடலோ மழைமுகிலோ என்று சொன்னான். மழையை தருகின்ற மேகமோ மேகத்தின் நிறமோ அப்படியும் சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் அந்த மழை இருக்கிறதே, கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லா மழை என்று வள்ளுவன் கூறுவார். அந்த மழை பெய்தும் கெடுக்கும் பெய்யாமலும் கெடுக்கும், எனவே மழை முகிலும் என்று சொல்ல முடியாது. வேறவன் நிறத்திற்கு எதை ஓமையாக சொல்லலாம் என்று சொல்லி பார்க்கிறான். வார்த்தைகளை தேடுகிறான், கிடைக்கவில்லை. அடுத்து ஒரு சொல்லை போடுகிறான், பாடுங்கள். ஐயோ என்று சொல்லுகிறான். இந்த ஐயோ என்ற சொல்லில் கம்பன் அவனது அழகை அப்படியே நாட்டி விடுகிறான். அவன் அழகை என்னால் வார்த்தைகளால் சொல்ல முடியவில்லையே என்ற ஒரு ஒலி அந்த ஐயோ என்ற அந்த வார்த்தையிலே விழுவதை பார்க்க முடிகிறது. அந்த வார்த்தையிலே ஐயோ என்று சொல்லி கம்பன் கீழே விழுந்தாலும் கவிதை மேலே எழுந்து ராமனது அந்த அழப்பரிய அழகை, அந்த கருப்பழகை மிகச்சிறப்பாக காட்டி நிற்கின்ற அந்த கவிதை இருக்கிறதே, அதை ரசித்திருக்கிறார்கள். இன்றும் அதை பாடி பாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாடலை மீண்டும் நான் சொல்லுகிறேன். வெய்யோன் ஒளி தன்மேனியின் விரிசோதியின் மறைய, பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். மையோ மரகதமோ மறிகடலோ மழைமுகிலோ, ஐயோ இவன் வடிவென்பதொரு அழியாழகுடையான் என்ற ஓசை நயமிக்க அந்த சந்தம் இருக்கிறதே, அது சிந்தையில் நிறைந்து இன்பத்தை தருகிறது. இப்படி கம்பன் தந்த கவிதைகள் பல பல. அதனால்தான் அந்த கம்பனை பற்றி சொல்லுகிற போது கம்பன் கவியன்றி கனித்தமிழும் சிறப்பதில்லை என்று கவியரசு பாடுவார். அந்த கம்பனின் அமுதை பருகுவோம், நாளை பார்ப்போம்.

நேர்களே, இதுவரை இன்றைய தமிழ் அமுதி நிகழ்ச்சியில் சேரி பாலகிருஷ்ணன் அவர்கள் உரை வழங்க கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்காக சுபமான ஒரு பாடல், திருச்சிற்றம்பலம் படத்துலேருந்து வந்துட்டே இருக்க பாலை கேளுங்க. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: குடும்ப அட்டைதாரர்கள் கைரேகை பதிவிற்கு ஆதார் அட்டையை புதுப்பிக்கணும் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்ப அட்டைதாரர்களும் உங்களுடைய குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்கள் சிலர் இப்போ வரைக்கும் கை விரல் ரேகை பதிவு செய்யாமல் இருக்கிறாங்க. இப்படி பதிவு செய்யப்படாமல் இருக்கக்கூடியவர்களுடைய கைரேகை, அதாவது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 10 வயதுக்குட்பட்ட பள்ளி குழந்தைகளாக இருக்கலாம், பணி நிமித்தமாகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ வெளியூர் சென்றவர்களாக இருக்கலாம், அப்படி கைவிரல் ரேகை பதிவு செய்யப்படாமல் இருக்கக்கூடியவர்கள் நியாய விலைக்கடை விற்பனையாளரை அணுகி கை விரல் ரேகை பதிவு செய்யணும். மேலும் வெளியூரில் வசிப்பவர்கள் உங்கள் பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாய விலைக்கடையில் ஆதார் அட்டையை சமர்ப்பித்து கை ரேகை பதிவினை பதிவேற்றலாம். 5 வயதிலிருந்து 18 வயதுக்குட்பட்டோர்கள், முதியோர்கள், கைரேகை விழாதவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அலுவலகம்

வட்டார வளர்ச்சி அலுவலகம் ஆதார் மையங்களில் உங்களுடைய ஆதார் அட்டையில் கைவிரல் ரேகை, அது மட்டும் இல்லாமல் கண்விழி பதிவு, இந்த ரெண்டையும் புதுப்பித்ததுக்கு அப்புறமா நியாய விலைக்கடையில் இருக்கக்கூடிய விற்பனை முனைய இயந்திரத்தில் கைவிரல் ரேகை பதிவை நீங்கள் மேற்கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் இறந்த குடும்ப அட்டை உறுப்பினர்களுடைய குடும்ப அட்டை எண்ணோட ஆதார் அட்டையோட நகலை நியாய விலைக்கடை விற்பனையாளர்கிட்ட வழங்கணும் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருக்கிறாங்க. இந்த தகவலோட இப்போ உங்களுக்காக சுபமான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, ஓ காதல் கண்மணி திரைப்படத்துல இருந்து.

0: இசையால் இதே நிருப்பம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்ல 7:30 கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் பரணி. வணக்கம் பரணியில இப்ப நாம கேட்க இருக்கிறோம் ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியை வழங்க வர்றாங்க சிவகலை கே கே தாமஸ் அவர்கள்.
1: காலை வணக்கம். வெரி குட் மார்னிங் டு எவ்ரிவன். ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சிக்கு நேயர்களை இன்றும் கூட அழைப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் சிறப்பாக ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் கலந்து வருகிறோம். மகிழ்ச்சி நல்லது. இன்னும் கூட சில வார்த்தைகளை முதலாவது பார்க்கலாம் என்றிருக்கிறேன். முதலாவது வார்த்தை ஸ்கேர்சிட்டி. ஸ்கேர்சிட்டி, SCARCITY. SCARCITY ஸ்கேர்சிட்டி என்றால் பற்றாக்குறை. பற்றாக்குறை, பற்றாக்குறை. இப்பொழுது நிறைய பற்றாக்குறை, அது எப்பவுமே இருக்கும். Water scarcity. Water scarcity is a major problem throughout the world. தண்ணீர் பற்றாக்குறை உலகம் முழுவதும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. Water scarcity.

என்றால் பற்றாக்குறை. அடுத்தபடியாக நெக்லிஜென்ஸ். நெக்லிஜென்ஸ் என்றால் அலட்சியம். நெக்லிஜென்ஸ் அலட்சியம். பிகாஸ் ஆஃப் ஹிஸ் நெக்லிஜென்ஸ் திஸ் ப்ராப்ளம் வாஸ் கிரியேட்டட். இந்த அவனுடைய அலட்சியத்தால் தான் இந்த பிரச்சனை உருவாக்கப்பட்டது. நெக்லிஜென்ஸ் என்றால் அலட்சியம். மூன்றாவது கிரைசிஸ், CRISIS, CRISIS, நெருக்கடி. The company faces a great crisis. ஒரு பெரிய சிக்கல்ல கம்பெனி எதிர்கொண்டிருக்கிறது. கிரைசிஸ் என்றால் நெருக்கடி. ஸ்கேர்சிட்டி, பற்றாக்குறை. நெக்லிஜென்ஸ், அலட்சியம். கிரைசிஸ், நெருக்கடி. அப்படி நம் இந்த

கிரேட் பிரைசஸ். அதாவது ஒரு பெரிய சிக்கல்ல கம்பெனி எதிர்கொண்டிருக்கிறது. கிரைசிஸ் என்றால் நெருக்கடி, ஸ்கேர்சிட்டி, பற்றாக்குறை, நெக்லிஜென்ஸ், அலட்சியம், கிரைசிஸ், நெருக்கடி. அப்படி நாம் இந்த வார்த்தைகளை பார்த்து கொண்டு வரும்போது இன்றும் நாம் ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு வருகிறோம். நாம சொந்தமாக தைரியமாக ஆங்கிலத்தில் பேசலாம் என்று நான் இன்று வலியுறுத்தலாம் இருக்கிறேன். ஆங்கிலம் பேசுவதுன்னு ஒன்றும் கடினம் கிடையாது. முதல்ல ஆங்கிலத்தில் பேசும்போது தப்பு வந்துருமோன்னு முதல்ல பயப்படக்கூடாது, பயப்படாம பேசணும். சரி, அதுக்கு முதல் இடம் நல்ல இடம் தெரியுமா? எது தெரியுமா? கண்ணாடி முன்னால போய் நின்று பேசணும். கண்ணாடி முன்னால் நின்றுங்க. உங்களுக்கு ஆங்கிலம் பேசணும்னு ஆசை இருக்குன்னு வைங்களேன், கண்ணாடி முன்னால் நிற்கும் போது நம்முடைய இடவள தோற்றம் அங்கே தெரியும். ஹலோ, வாட் டூ யூ வாண்ட் அப்படின்னு முதல் கேள்வி கேட்கணும். வாட் டூ யூ வாண்ட், அது ஒன்றுமே பதில் சொல்லாது. ஏன்னா அது ஆனால் நம்ம சொல்கிறது அப்படி நம்ம அந்த அதெல்லாம் தெரியும். அங்கே நமக்கு அந்த பார்ப்போம். வாட் டூ யூ வாண்ட் அப்படின்னு கேட்கணும். ஒய் ஆர் யூ நாட் ஆன்சரிங், பார்த்தீங்களா? நம்மளே இன்னொரு பதிலை சொல்லிக்கலாம், இன்னொரு கேள்வி உருவாக்கிக்கலாம். பதில் மட்டும் வராதுல்ல, கேள்வி தானே. எப்படி எப்படிலாம், அதாவது திடீர்னு ஒரு இடத்துக்கு போனால் எப்படி கேள்வி கேட்க அப்படிங்கிறதுக்காக இப்படிலாம் நம்ம பேசி பழகணும்னு சொல்கிறேன். ஒய் ஆர் யூ நாட் ஆன்சரிங், பிற சிரிப்பு வர்ற மாதிரி இருக்குன்னா ஒய் ஆர் யூ லாஃபிங் அப்படி கேட்கலாம். ஒய் ஆர் யூ லாஃபிங், பிற இன்னொன்று கேட்டுக்கிடலாம். டெல் மீ அபவுட் யூ, உன்னை பற்றி சொல்லு என்கிட்ட. டெல் மீ அபவுட் யூ, பார்த்தீங்களா? இப்படிலாம் நம்மளே அந்த கண்ணாடி முன்னால் முதல்ல பேசும்போது நமக்கு ஒரு தைரியம் வந்துடும். சரி, நீ சில சூழ்நிலைகள் எல்லாம் எப்படி எப்படி பேசலாம்னு சொல்கிறேன். வீட்டை விட்டு கண்ணாடி முன்னாலே நின்று எப்பவும் பேசிகிட்டு இருக்க முடியாது. வெளியில் வரும்போது சின்ன சின்ன வரிகளை நம்ம பேசுறதுக்கு சின்ன ஒரு சில ஆலோசனை கொடுக்கலான்னு இருக்கேன். முதல்ல வெளியில் வரோம், ஒரு கிரீட்டிங்ஸ், ஒருத்தரை ஒரு தெரிஞ்சவங்களை பார்க்குறோம். குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ? ஆ, காலை வணக்கம், எப்படி இருக்கீங்க? நைஸ் டு மீட் யூ. பார்த்தீங்களா, இந்த ரெண்டு வரையும் எப்பவும் அழகாக தெரிஞ்சு வச்சுக்கலாம். எங்கே பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் இந்த மாதிரி பேசிக்கலாம். குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ, நைஸ் டு மீட், நைஸ் டு மீட் யூ, உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சரி, ஃபோன், இப்ப எல்லாருக்குமே தொலைபேசி தாக்கம் ரொம்ப இருக்கு. தொலைபேசியில நம்ம திடீர்னு ஒரு ஃபோன் வருது பாருங்களா. ஸ்பீக்கிங், ஹலோ, யெஸ், ஹூ இஸ் ஸ்பீக்கிங், யார் பேசுறீங்க? அது ஒரு வரி எப்பவும் அழகா நல்லா தெரிஞ்சு வச்சுக்கலாம். இன்னொன்னு, கேன் யூ ஹியர் மீ, என்ன எனக்கு என்னைய கேக்குதா? ஹலோ, கேன் யூ ஹியர் மை வாய்ஸ், என் குரல் கேக்குதா உங்களுக்கு அப்படிங்கிறதும் நல்லா. ஏன்னா அதுக்கப்புறம் இந்த மேட்டருக்குள்ள வருவோம், அந்த மேட்டர்லாம் ஒரு ஒவ்வொருத்துடைய பெர்சனல். அடுத்து அப்படி பாருங்க, கடை, கடைக்கு போகிறோம், அட் ஷாப். கடையில் பொதுவாக நம்ம முதல்ல விலை கேட்காம இருக்க மாட்டோம். ஹவு மச் டஸ் இட் காஸ்ட், ஹவு மச் டஸ் இட் காஸ்ட், இது என்ன விலை அப்படின்னு அவர் ஏதோ ஒரு விலை 50 ரூபா ஏதோ சொல்கிறாருன்னு வைங்களேன். அடுத்து அப்படிலாம், கேன் ஐ கெட் த பில் ஃபார் இட், பார்த்தீங்களா, ரசீது, அந்த பில், கேன் ஐ கெட் த பில் அல்லது கேன் ஐ கெட் த ரிசிப்ட் ஃபார் இட் அப்படின்னு நம்ம அதுக்கும் கேட்கலாம். அடுத்தாப்புல ஒரு ஆபீஸ்க்கு திடீர்னு போண்டிய சூழ்நிலை வருது, அங்க எப்படி பேசலாம்னு பாருங்க. மேயை கம்மின், கட்டாயம் ஒரு மே போட்டு அனுமதி கேட்கணும். மேயை கம்மின் அப்படின்னு கேட்கணும். அடுத்தாப்புல அவருக்கு ஒரு டவுட் உண்டாயிருக்கு, அதான் அந்த ஆபீஸா இருக்கலாம், கிளாஸ் ரூமா இருக்கலாம், எதுவா இருக்கலாம், அந்தந்த சூழ்நிலை. ஐ ஹாவ் எ டவுட் அபவுட் மை அப்ளிகேஷன் விச் வாஸ் சப்மிட்டட் பை மீ, அதாவது என்னுடைய அப்ளிகேஷன் நான் சமர்ப்பித்தது பற்றி எனக்கு ஒரு சந்தேகம். கிளாஸ் ரூம்னா, சார், ஐ ஹாவ் எ டவுட் இன் திஸ் லெசன் அப்படின்னு கூட நம்ம கேட்கலாம். இப்படிலாம் நம்ம கேட்டுக்கிட்டே வர்றோம். இன்னொரு உதவி கேட்கறதுக்கும் ஒரு உதவி நமக்கு கேட்கறதுக்கு எப்படி கேட்கலாம்னு ஒரு வரியை மட்டும் சொல்லிடுறேன். குட் யூ ஹெல்ப் மீ, அதாவது தெரிஞ்சவங்கள்ட்ட கேன் யூ ஹெல்ப் மீ, கேன் யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீன்னு கேட்கலாம். தெரியாதவங்கள்ட்ட கட்டாயம் குட்டு போட்டு, COULD, குட் யூ ஹெல்ப் மீ என்று தான் கேட்க வேண்டும். தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி, தேங்க்யூ ஃபார் யுவர் கைண்ட் ஹெல்ப், உங்களுடைய உதவிக்கு மிக்க நன்றி. அடுத்தபடியாக இரண்டு ப்ராபர்ப் சொல்லலாம் என்று இருக்கிறேன். லிட்டில் ஸ்ட்ரோக் ஃபில் எ கிரேட் ஓஷன், சாரி, லிட்டில் ஸ்ட்ரோக் ஃபில் எ கிரேட் ஓக், அதாவது எறும்பு ஊற கல்லும் தேயுமா. லிட்டில் ஸ்ட்ரோக் ஃபில் எ கிரேட் ஓக், ஓக் மரம், அதாவது சின்ன சின்னதாக அடித்தாலும் கூட அந்த ஓக் மரம் கூட விழுந்துருங்கிறதுக்காக தான் எறும்பு ஊற கல்லும் தேயும், அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகருங்கிற இந்த பழமொழி இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தபடியாக, வென் த ஃபீல்ட் இஸ் வாட்டர்டு த கிரீன்ஸ் ஆர் வாட்டர்டு, வயலுக்கு இறைச்ச தண்ணி கீரைக்கும் கிடைக்குமா. வென் த ஃபீல்ட் இஸ் வாட்டர்டு த கிரீன்ஸ் ஆர் வாட்டர்டு, வயலுக்கு இறைச்ச தண்ணி கீரைக்கும் கிடைக்கும். Have you a present?

0: அண்ட் எ பீஸ்ஃபுல் டே. தேங்க்யூ, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: மக்களை இதுவரை வணக்கம் வர்ணி நிகழ்ச்சியில் ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியை வழங்கினார் சிவகலை கே தாமஸ் அவர்கள். நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்காக சொல்லணும் ஒரு பாடல், சர்வம் படத்துல இருந்து வந்துட்டே இருக்கு பாலு, கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: வணக்கம் பரணி. மை பாரத் என்பது இந்திய அரசோட இளைஞர் நல அமைச்சகம் உருவாக்கிய ஒரு டிஜிட்டல் தளம். 15 வயசுலேருந்து 29 வயது வரையிலான இளைஞர்களுக்கு இது ரொம்பவே உதவிகரமாக இருக்குது. இளைஞர்கள் உங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கவும், சமூக பணிகளில் ஈடுபடவும், அரசு மற்றும் தனியார் வேலைவாய்ப்புகளை பெறவும் இது ஒரு பாலமாக செயல்படுது. இளைஞர்களை நாட்டின் சிறந்த தலைவர்களாக மாற்றவும், அவர்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் தன்னார்வ வாய்ப்புகளை வழங்கவும் இது உருவாக்கப்பட்டிருக்குது. இந்த திட்டம் பழங்குடியினர் மற்றும் வளர்ச்சி குன்றிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உயர்தர நிறுவனங்களில் கட்டமைக்கப்பட்ட வேலை பயிற்சியையும், அதாவது இன்டர்ன்ஷிப்பையும், சிறந்த நிதி உதவியையும், அதாவது ஸ்டைஃபனும் வழங்கி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த உருவாக்கப்பட்டிருக்குது. சமூக சேவை மற்றும் அரசு திட்டங்களில் இளைஞர்கள் தன்னார்வலர்களாக இதில் இணையலாம். அரசு கிராமங்கள் மற்றும் தொழில்துறை நிறுவனங்களை இளைஞர்களுடன் இணைக்குது. நீங்கள் விரும்பும் சமூக சேவை திட்டங்களில் எளிதாக இணையலாம். புதிய திறன்களை கற்கவும் வேலை வாய்ப்புகளை பெறவும் இது உதவுது. மை பாரத் அப்படிங்கிற ஆப் மூலமாக உங்களுடைய கைபேசியிலேயே இதை நீங்கள் பயன்படுத்தலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த தளத்தை பயன்படுத்தி புதிய திட்டங்கள் மற்றும் வேலை வாய்ப்புகளை எளிதாக கண்டறிய முடியும். இந்த தகவலோடு இப்போ உங்களுக்காக சுபோன ஒரு பாடல், ஏய் நீ ரொம்ப அழகாக இருக்க. படத்துலேருந்து வந்துட்டே இருக்கு, மலை கீழுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6.

நேயர்களால் இதே நிற்போம் ஆகாஷ்வாணி திருநெல் வெளிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸில் 9:51 இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் வர்ணி நிகழ்ச்சியில் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை மகாராஜ் நகர் உழவர் சந்தையில் காய்கள் பழங்களுடைய இன்றைய விலை நிலவரம் எவ்வளோன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. கிலோ ஒன்றுக்கு எவ்வளோன்னு சொல்கிறேன். தக்காளி 30 ரூபாய், கத்தரிக்காய் 68 ரூபாய், வெண்டைக்காய் 28 ரூபாய், புடலங்காய் 16 ரூபாய், சுரைக்காய் 14 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், அவரைக்காய் 90 ரூபாய், பாகற்காய் சிறியது 60 ரூபாய், பெரிய வெங்காயம் 38 ரூபாய், சின்ன வெங்காயம் 65 ரூபாய், இஞ்சி 180 ரூபாய், முள்ளங்கி 40 ரூபாய், உருளைக்கிழங்கு 26 ரூபாய், கேரட் 68 ரூபாய், ரிங் பீன்ஸ் 80 ரூபாய், முட்டைக்கோஸ் 40 ரூபாய், பீட்ரூட் 50 ரூபாய், காலிஃப்ளவர் 50 ரூபாய், சேனைக்கிழங்கு 32 ரூபாய், சீனிக்கிழங்கு 40 ரூபாய், பனங்கிழங்கு 60 ரூபாய்.

பழ வகைகளில் வாழைப்பழம் செவ்வாழை 100 ரூபாய், கோழிக்கூடு 60 ரூபாய், நாடு 60 ரூபாய், ஆப்பிள் 240, மாதுளை 240, சப்போட்டா பழம் 50 ரூபாய், தர்பூசணி 30 ரூபாய், மாம்பழம் 80 ரூபாய். மக்களே, இந்த தகவலை பாளையங்கோட்டை மகாராஜ நகர் உழவர் சந்தையினுடைய நிர்வாக அலுவலர் தந்திருக்கிறாங்க. சுவையான பழங்களையும் சத்தான காய்கறிகளையும் வாங்கி சாப்பிடுங்க. தேக ஆரோக்கியம் ரொம்பவே முக்கியம். நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்காக சொல்லணும் ஒரு பாடல், அறிந்தும் அறியாமலும் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்குது.

படித்த நீங்கள் மடையங்களும் ஆகாஷ்வாணி திருநெல் வெளிவானொலி நிலையத்தின் பன்மலை 102.6 மகா ஹிட்ஸில் நிகழ்ச்சிகளை கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடல் சூப்பான பாடல் உங்களுக்காக வந்துட்டு

இருக்கு பாடலை தொடர்ந்து 8 மணிக்கான செய்தி சுருக்கம், அதனை தொடர்ந்து வழக்கு என்று வந்தால் நிகழ்ச்சி இருக்கிறது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. விண்வெளி துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் பல்வேறு புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் தனியார் துறையின் இந்த வரலாற்று சிறப்புமிக்க சாதனை நாட்டின் தொழில்நுட்பத்துறையின் திறனின் வளர்ச்சியை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகள் இந்திய விண்வெளித்துறை உலக அரங்கில் முன்னணி நாடாக திகழ வழிவகுக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் தனியார் துறையின் வெற்றி நாட்டின் வளர்ச்சிக்கான புதிய பாதைக்கு வித்திட்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்குவதையொட்டி மத்திய அரசு விடுத்துள்ள அனைத்து கட்சி கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது. 2024 ஆண்டிற்கான தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஆர்டிகிள் 370 என்ற ஹிந்தி மொழி திரைப்படத்திற்கு சிறந்த திரைப்படத்திற்கான விருது வழங்கப்படுகிறது. இந்திய திரைப்படத்துறை பல்வேறு தலைமுறைகளை கடந்து நிலைத்து நிற்பதற்கான பெருமை மிகுந்த தருணம் இது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பெண் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். எவ்வித சாதி பாகுபாடுமின்றி அனைத்து பிரிவு மக்களும் பயனடையும் வகையில் தமிழக அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வடக்கு கடலோர பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 6 மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3rd மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெற உள்ளது. ஹங்கேரியில் நடைபெற்று வரும் புட்டாபெஸ்ட் மல்யுத்த போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் அந்திம் பங்கல் வெள்ளிப்பதக்கம் வென்றார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து 3rd இடம் பிடித்தது. நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்த அணி 6-4 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே, கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேரம் சரியாக 8:03. நேர்கள் இனி கேட்கலாம் வழக்கென்று வந்தால். இன்றைய நிகழ்ச்சியில் ஆவணங்களை பதிவு செய்யும் பதிவுத்துறை சம்பந்தப்பட்ட சங்கதிகள் குறித்து வழங்க வருகிறார் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பதிவுத்துறை பதிவுத்துறையில் செய்ய வேண்டிய ஆவணப்பதிவுகள் குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் பதிவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பதிவு புத்தகங்கள் என்று சார்பதிவக அலுவலகத்தில் இருக்கிறது. இந்த பதிவு புத்தகங்கள் என்பது சார்பதிவாளர் முன்பாக பதிவுக்காக தாக்கல் செய்யப்படும் ஆவணங்களை சார்பதிவாளர் வசம் உள்ள உரிய புத்தகத்தில் பதிவு செய்து பாதுகாத்து பராமரிக்கப்படும் ஒன்றை பற்றி கூறுவதாகும். பதிவு சட்டம் 1908 பிரிவு 2 உட்பிரிவு 2 புத்தகம் என்பது புத்தகத்தின் ஒரு பகுதியையும் புத்தகம் அல்லது அதன் பகுதியாக கட்டுவதற்காக இணைத்து வைக்கப்பட்டுள்ள அத்தனை தாள்களையும் உள்ளடக்கும் என்று வரையறை செய்துள்ளது. நாம் எழுதக்கூடிய மதிப்புமிக்க ஆவணங்களை சார்பதிகத்தில் பதிவு செய்ய வேண்டும். பதிவு சட்டம் 1908 பிரிவு 17 கட்டாயம் பதிவு செய்யப்பட வேண்டிய ஆவணங்களை பற்றி குறிப்பிடுகிறது. அதன்படி கட்டாயம் பதிவு செய்யப்பட வேண்டிய ஆவணங்களை பதிவு செய்தால் மட்டுமே அந்த ஆவணத்திற்கு சட்ட தகுதிநிலை கிடைக்கும். ஆகவே 100 ரூபாய் மற்றும் அதற்கு மேற்பட்ட மதிப்புமிக்க ஆவணங்கள் அனைத்தும் கட்டாயம் பதிவு செய்யப்பட வேண்டும். வழக்கறிஞர்கள் மட்டுமே ஆவணம் எழுத உரிமை படைத்தவர்கள். இருந்தபோதிலும் ஆவணங்கள் எழுதுவதற்கு உரிமம் பெற்ற ஆவண எழுத்தர்கள் இருப்பார்கள். அவர்கள் ஆவணம் எழுதுவதற்கு, அதனை பதிவு செய்து கொடுப்பதற்கும், ஆவணப்பதிவு குறித்து உதவி செய்வதற்கும் சட்டப்படியான உரிமம் பெற்றவர்கள். எழுதப்படும் அனைத்து ஆவணங்களிலும் 2 சாட்சியங்கள் கையொப்பமிடுவது மிகவும் அவசியம். ஆவணத்தை எழுதி தயாரித்தவர் பெயரும் கையொப்பமும் ஆவணத்தின் இறுதியில் இடம்பெற வேண்டும். ஆவணம் எழுதியவரின் புகைப்படமும், அவர் வழக்கறிஞராக இருந்தாலும் அவரது புகைப்படம் ஒட்டப்பட வேண்டும். இந்த நடைமுறை 9/8/2021 தேதி முதல் நடைமுறைக்கு வந்தது. ஒரு ஆவணம் எழுதப்பட்ட தேதியிலிருந்து 120 நாட்களுக்குள் சார்பதிவகத்தில் பதிவு செய்ய வேண்டும். நீதிமன்றம் ஆவணம் எழுதப்பட்ட நாளையே கணக்கில் கொள்ளும், ஆவணம் பதிவு செய்யப்பட்ட நாளை அல்ல. ஆகவே ஆவணம் ஒன்று எழுதப்பட்ட நாளில் இருந்தே அது சட்ட நடைமுறைகளுக்குள் வந்துவிடும். உயில் ஆவணத்திற்கு மட்டும் பதிவு செய்வதற்கான காலக்கெடு எதுவும் கிடையாது. நாம் பதிவுக்கு தாக்கல் செய்யும் ஆவணங்களை பதிவு செய்வது என்பது இந்த ஆவணம் எந்த சார்பதிவகத்தில், எத்தனையாவது புத்தகத்தில், எந்த தொகுதியில், எத்தனையாவது பக்கங்களில், எந்த வருடத்திய எத்தனையாவது ஆவணமாக இந்த ஆவணம் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்ற விவரமே ஆவணப்பதிவு ஆகும். அதன்படி பதிவுக்கு தாக்கல் செய்யப்படும் ஆவணங்களை நகலெடுத்து உரிய புத்தகத்தில் பாதுகாத்து வைத்துக் கொள்ளும் ஒரு நடைமுறை ஆகும். அனைத்து கிரய ஆவணங்களிலும் சொத்தை விற்பனை செய்பவர் தனக்கு சொத்து எப்படி பாத்தியப்பட்டது என்பதை உதாரணத்திற்கு பாளையங்கோட்டை சார்பதிவகம் 1 புத்தகம் தொகுதி 10 இந்த பக்கலிலிருந்து இந்த வருஷத்திய கிரய நம்பர் பத்திரம் மூலம் எனக்கு பாத்தியப்பட்டு என்று எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். இவ்வாறு பொதுமக்கள் தாக்கல் செய்யும் ஆவணங்கள் சார்பதிவாளரால் கையொப்பம் செய்யப்பட்டு உரிய புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டு பின்னர் ஆவணத்தின் உரிமையாளருக்கு வழங்கப்படுகிறது. தமிழக பதிவுத்துறையில் கணினி முறை ஆவணப்பதிவு 8/1/2001 தேதியிலிருந்து நடைமுறைக்கு வந்தது. கணினி முறை உபயோகத்திற்கு முன்னர் சார்பதிவக புத்தகங்களில் ஆவணங்கள் நகல் எழுத்தர் என்ற பணியாளர்களை கொண்டு புத்தகங்களில் கையால் எழுதப்பட்டு பதிவு செய்யப்பட்டது. நகல்கள் கேட்டு விண்ணப்பம் செய்பவர்களுக்கும் நகல் எழுத்தரால் கையால் எழுதப்பட்ட நகல்கள் வழங்கப்பட்டு வந்தது. இது மிகுந்த காலதாமதத்தை ஏற்படுத்தியது. தற்போது ஆவணங்கள் அனைத்தும் கணினி மூலம் ஒளிவருடல் செய்யப்படுகிறது, ஸ்கேன் பண்ணப்படுகிறது. அதனால் பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களை வாபஸ் பெறுவதற்கும் சான்றிட்ட நகல்கள் பெறுவதும் தற்போது எளிமையாக மிக விரைவாக நடைபெறுகிறது. சார்பதிவகத்தில்

0: பல்வேறு புத்தகங்கள் நடைமுறையில் இருந்தாலும் ஆவணங்களை பதிவு செய்வதற்காக நடைமுறையில் இருக்கும் 5 வகையான பதிவு புத்தகங்களை பற்றி அறிந்து கொள்ளுதல் மிகவும் அவசியமானதாகும். ஆவணங்கள் பதிவு செய்யப்படும் பதிவு புத்தகங்கள் சார்பதிவகத்தால் மிகவும் பாதுகாப்பாக பராமரிக்கப்படும். 200 ஆண்டுகள் பழமையான ஆவணங்கள் கூட பதிவுத்துறையால் பராமரித்து வரப்படுகிறது. இந்த 5 வகையான புத்தகங்கள் எதையெல்லாம் என்று நாம் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். இந்த 5 வகையான புத்தகங்களை கொண்டுதான் ஒரு சார்பதிவகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த 5 வகையான புத்தகங்களை வைத்துதான் நீதிமன்ற நடைமுறைகளோ ஆவணத்தில் உள்ள பிரச்சனைகளோ அது பற்றிய விவரங்களோ எல்லாமே இந்த 5 வகையான பதிவு புத்தகங்கள் மூலமாகத்தான் நாம் அறிந்து கொள்ள முடியும். நமது சொத்து அல்லது நாம் யாரிடமிருந்தாவது ஒரு சொத்தை கிரயம் செய்ய வேண்டும் என்றால் கூட அந்த பதிவு அலுவலகத்தில் சென்று அந்த புத்தகங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஆவணங்களை பார்ப்பதன் மூலம் மட்டுமே நமக்கு வந்து அந்த சொத்தினுடைய தன்மை மற்ற வில்லங்கங்கள் அனைத்தும் தெரிய வரும். அப்போ இந்த 5 வகையான புத்தகங்கள் என்ன என்பதை நாம் அடுத்த நாளை முதல் தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது வழக்கென்று வந்தால். வழங்கியவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். நிகழ்ச்சியில் இனி ரோஜா கூட்டம். இது படத்தோட பேரு. ஸ்ரீனிவாஸ் பாடியிருக்காங்க பழனி பாரதி வரிகள்ல, பரத்வாஜ் அவர்களின் இசையில.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேரம் சரியாக 8:15. நேர்கள் இனி கேட்கலாம் வேதமும் நாதமும். உரை வழங்குவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள்.
2: இசையில் வாய்ப்பாட்டிற்கு இனிமை ஊட்டவும் வளப்படுத்தவும் மேலும் அதை சிறப்பிக்கவும் பல வகை துளைக்கருவிகள் பயன்பட்டன. இந்த இசைக்கருவிகள் முன்பு கூறியது போல் நரம்புக்கருவிகள், துளைக்கருவிகள், தோற்கருவிகள், கஞ்சக்கருவிகள் என 4 வகைப்படும். மிடற்று கருவியையும் சேர்த்து இசைக்கருவிகள் 5 வகைப்படும் என கூறும் மரபும் உண்டு. பழங்காலத்தில் பொலிவுற்று விளங்கிய இசைக்கருவிகளுள் யாழும் ஒன்றாகும். நரம்பு கருவிகளுள் யாழ் சிறந்ததாகும். யாழின் இனிய ஒலி அமிழ்தம் போன்று சுவைத்தது, தேன்போல் இனித்தது என்று புறநானூற்று பாடலில் கோவூர் கிழார் அவர்கள் தேயன் தீந்தொடை சீரியாழ் பாண என்று பாடுகிறார். யாழிசையின் மிக இனிய தன்மை பதிற்றுப்பற்று பாடலில் தீந்தொடை நரம்பின் பாலை வல்லோன் என்று கூறுகிறது. பழங்காலத்தில் மக்கள் இறைவனை போற்றி இனிய பல பாடல்களை பாடும் பொழுது யாழை பக்க இசை கருவியாக பயன்படுத்தி வந்தனர். பழந்தமிழ் மக்கள் யாழை கொண்டு இசை இலக்கணம் வகுத்தனர். இதன் காரணமாக சுரங்களை நரம்புகள் என்றும் பண்களை யாழ் என்றும் அழைத்தனர். 4 பெரும் பண்கள் பாலை யாழ், மருத யாழ், நெய்தல் யாழ், குறிஞ்சி யாழ் என்று அழைக்கப்பெற்றன. இதன் மூலம் சங்க கால இசை உலகில் யாழுக்கு மிக சிறப்பான இடம் கொடுக்கப்பட்டது என நாம் அறியலாம். யாழ் பல வகைப்படும். அவைகளில் தலையாயவை 4 ஆகும். அவை பேரியாழ், மகரையாழ், சொகொடையாழ், செங்கோட்டையாழ் என்பனவாகும். இந்த 4 வகைகளை தவிர வேறு பல யாழ்களும் வழக்கத்தில் இருந்தன என தெரிகிறது. 11 நூற்றாண்டில் வாழ்ந்த கல்லாடர் தனது நூலில் வேறு வித யாழ்களையும் குறிப்பிட்டுள்ளார். நாரத யாழ், கீசையாழ், தும்புரு யாழ், மருத்துவ யாழ், மகதி யாழ்,

0: கச்சப்பி யாழ் போன்ற யாழ் வகைகளையும் குறிப்பிடுகிறார். கடைச்சங்க காலத்திலும் அதற்கு முன்னும் தோன்றிய இலக்கிய நூல்களில் சகோடையாழ், சீரியாழ், வில் யாழ் ஆகியவை குறிப்பிடப்பட்டுள்ளன. சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை, சீவக சிந்தாமணி ஆகிய நூல்களில் சகோடையாழ், மகர யாழ், செங்கோட்டையாழ் ஆகிய யாழ்களை பற்றி விவரங்கள் காணப்பெறுகின்றன. செங்கோட்டி யாழ் என்பது சிவந்த மரத்தார் செய்யப்பட்டு ஏழு தந்திகளுடன், அதாவது இசை நரம்புகள் நாலும் பக்க நரம்புகள் மூன்றுடையதாய் தற்காலத்தில் நாம் வழக்கில் வரும் வீணை என்பதாக தெரிகிறது. யாழி என்ற ஒரு பூர்வகால மிருகத்தின் தலையைப் போல் மேருவின் பக்கம் செய்யப்பட்டிருந்ததினால் யாழ் என்ற பெயர் வந்திருக்கலாம் என்று தோன்றுகிறது. தற்காலம் பலாமரத்தில் செய்யப்பட்டு வருகிறது. வடபாசையில் அது வீணை என்று அழைக்கப்படுகிறது. தஞ்சை டாக்டர் ஆர். வரகுண பாண்டியன் தாம் எழுதிய பாணர் கைவழி என்னும் யாழ் நூலில் பழங்காலத்தில் தமிழ் மக்கள் வழக்கில் இருந்த செங்கோட்டி யாழே தற்காலம் நாம் வழக்கில் இருக்கும் வீணையாகும் என பல ஆதாரங்களுடனும் சித்திரங்களுடனும் விளக்கியுள்ளார். சங்க இலக்கியங்களிலே கூறப்பட்டுள்ள யாழின் உறுப்புகள் 18 தற்கால வழக்கில் உள்ள வீணையில் உள்ளன என்றும், செங்கோட்டி யாழே தற்காலத்தில் வீணை என்னும் மாற்று பெயர் பெற்றுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். காலப்போக்கில் பல தமிழ் சொற்கள் வடமொழி பெயர் பெற்று வந்தன என்றும், மறைக்காடு என்னும் சொல் வேதாரண்யம் என்றும், சிற்றம்பலம் என்னும் சொல் சிதம்பரம் என்றும், பல தமிழ் சொற்கள் வடமொழி சொற்களாக மாற்றப்பட்டது போலவே யாழ் என்னும் தமிழ் சொல் வீணை என்னும் வடமொழி சொல்லாக மாற்றப்பட்டது என்று அவர் கூறியுள்ளார். சோகத்தில் மனசுக்கு ரொம்பவும் ஆனந்தமாகவும் சாந்தமாகவும் இருக்கப்பட்ட பல விஷயங்களுக்கு அப்பர் சுவாமிகள் ஒரு பட்டியலை கொடுக்கிறார். நிரந்தரமான தெய்வீகமான ஆனந்தத்தை தருகிற வஸ்துக்களை அதில் சொல்கிறார். அந்த வகையில் முதலில் துளி கூட தோஷமே இல்லாத வீணாகானம், பால் போன்ற நிலவு, தென்றல் காற்று, வசந்த காலத்தின் மலர்ச்சி, வண்டுகள் ரீங்காரம் செய்து கொண்டிருக்கிற தாமரை தடாகம் போன்றவைகளை குறிப்பிடுகிறார். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிள வேனிலும் மூசு வண்டரை பொய்கை போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலே என்று பாடுகிறார் திருநாவுக்கரசர். தொடர்ந்து சிந்திப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது வேதமும் நாதமும். உரை வழங்கினார் சுந்தரபாண்டியபுரம் சி. சக்திவேல் அவர்கள்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேரம் 8:21. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நிகழ்ச்சியிலே நீ தாஜ்மஹால், இது படத்தோட பேரு. ஸ்ரீனிவாஸ் அவங்க பாடியிருக்காங்க. ஏ ரஹ்மான் அவர்களின் இசையில் வைரமுத்து வரிகள்ல.

0: நேர்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 2 மணிக்கு குக்கு நேர் விருப்ப பாடல்கள். உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் பண்ணி கேட்கலாம். எண்கள் சொல்கிறேன், 9443360794. திரும்பவும் சொல்கிறேன், 9443360794. இந்த எண்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம் இன்று பிற்பகல் 2 மணிக்கு. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நேர்களை இனி கேட்கலாம்.
1: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
2: காலை வணக்கம் வாரு மந்திரியாரே, உம்மை எதிர்பார்த்துதான் காத்திருக்கிறேன்.
1: என்ன எதிர்பார்த்தீங்களாம் அண்ணா? அப்படியானால் எனக்கு ஏதாவது வேலை வைத்திருப்பார். வேற என்ன வைத்திருப்பார்?
2: என்ன மந்திரியாரே யோசனை?
1: மன்னா, தாங்கள் எல்லென்றால் என்னையாக வேலை செய்ய காத்திருக்கிறேன் அண்ணா.
2: ராஜாதி ராஜ துதிப்பாடும் துதிப்பாடிகள் எங்கே?
1: மன்னா, அவர்கள் லீவில் ஊருக்கு போயிருக்கிறார்கள் அண்ணா.
2: அப்படியெனில் வேறு ஏதாவது ஏற்பாடு செய்திருக்க வேண்டாமா?
1: இதோ ஏற்பாடு செய்துவிட்டேன். கோரஸ் பாடும் குழுவினர் எங்கே இருக்கிறீர்கள்? வந்து தொலையுங்கள்.
3: I am on.

0: மந்திரியாரே, இந்த கோரசின் பின்னணியில் எனது காலனியில் இருந்து தீப்பொறி பறக்க அரசவைக்கு நான் நடந்து வந்த எனது ராஜநடை எப்படி இருந்தது?
1: ஐயோ, அந்த காலனியிலிருந்து தீப்பொறி பறப்பதற்கு நேற்று இரவு முழுவதும் தீக்குச்சிகளை ஒட்டியதே நமது வீரர்கள் தானே. ஏதோ இவர் காலனி தேய்த்து நடந்ததில் தீப்பொறி பறந்தது மாதிரியே ஒரு பில்டப் கொடுத்தது. அனல் பறக்க சூப்பராக இருந்தது.
0: எனக்கு நெருப்பு நடனம் பார்க்க வேண்டும். அதை ஏற்பாடு செய்யுங்கள்.
1: நெருப்பு நடனமா மன்னா? தாங்கள் கேட்ட பாம்பு நடனம் ஏற்கனவே லைன் அப்பில் இருக்கிறது மன்னா. அதையே இன்னும் பார்க்க முடியவில்லை. இதில் இவர்களை வேறு ஏற்பாடு செய்ய வேண்டுமா? நடன குழுவினர் வந்தால் இவர் பேரணி தருவதில்லை, பின்னர் அவர்கள் எப்படி வருவார்கள்?
0: என்ன மந்திரியாரே யோசனை?
1: நடன குழுவினர் வர சற்று கால தாமதம் ஆகும்.
0: அதுவரை நான் என்ன செய்வது?
1: நெருப்பு நடனம் ஆடுவதற்கு சில பிரத்யேக விஷயங்களை அந்த காலத்தில் செய்து வைத்திருந்தனராம். அதை பற்றி கூறுகிறேன், கேட்கிறீர்களா மன்னா?
0: அப்படியா, கூறுங்கள், கேட்போம்.
1: மன்னா, பழங்காலங்களில் பாறை இடுக்குகளில் தீக்களி என்று ஒன்று இருந்திருக்கிறது.
0: தீக்களி என்றால்
1: அதை தீக்களி மண் என்று கூட சொல்லலாம். இந்த தீக்களி மண்ணை எடுத்து தங்கள் உடலில் பூசிக்கொண்டு நெருப்பு நடனம் அல்ல மன்னா, நெருப்புக்குள் நின்றே நடனமாடி இருக்கிறார்கள்.
0: என்ன மந்திரியாரை கூறுகிறீர்? அது எப்படி சாத்தியமாகும்
1: மன்னா? அந்த தீக்களி மண்ணை பூசிக்கொண்டு நெருப்புக்குள் நின்று ஆடினால் ஒரு நொடி பொழுதும் உடலுக்குள் நெருப்பை அனுமதிக்காதாம். அதனால் உடலை நெருப்பு எந்த வகையிலும் சுட்டுவிடாதாம். அந்த காலத்தில் நாகக்கொடியினர் மட்டுமே இந்த வகை தீக்களி மண்ணை உடலில் பூசிக்கொண்டு நெருப்பு நடனம் ஆடி இருக்கிறார்கள்.
0: அப்படியா மந்திரியாரே? அப்படியெனில் அந்த தீக்களி மண்ணை நாமும் ஆர்டர் செய்து வாங்கி விடுவோம்.
1: ஏன் மன்னா? நமது அரசவையில் நடன மங்கைகளுடன் தாங்கள் நெருப்பு நடனம் ஆட போகிறீர்கள்.
0: மந்திரியாரே, மெதுவாக பேசும், மெதுவாக பேசும்.
1: ஏன் மன்னா?
0: நீர் கூறியது ராஜமாதாவின் காதுகளில் விழுந்து தொலைத்தால் அதுவே போதும். மந்திரியாரே, நான் தீக்களி மண்ணை ஆர்டர் செய்ய கூறியது நடனமாட அல்ல.
1: பின் எதற்காக மன்னா தீக்களி மண்ணை கேட்டீர்கள்?
0: இந்த 73rd எலிகேசி மன்னருக்கு கவச உடைகள் வாங்கும் லிஸ்டில் இந்த தீக்களி மண்ணையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல வந்தேன்.
1: கவச உடைக்கு பதில் தீக்களி மண்ணா? புரியவில்லையே.
0: நெருப்பால் கூட இந்த மன்னரை ஒன்றும் செய்ய முடியாது. நெருப்பினால் வீழ்த்த முடியாத மன்னர் 73rd எலிகேசி என்று இந்த வரலாறு என்னை பற்றி பேச வேண்டாமா மந்திரியாரே? சரி, இந்த கோரஸ் பாடும் குழுவினரை வந்து கோரஸ் பாட சொல்லுங்கள். நான் தீப்பொறி பறக்க நடந்து செல்ல வேண்டும்.
1: இதில் பெருமை பீத்தல் வேறு.
2: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.

நேர்களின் நினைவிற்கு இன்று காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நேரலை நிகழ்ச்சியில் நீங்கள் என்ன தலைப்பில் பேச போறீங்கன்னா, உங்கள் நண்பரோ அல்லது குடும்பத்து உறுப்பினர் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட பார்த்து வியந்த குணம் எது அப்படிங்கிறது தான் சொல்ல போறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த மின்சார கனவு, இது படத்தோட பேர். பாடலை பாடியிருக்கிறாங்க உன்னிமேனன் சித்ராம்மா, அதோட ஸ்ரீனிவாஸ் அவர்கள். வைரமுத்து வரிகளில் ஏ.ஆர். ரஹ்மான் அவர்களின் இசையில் ஒரு இனிமையான பாடல்.

ஆடி மாதம் பிறந்தாச்சு அப்படின்னு சொன்னாலே ஒரு பக்கம் வந்து அதிகமான காற்று வந்து இருக்கும் இல்லையா, இன்னொரு பக்கம் குற்றால சீசன், இன்னொரு பக்கம் சாரல் இருக்கும். இந்த ரெண்டு விஷயமும் வந்து மிக்ஸ் ஆகும்போது காற்றை சுவாசிக்கிற நமக்கு உடல் நல பிரச்சனை வந்து வரும். அதனால் இரண்டு அல்லது நான்கு சக்கர வாகனங்களில் போகிறவங்க சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்ணில் தூசி போடும் அப்படின்னு வந்து ஸ்பெக்ஸ் போட்டுப்பாங்க, கண்ணாடி போட்டுட்டு தான் வந்து வாகனம் ஓட்டுவாங்க. இது ஒரு பாதுகாப்பு அப்படின்னா நாளைக்கு வந்து நீங்கள் அலுவலகம் செல்லும் போது அலுவலகத்துக்கு காலையில் வந்து யாருமே வந்து மெதுவாகலாம் வந்து போக மாட்டாங்க, ஒரு டைம் வச்சு அதுக்குள்ளே தான் வந்து போவாங்க. அப்படி போகும்போது வேகமாக போகணுங்கும் போது அந்த வாகனத்தோட நிலைமை என்ன அப்படிங்கிறத காலையில் பார்க்க நேரம் இருக்காது, ஆனால் இன்றைக்கி பார்க்கலாம். அடுத்த வாரத்தில் என்னென்ன நீங்கள் வேலைகள் செய்ய போகிறீங்களோ அதை இன்றைக்கே ஒரு ஷெடியூல் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வாரம் எந்த பரபரப்பும் இல்லாமல் நிதானமாக செய்யலாம் வேலைகளை. என்றைக்குமே ஒரு மணி நேரத்துக்கு முன்னே வந்து நாம் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து திட்டமிட்டோம்னு சொன்னால் அந்த காலையில் காலதாமதம் அப்படிங்கிறது இருக்கவே செய்யாது, அது அன்னைக்கு தான். அதுவே அடுத்த வாரத்துக்கான எல்லா பிளானுமே வந்து நீங்கள் இன்றைக்கே போட்டுட்டிங்கன்னா அடுத்த வாரம் பரபரப்பு இருக்காது. அதுவும் குறிப்பாக இரண்டு நான்கு சக்கர வாகனங்களில் போகிறவங்க நாளைக்கு வந்து நீங்கள் வாகனத்தில் போகிறீங்கன்னா உங்களுடைய வண்டியோட நிலைமையை வந்து இன்றைக்கி நீங்கள் வந்து சரி பார்த்துக்கணும். ஏன்னா காலையில் போகும்போது அது என்ன மாறினாலும் நமக்கு வந்து காலதாமதமாகும். அக்கறையோடு செல்வது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நிகழ்ச்சியில் இனி ஜோதா அக்பர், இது படத்தோட பேர், பாடலை பாடியிருக்கிறாங்க ஸ்ரீனிவாஸ், வைரமுத்து வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களின் இசையில்.

0: கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேரம் சரியாக 8:50.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால்.
4: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கோ சைபால், இடையில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்.
5: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து.
6: ஒருத்தர் ரொம்ப அவசரமாக வந்தார். சார், மனுஷன் நிம்மதியாக இருக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்டார். சீக்கிரமாக ஒரு கல்யாணத்தை பண்ணிங்க எல்லாம் சரியாக போடும் அப்படின்னோம். அவர் ஒரு மாதிரியாக பார்த்தார். ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிட்டுது சார், அதனால தானே நிம்மதியாக இருக்கிறதுக்கு வழி கேட்குறேன் அப்படின்னார். சரி, இவர் ஒரு மாதிரியான கேஸ் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்மகிட்ட இருந்த ஒரு சின்ன புத்தகத்தை அவர்கிட்ட தூக்கி கொடுத்தோம். இதை படித்து பாருங்கன்னு. கல்யாணத்துக்கு பிறகும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற கேள்விக்கு அந்த புத்தகத்தில் விளக்கம் இருந்தது. கணவன் மனைவிக்குள்ளே சிக்கல் வராமல் இருக்கிறதுக்கு அதில் சில வழிகளை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாமா? குடும்பம்னு இருந்தால் கோபம் வரதான் செய்யும், அது வந்துட்டு போட்டும் பரவாயில்ல. ஆனால் அந்த கோபம் ஒரே நேரத்தில் ரெண்டு பேருக்கும் வந்துடாமல் பார்த்துக்கணும். ஒரு சமயத்தில் யாராவது ஒருத்தர் தான் கோபப்படணும், அடுத்தவங்க அமைதியாக இருக்கணும். அதுக்கப்புறம் இவர் அமைதியான உடனே அவங்க ஆரம்பிச்சிக்கலாம். கோபமாக ஏதாவது சொன்னால் உடனே கோபமாக பதில் சொல்லப்படாது, கொஞ்சம் பொறுத்து கோபம் தீர்ந்த உடனே அந்த பதிலை சொல்லலாம். அப்போ பதில் கோபமாக இருந்தால் கூட அது அவ்வளோ பெருசாக தெரியாது. அற்ப விஷயத்துக்கெல்லாம் காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருக்கக்கூடாது. உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு தர்க்கம் ஆரம்பமாயிட்டுதுன்னு வச்சுக்கோங்க. கடுமையாக ரெண்டு பேரும் விவாதம் பண்ணுறீங்க. உங்களில் ஒருத்தர் இதில் ஜெயிக்கணும்னா அது நீங்களாக இருக்க வேணாம், அடுத்தவங்க ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் துணையாக இருங்களேன். அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், அவ்வளவுதான். ஏதாவது குத்தம் சொல்லணுமா, செஞ்ச தப்பை சுட்டி காட்டணுமா, விமர்சனம் பண்ணணுமா, பண்ணுங்க வேணான்னு சொல்லலை. ஆனால் சொன்னதை அப்படி சொல்கிறத வந்து கொஞ்சம் அன்பாக இதமாக சொல்லுங்கள். எப்போது நடந்த தவறுகளையெல்லாம் இப்போ போய் மறுபடியும் ஞாபகப்படுத்திகிட்டு இருக்க வேண்டாம். நான் அப்போவே சொன்னேன் இந்த புடவை வேணாம்னு, நீங்கள் தான் கேட்கல, இப்போ பாருங்கள் கிழிஞ்சு போச்சு இப்படின்னு கத்துனாங்க. ஒரு அம்மா எப்போ சொன்னீங்கன்னு கேட்டால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தீபாவளி சமயத்தில் அப்படிங்கிறாங்க. அது என்ன, இன்னும் அப்படியே புதுசாகவே இருக்கும்? உங்களுக்கு அவர் தான் பெருசு, அவருக்கு நீங்கள் தான் பெருசு, அதை விட இந்த உலகத்தில் வேறு எதுவும் முக்கியம் இல்லைன்னு நினைக்கணும். நீ தான் என்னுடைய உலகம்னு எத்தனை தடவை சொல்லியிருப்பீங்க? அதெல்லாம் வெறும் வசனமாக போயிடக்கூடாது. ஏதாவது ஒரு பிரச்சனையை பற்றி கடுமையாக விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதை அப்படியே பாதியில் விட்டுட்டு படுக்கைக்கு போயிடக்கூடாது. சுச்சத்தை நாளைக்கு பேசிக்கலாம்னு, அப்படி போனால் தூக்கம் வராது. பிரச்சனையை ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா தூங்க போகணும். ஒரு நாளில் ஒரு தடவையாவது உங்கள் ஜோடியை பாராட்டி நல்ல விதமாக கனிவாக ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிங்க. ஏதாவது தப்பு பண்ணிவிட்டீங்கன்னா பரவாயில்ல, அதை ஒத்துக்கிறதுக்கும் மன்னிப்பு கேட்குறதுக்கும் தயாராக இருக்கணும். அது ஒன்றும் கேவலம் கிடையாது. வீட்டுக்குள்ளே தானே கேட்க போகிறீங்க, வெளியில் யாருக்கு தெரிய போதும்? எப்படியோ உங்களுக்குள்ளே ஒரு சமரசம் ஆனால் சரி தான், ஒரு தகராறுன்னு எடுத்துக்கிட்டால்

0: குறைஞ்சபட்சம் அதுக்கு ரெண்டு பேர் தேவை. தனியாகவே உட்காந்துக்கிட்டு நான் இப்போ தகராறு பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ரெண்டு பேர் தகராறு பண்ணுறாங்கன்னா பொதுவாக அந்த ரெண்டு பேரில் யார் அதிகமாக பேசுகிறாங்களோ அவங்க பேரில் தான் தப்பு இருக்கும். அதை மனசில் வச்சுக்கணும். இதெல்லாம் தான் அந்த புத்தகத்தில் போட்டிருக்கிற வழிமுறைகள். இவ்வளவும் சரியாக வரலைன்னா அப்புறமா சொல்லுங்கள், வேறு புத்தகம் ஏதாவது இருக்கான்னு தேடுவோம். ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை அழைச்சிக்கிட்டு ஒரு மனோதத்துவ டாக்டர்கிட்ட வந்தாரா, டாக்டர் எங்களுக்கு கல்யாணம் ஆகி 30 வருஷ காலமாக நாங்கள் ஒரு விஷயத்தில் கூட ஒத்து போனதில்லை அப்படின்னு ஆரம்பித்தார். உடனே அந்த அம்மா குறுக்கிட்டு, அது 30 வருஷம் இல்லை, 32 வருஷம் அப்படின்னாங்களாம்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால்.
5: முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிகழ்ச்சியின் நிறைவாக தென்றல். இது படத்தோட பேரு. வித்யாசாகர் இசையில கல்யாணி குரல்ல பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க.

0: சில நொடிகளில் கேட்கலாம் 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மால்டோவா, வட மெசடோனியா, ருமேனியா நாடுகளுக்கு இன்று பயணம் மேற்கொள்கிறார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் பல்வேறு புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் தனியார் துறையின் இந்த வரலாற்று சிறப்புமிக்க சாதனை நாட்டின் தொழில்நுட்ப திறனின் வளர்ச்சியை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகள் இந்திய விண்வெளித்துறை உலக அரங்கில் முன்னணி நாடாக திகழ வழிவகுக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் தனியார் துறையின் வெற்றி நாட்டின் வளர்ச்சிக்கான புதிய பாதைக்கு வித்திட்டுள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்குவதையொட்டி மத்திய அரசு விடுத்துள்ள அனைத்துக் கட்சிக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற உள்ளது. 2024 தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஆர்டிகல் 370 என்ற ஹிந்தி மொழி திரைப்படத்திற்கு சிறந்த திரைப்படத்திற்கான விருது வழங்கப்படுகிறது. இந்திய திரைப்படத்துறை பல்வேறு தலைமுறைகளை கடந்து நிலைத்து நிற்பதற்கான பெருமை மிகுந்த தருணம் இது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பெண் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். எவ்வித சாதி பாகுபாடுமின்றி அனைத்து பிரிவு மக்களும் பயனடையும் வகையில் தமிழக அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடக்கு கடலோரப் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. ஹங்கேரியில் நடைபெற்று வரும் புடாபெஸ்ட் மல்யுத்த போட்டியின் மகளிர் 53 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் அந்திம் பங்கல் வெள்ளிப்பதக்கம் வென்றார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா அணி ஸ்பெயின் அணியை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே, கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6. நேர்கள் இனி கேட்கலாம் காற்றலையில் கருத்துக்கள் கைகோர்க்கும் இனிய நேரம் ஆனந்த பூங்காற்று. ஆனந்த

பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்றைக்கி என்ன தலைப்பு அப்படின்னா, உங்கள் நண்பரோ அல்லது குடும்பத்து உறவினரோ அவங்கக்கிட்ட நீங்கள் வியந்து பார்த்த குணம் இது. கருத்துக்கள் பேச அழைக்கலாம் 0462-256-1132 மற்றும் ஒரு எண் 0462-256-1133. பிறரை வியந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட அந்த குணம் வந்து இருக்காது, அவங்கக்கிட்ட ஸ்பெஷலாக இருக்கும். நாமளும் எவ்வளவோ முயற்சி பண்ணோம், ஆனால் இந்த மாதிரி நம்மளால் நடந்துக்கவே முடியலையே அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு குணம் வந்து உங்கள் நீங்கள் பழகக்கூடிய உங்கள் நண்பர்கிட்ட இருக்கலாம், இல்லை உங்கள் குடும்பத்து உறவினர்கிட்ட இருக்கலாம்.

0: நிகழ்ச்சியில் பேச அழைக்கலாம். திரும்பவும் எண்கள் சொல்கிறேன், 0462-2256-1132 மற்றும் ஒரு எண் 0462-2256-1133. இந்த எண்களில் அழைத்து நிகழ்ச்சியில் நீங்கள் பேசலாம். நிகழ்ச்சியின் முதல் நேயர் யாருங்கிறத பார்த்துடலாம். வணக்கம்
1: மேடம். பணிவான வணக்கம் மேடம். ரவிக்குமுதம் மூளைரட்டி மேடம்.
0: சொல்லுங்க சார்.
1: மேடம் என்னோட குடும்பம் வந்து என்னோட மனைவியை சொல்லுவேன்.
0: சரி.
1: ஏன்னா எவ்வளவு ஒரு பிரச்சனையா இருந்தாலும் பொறுமையா எப்படி பேசணும், எப்படி இது கொண்டு போகணும், அதை வந்து சரி பண்ணி. எங்க அக்கா வந்து சண்டை போடு, ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க தம்பி அப்படின்னு. சரி, அவங்க சின்ன பிள்ளைல இருந்து நீங்க அப்படி வளர்த்துட்டீங்க, நான் திருத்திக்கிட்டேன். பிள்ளைகளுக்கு அப்படி அன்பா, அதாவது வனத்துல மெஞ்சாலும் இனத்துல சேருன்னு சொல்றதுக்கு என்னோட மனைவி. நண்பர்கள்ட்ட வந்து தேவை இல்லாம நான் வந்து தலையிட மாட்டேன். ஏன் கேட்டீங்கன்னா அவங்க சில இது வீட்லையும் சொல்ல மாட்டேன். நல்ல நண்பர்கள் எல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் சில கருத்துக்களை அணிஞ்சுவாங்க, நல்லதும் சொல்லுவாங்க கெட்டதும் சொல்லுவாங்க. ஆனா வீட்டுல வர கருத்துக்களை வந்து கொஞ்சம் நமக்கு பலனா இருக்கும் மேடம். வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நன்றி மேடம்.
0: நன்றி. அடுத்து ஒரு நேயர். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: கோவில்பட்டியில இருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறேன்.
0: சொல்லுங்க, நீங்க உங்க நண்பர் அல்லது உறவினர் கிட்ட பார்த்து வியந்த குணம் எது?
2: என்னுடைய நண்பர் திருச்சியில லால்குடியில வெங்கடேசன் ஒரு நண்பர் இருக்காருமா.
0: சரி.
2: அவர் நண்பர் மட்டுமல்ல எனக்கு தம்பியும் கூட. அவருக்கு படிப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2nd கிளாஸ் அல்லது 3rd கிளாஸ் கூட சரியா படிக்கல அவரு.
0: சரி.
2: அவர் 2-வீலர் மெக்கானிக்கா இருக்காருமா. ஆனா ராத்திரி 12 மணிக்கு போய் எழுப்பி 133வது குரல் எதுன்னா கரெக்டா சொல்லுவாரு. அதே மாதிரி திருக்குறள் எந்த இடத்துல எப்ப கேட்டாலும் கரெக்டா சொல்லுவாரு.
0: படிப்பு குறைவா இருந்தாலும் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க.
2: ஆமா, தெரிஞ்சு வச்சிருக்காருமா.
0: அது வியப்பா இருக்கு உங்களுக்கு?
2: எந்த குரல்? ஆமா, ரொம்ப வியப்பா இருக்கும். அதாவது 2nd குரல் எந்த குரல்னா டக்குன்னு சொல்லுவாரு. அதுக்குள்ள அதிகாரத்தை சொல்லுவாரு, நமக்கு கூட சொல்ல தெரியாது.
0: நான்
2: 8th கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன், நமக்கு அது கூட சொல்ல தெரியாது. ஆனா அவர்கிட்ட கேட்டா எந்த நேரத்துல எப்போ கேட்டாலும் சரி அந்த குரல் கரெக்டா சொல்லுவாரு. அதுக்குள்ள அர்த்தம் அதிகாரம் எல்லாத்தையுமே சொல்லிடுவாரு.
0: ரொம்ப அழகா வந்து பகிர்ந்துட்டீங்க.
2: குணமா இருக்கு.
0: நன்றி. நன்றி. நன்றி. அடுத்து ஒரு நேயர். வணக்கம்.
3: வணக்கம். சத்தியம்மா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? ஆறுமுகம்பட்டி
3: சொல்லுங்க. எங்க வீட்டுல எங்க மைனியை தான் சொல்லுவேன், எங்க ஈஸ்வரி மைனி இருக்காவ பாத்துக்காங்க.
0: சரி.
3: என்ன விஷயம்னா சொன்னா அவங்க சொன்னா கரெக்டா இருக்கும்.
0: கரெக்டா இருக்கும்.
3: ஆமா, அது மாதிரி சண்டை வந்தாலும் சும்மா இருங்க சும்மா இருங்க அப்படின்னு. அது என்ன யோசனை கேட்டாலும் நாங்க அவங்க தான் கேட்போம். எங்க அத்தைக்கு பிறகு அவிய. அது மாதிரி எங்க அத்தையும் நல்லா சொல்லுவாவ, அதே மாதிரி எங்க மைனி சொல்லும்.
0: அவங்க சொல்ற யோசனை உங்களுக்கு வியப்பா இருக்கும், சொன்னா கரெக்டா இருக்கும்.
3: கரெக்டா இருக்கும்.
0: அதுதான் அனுபவம். அனுபவம் நிறைய பாத்துருப்பாங்க. மற்றும் 0462-2256-1133. நிகழ்ச்சியில பாடல் கேக்குறதுக்கு முன்னால
4: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதி

0: நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிக்கஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-24-98-64-58. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. இன்று நண்பகல் 12:10 ஸ்நேகிதிய நேரலை நிகழ்ச்சியில் நீங்க பேசக்கூடிய தலைப்பு மறக்க முடியாத பள்ளிக்கூட நினைவுகள். கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில. உங்கள் நண்பராக இருக்கலாம், அல்ல உங்கள் குடும்பத்து உறவினராக இருக்கலாம், அவங்கக்கிட்ட நீங்கள் பார்த்து வியந்த குணம் எது அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு நேயர், வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: மஞ்சள் நீர்காயிலிருந்து சிங்காராவில் பேசுறேம்மா. நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கம்மா.
0: சொல்லுங்க.
1: குடும்பம் ஒரு கோயில் என்பார்கள், அந்த குடும்பத்தை காப்பதே மனைவியின் கடமை. ஹலோ,
0: சொல்லுங்க.
1: அதனால என்னுடைய மகா வந்து எனக்கு ரொம்ப உறுதுணையா இருப்பாம்மா.
0: உறுதுணையா இருக்கிறத கேக்கல, நீங்க பார்த்து வியந்த குணம் யார்கிட்ட தான் கேக்குறேன்.
1: என்ன வரைக்கும் என்கிட்ட 10 பைசாம கேட்காம அவளுடைய உழைப்பிலே வாழ்றா.
0: சரி,
1: அதனால அவளுடைய குழந்தைகளை சொல்லும் போது வியப்பா இருக்கு பாத்தீங்களா. என்ன ஒவ்வொருத்தங்க எவ்வளவுதான் வசதி இருந்தாலும் கணவன் இல்லைன்னா அவ வந்து தொய்ந்து போயிருவான். இருந்தாலும் பிள்ளைகளை வளர்க்கணுமாங்கிற ஒரு எண்ணத்துல இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு காலேஜ் படிக்கிற அளவுக்கு நான் சிறு உதவி பண்ணாலும் அவ என்னை உழைச்சி இன்னைக்கு வரைக்கும் அவ காப்பாத்துங்கும் போது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு. அவளுடைய குணம் எல்லாருக்கும் வரணும் என்னுடைய ஆசையம்மா. வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி நன்றி. உங்களுடைய மகளோட அந்த உழைப்பு திறனை வந்து வியந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் நேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டுடலாம். நேரம் 9:16. வணக்கம். வணக்கம்.
2: அன்பு மகளுக்கு அன்பான நல்வாழ்த்துக்களுடன் இருப்பது செய்யப்பேசலாம்.
0: சொல்லுங்க சொல்லுங்க ஐயா.
2: அதாவது நல்ல நண்பன் என்பது வந்து ஆபத்துல மட்டும் கிடையாது, நல்ல ஆலோசனையும் நல்ல அறிவுரை சொல்ல நல்ல நண்பன். அந்த மாதிரி ஒரு நண்பன் எனக்கு அபூர்வமாக இன்று வரை நீடிக்குதுமா. அவர் ராஜஸ்தானை சேர்ந்தவருமா. ஒரு கட்டத்துல 75 எமர்ஜென்சி டிவியில எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலையில இருக்கும்போது என்னுடைய தந்தை இறந்த 40 காரியத்துக்கு பணம் இல்லாமல்
0: தவிக்கிறேன்.
2: அப்ப என் அம்மாவுடைய நகை அந்த தாடி இருக்காது அதனால நிக்க போகும்போது அவன் கேக்குற நீ முஸ்லீம் தானே, ஆமா நீங்க அதை நிக்கிறீங்க அப்பாவுடைய நல்ல காரியத்துக்கா அப்படின்னு. இது நிக்காதீங்க, உங்க பேரு என்னன்னாலு நான் சொன்னேன், எதிர வேலை செய்றீங்க இந்த மாதிரி மின்வாரியத்துல இதெல்லாம் நிக்க கூடாது. இதை வந்து நீ வச்சுக்கீங்க, உங்களுக்கு எப்ப தேவைப்படுது அப்ப வந்து எனக்கு எவ்வளவு வேணும்னாரு. அப்ப நான் கேட்டது 500 ரூபாய். அப்ப 500 ரூபாய் 75 நீங்களே கணக்கு பண்ணீங்க. எதுக்கு சொல்ல வரும்னா இந்த எனக்கு வந்து நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடியவருமா. நீங்க வந்து உங்களை உறவினர்கள் நண்பாதீங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது மனசு வேதனையா இருக்கு. உங்களை பார்க்கும்போது நீங்க எப்ப வேணாலும் எது வேணாலும்

0: கேட்கலாமா அந்த மாதிரி. இந்த ஆலோசனை இருக்கு, அவர் ராஜஸ்தான்ல தான் இருக்காரு இப்போ. அவரை என்னால மறக்கவே முடியாது.
1: அருமையா சொன்னீங்க, நன்றி. நிகழ்ச்சியில் எடுத்து வரும் நேயர் வணக்கம்.
2: தோழியவர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆழ்வார்குறிச்சி பரமசிவானந்தம்.
1: வணக்கம், நல்லம் சொல்லுங்க.
2: அதாவது நான் பார்த்து வியந்த ஒரு குணம்னா என்னுடைய அப்பாவோட தான் சொல்லுவேன். நான் பிறந்ததுல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: சரி,
2: அவருடைய நேரம் தவறா ரொம்ப வியப்பா இருக்குமா. நினைக்கும் போது அந்த ஆரம்பத்துல இருந்து அந்த குணம் வந்து இன்னைக்கு வர மாறாது. பொருளாதாரத்துல ஏற்றத்தாழ்வுகள் எல்லாமே வரது போறது, ஆனா அவர் குணத்துல இருந்து மாறாது. எனக்கு ஒரு வியப்பா இருக்கு.
1: சூப்பர், அருமையா சொன்னீங்க. நன்றி நன்றி
2: நன்றிமா நன்றி
1: நன்றி. இது போன்ற கருத்துக்கள் சொல்ல நேர்கள் அழைக்கலாம். 0462-256-1132 மற்றும் ஒரு 0462-256-1133. பேசிட்டு இருக்கோம் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில். உங்க நண்பரா இருக்கலாம், அல்ல உங்க உறவினரா இருக்கலாம், உங்க குடும்பத்து உறவினரா இருக்கலாம். அவங்க கிட்ட நீங்க பார்த்து வியந்த குணம் எது அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்கோம். நம்ம கிட்ட இல்லாத குணம் அவங்க கிட்ட இருக்கும். அதுதான் அதுதான் நமக்கு வந்து வியப்பா இருக்கும். நம்ம யாரை வந்து வியப்பா பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, நம்ம கிட்ட நம்மளால அப்படி முடியலையே, நம்ம கிட்ட இந்த குணம் இல்லையே, நம்ம கிட்ட அது இருக்க மாட்டேங்குது அப்படின்னு வந்து யோசிப்போம் பார்த்தீங்களா. அவங்கள தான் நம்ம வந்து பார்த்து வியக்கிறோம். நம்ம வந்து குணம் தான் கேட்டிருக்கோம் நேர்கள் சொல்லலாம். அதுக்கு முன்னால பாடல் வந்துட்டு இருக்கு ஆனந்தம். இது படத்தோட பேரு. எஸ் ஏ ராஜ்குமார் இசையில உன்னி கிருஷ்ணன் ஹரிணி அம்மா பாடின அழகான பாடல்.

0: நேரம் 9:25 கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கீங்க. உங்கள் நண்பரோ அல்லது குடும்பத்து உறவினராக இருந்தா கூட யாரு குணத்தை பார்த்து நீங்க வியக்கிறீங்க? நேரம் என்ன சொல்றாங்க கேட்டுலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம். இனிய சகோதரிக்கு உற்சாகமான காலை வணக்கம். நாகர்கோவில் தலில் ரமன் சகோதரி, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: உற்சாகமா மகிழ்ச்சியா இருக்கிறேன்.
0: சொல்லுங்க.
1: அதாவது உங்கள் நண்பரோ அல்லது குடும்ப உறுப்பினர்களோ நீங்க உயர்ந்து பார்த்த குணாதிசயங்கள் பார்த்து தரணும். அருமையான ஒரு தலைப்பு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப சிலவங்களுடைய குணங்கள் வந்து ஒவ்வொரு சில பேர் நாங்களாம் வந்து சில அதிகமா ஆளுகிட்ட பேச மாட்டேன், பார்த்து ஒரு புன்சிரிப்போட போயிருவேன்.
0: சரி.
1: ஆனா என்னுடைய மாமனார் ஒரு ஆள் இருந்தாருமா, அவருக்கு காலம் ஆயிட்டாரு. அம்மா உறவினர்கள் சரி, நண்பர்கள் ஆனாலும் சரி, தெரிஞ்சவங்க ஆனாலும் சரி, கண்ட உடனே நல்லா இருக்கியா, அவங்க அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா, உங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களாங்கிற ஒரு குணாசேஜ அருமையாக அவங்களுடைய சூழ்நிலங்கள்ல கட்டிட்டு வரணும். அதாவது அந்த குழநலன்களை வந்து விசாரிக்கிறது வந்து நமக்கு அந்த நேரத்துல ஒரு மாதிரி சிறையா இருந்த மாதிரி இருக்கும். ஆனா உண்மையிலேயே அது ஒரு எவ்வளவு பெரிய பெருந்தன்மையான குணம், ஒரு நல்ல குணங்கிறத எனக்கு போக போகத்தனமா தெரிஞ்சது. முத முத நம்ம கேட்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஒரு சின்ன எரிச்சல் இருக்கும். ஒவ்வொரு ஆளையும் கண்டு வந்து இப்படி கேட்டுட்டு இருக்காங்களே. ஆனா உண்மையிலே அவர் மறைஞ்ச பிறகு நண்பர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, அவங்க எல்லாம் விசாரிப்பாங்க, கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு. ஆனா உண்மையிலே அது ஒரு பெரிய ஒரு பாக்கியமா, வாய்ப்பு அளித்த நெல்ல ரெயின்போக்கு நன்றி. ஏமா
0: நன்றி. அடுத்த ஒரு நேயர் வணக்கம். வணக்கம்.
2: எல்லை பண்பலைக்கு காலை வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
2: ஈரோடு மாவட்டம் பெருந்துறை திருவாதி நீம்பாளையம் சோமசுந்தரம்.
0: சொல்லுங்க சார்.
2: என்னுடைய நண்பர் பாத்தீங்கன்னா இயற்கையான குணம்.
0: சரி.
2: மறுக்காம
0: உதவி பண்ணுவாங்க.
2: ஆமாங்க சார். ஆமாங்க மேடம். ஏன்னா அந்த குணம் பாத்தீங்கன்னா
0: எல்லாத்துக்கும்
2: வராது. சில பேர் இருக்கும், ஆனா செய்ய மாட்டாங்க. கூட நம்ம செய்ய வேண்டியது இருக்கும் போது அவளுக்கு இருக்காது. அது மாதிரி அவர் வந்து எந்த சூழ்நிலையில் இருந்தாலுமே அந்த குணத்தை மாத்தி செஞ்சு கொடுத்துட்டு போவார். அந்த குணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம்.
0: சூப்பர், அருமையா சொல்லி இருக்கீங்க. நன்றி நன்றி. அடுத்த ஒரு நேயர் வணக்கம்.
3: இனிய காலை வணக்கம்ப்பா.
0: நான்
3: பார்த்து வீர்ந்த குணம் சொல்லி பார்த்தோம்ல, என்னுடைய மகள்கிட்ட தான்ப்பா. ஏன்னா அவ எம்எஸ்சி எம்பிசி படிச்சிருக்காப்பா, படித்தவள் என்ற

0: கர்வம் கொள்ளாதவள்ப்பா. அவளுடைய சிறப்பான பண்பு என்னப்பா,
1: 35 வயது
0: ஆகுது, பெங்களூர்ல இருக்காங்க. மனித நேயம் மிக்கவள்ப்பா, இரக்க குணம் கொண்டவங்கப்பா. மனிதருக்கு மட்டும் இல்லப்பா, யாரு வந்து கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாப்பா. சிறு உயிரினங்களுக்கு கூட உணவளித்து பராமரிக்கின்ற குணம்ப்பா. தினந்தோறும் இரவு நேரத்துல வந்து நம்மளுடைய நண்பனான நாய்க்கு வந்து உணவடிப்பாப்பா. இப்ப புதுசா வந்து ஒரு 5 டிக்கெட் சேர்ந்திருக்குப்பா, பூனை குட்டிகள் அந்த குடும்பத்தோடு எங்க மக வீட்டுக்கு வந்திருக்குப்பா. அதை தினந்தோறும் 1/2 லிட்டர் பால் வாங்கி அது உணவளித்து வர்றாப்பா. இது வந்து இறைவனுடைய ஒரு வரம் தான்ப்பா
1: நினைக்கிறேன்.
0: சுறுப்பா இருப்பாப்பா, அனைவரையும் ஆதரிக்கக்கூடிய பண்புப்பா. யாரையும் முக சுளிக்காமல் ஆதரிக்க கொண்ட பண்பு, குழந்தை முதல் பெரியவர் வரை. அவங்க மாமியா மாமனார்லாம் எங்க மகள் பேரு சொன்னாலே ரொம்ப பாராட்டுவாங்கப்பா.
1: நன்றி, நன்றி.
0: சிறு வயதுல நீண்ட இறக்க குணம் கொண்டது வந்து எனக்கு நீண்ட பயிற்சி அளிக்குது.
1: நன்றி, நன்றி. ரொம்ப அருமையா வந்து சொன்னாங்க அவங்க மகளை பத்தி. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம். நண்பரோ அப்படி இல்லைன்னா குடும்பத்து உறவினரோ அவங்க கிட்ட நீங்க பார்த்து வேந்த குணம் என்ன அப்படின்னு தான் வந்து கேட்டுட்டு இருக்கோம். ரொம்ப பரபரப்பான சூழ்நிலையில வந்து நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம். யாருமே ரொம்ப ரிலாக்ஸா அமைதியா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க எல்லாரும் அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. ஏதோ ஒரு நோக்கத்துக்காக நம்ம வந்து ஓடிட்டு தான் இருக்கோம் இல்லையா. நம்ம குடும்பத்தோட தேவைக்காக வேலைக்கு போவோம், அப்புறம் வேலையில இருக்கிற பிரச்சனையெல்லாம் அந்த ப்ரெஷர்லாம் இருந்தா கூட அதை வீட்டில் காட்டாம அந்த பாரத்தை நம்ம வந்து மனசுலயே வந்து வச்சிருப்போம். அப்படி சூழ்நிலையிலையும் கூட அடுத்தவங்களுக்காக நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் செய்கிறதுக்கு துணிறீங்களா அப்படிங்கிற மாதிரி, அதாவது அவங்க ஏதோ ஒரு விதத்தில் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வந்து இல்லை அதனால் வந்து நான் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் வந்து உதவிலாம் வந்து பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நிறைய சிறுவர்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல நாளில் உதவி செய்யக்கூடிய மக்களும் வந்து இருக்க தான் செய்கிறாங்க. என்ன நீங்கள் செய்கிறது வந்து விளம்பரம் இல்லாமல் இருக்கும்போது, அதாவது ஒரு கைக்கு கொடுக்கறது இன்னொரு கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பெரியவங்க. நிறைய பேசலாம் அதுக்கு முன்னால்.
2: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ.
3: மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு July 16-20 பிக்கஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
1: நிகழ்ச்சியில அடுத்து அற்புதம், இது படத்தோட பேரு. பாடல பாடி இருக்கிறாங்க உன்னிகிருஷ்ணன், சித்ரா, சிவா அவர்களின் இசையில பாடல் வந்துட்டே இருக்கு. பா விஜய் அவர்களின் வரிகளில்

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசை மலைனா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசை மலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6.
5: நேரம் 9:37 கேட்டுட்டு இருக்கீங்க ஆனந்த பூங்காற்று நேரலை நிகழ்ச்சியில. உங்கள் நண்பரோ அல்லது குடும்பத்து உறவினர்கிட்ட நீங்கள் பார்த்து வியந்த குணம் எது அப்படின்னு கேட்டிருக்கோம். நேர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்கலாமா? வணக்கம்.
6: வணக்கம்.
5: வணக்கம், யார் பேசுறீங்க?
6: வீரநல்லூர் கருணாநிதி. நலமா இருக்கு?
5: நல்லா இருக்கும், சொல்லுங்க.
6: அது மனைவிதாம்மா, என்னோட மனைவி வந்து நான் கொஞ்சம் அதிகமா கோவப்படுவேன்.
5: சரி,
6: நாங்க அண்ணன் தம்பி 3 பேரு, அவங்க அனுசரிச்சு கொண்டு போறது மனைவிதாம்மா. அதே மாதிரிமா என்னோட வானொலி உறவு வந்து ஒரு நிறைய இருக்காங்க, ஆனா ஒரு குறிப்பிட்ட நேரு வந்து ஒரு 3 பேரு. அது திருச்சி லால்குடி சந்திரன் வந்து நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி திருச்சிக்கு போயிருந்தேன். உச்சிப்பிள்ளையார் கோயில் பக்கத்துல போயிருந்தேன். 40 கிலோமீட்டர் தாண்டி என்னை வந்து பார்க்க வந்தாருமா, அது பெரிய சந்தோஷமா இருந்துச்சுமா.
5: அதெல்லாம் இப்போ இந்த மாதிரி நடக்கிறது பெரிய விஷயம் இல்லையா?
6: ஆமா, அது மாதிரி மஞ்சள் நீர்க்காயன் சிங்கர் என்னோட முதல் என்னோட வீடு குடும்ப நிகழ்ச்சியில முதலாம் வருவாருமா. அதே மாதிரி இப்போ ஒரு 1 ஆண்டு ஆக போது ரவிக்குமார் அண்ணனும் எனக்கு அன்பு ரொம்ப அதிகம் அனுபவிச்சிருக்காருமா.
5: நன்றி நன்றி, உங்களுடைய கருத்தை வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. வணக்கம். வணக்கம்.
7: தமிழ் சொல்லுக்கு சுவை வல ஒட்டி அமுத தமிழை இனிதே பொழிந்து தமிழோடும் தமிழ் சொல்லோடும் ஆனந்த பூங்காற்றே எனும் அற்புதமான நிகழ்ச்சியை உறவுகளோடு கலந்து சிறப்பிக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கு அன்பு கலந்த வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். குமரி மாவட்டம் இரணியல் எம் ஜெகதீசனம்.
5: சொல்லுங்க சார்.
7: அதாவது வியந்து பார்க்கக்கூடிய விஷயம், குடும்பத்தினரத்தை விடக்கி நண்பர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம வானொலி மூல வட்டாரம் மூலமா கிடைத்த நண்பர் லால்குடி வெங்கடேஷ் ஐயா. அதாவது மகிழ்வித்து அடுத்த நண்பர்களை மகிழ்வித்து அவரும் மகிழ்விடுவார். இன்னொரு விஷயம் என்னன்னு கேளுங்க, ஒரு தலைப்பை கொடுத்துட்டீங்கன்னா நம்ம கூட 10 நிமிஷம் சிந்திச்சு தான் அதுக்கு ஒரு கருத்தை சொல்லுவோம் இல்லைன்னா எழுதுவோம். அவர் அந்த எடுத்த எடுப்பிலே அந்த தலைப்புக்கு ஏற்றாப்புல அந்த பேசக்கூடிய ஆற்றல் அவர்கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்ல, திருக்குறளை எந்த குரல் நீங்க கேட்டாலும் சரிதான், எந்த குரல் எத்தனாவது குரல்ங்கிறத தெள்ள தெளிவா சொல்லுவாரு, அதனுடைய விளக்கத்தையும் சொல்லுவாரு. நானெல்லாம் அவருடைய பேச்சை கேட்டு ரொம்ப வேந்திருக்கிறேன். மறக்க முடியாத நண்பர் 2 பேர், ஒன்னு வந்து சூரம்பட்டி வெலசு,

0: இளங்கோ, இதே கேரக்டர் தான் ரெண்டு பேருக்குமே. அதனால லால்குடி ஐயாவையும் சூரம்பட்டி இளங்கோ ஐயாவையும் என்னால மறக்க முடியாது. நான் ரொம்ப விஷயங்கள் அவரை பார்த்து வேந்திருக்கேன். வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி. நேர்கள் அவங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல சொன்ன மாதிரி இப்போ இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடியான சூழல் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அப்படி சூழலில் கூட பிறரை வந்து கவனிக்க முடியுமா? நம்ம குடும்பம் அதை சார்ந்து சமூக அக்கறையோடு பிறரை வந்து பார்க்க முடியுமா? உதவிகள் செய்ய முடியுமா? நிறைய வேலை பழுவெல்லாம் எல்லாருக்கும் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. அந்த நேரத்துலேயும் அமைதியாக, நிதானமாக, பொறுமையாக, பண்பாக, பிறரை மதிக்கக்கூடிய குணங்களெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப வந்து வியப்பாக நமக்கு இருக்குதுன்னு தான் சொல்லணும். அது குறிப்பாக சொல்லணும்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எப்படி இது சாத்தியமாகுது அப்படின்னு நமக்கு ரொம்பவே வந்து ஆச்சரியமாக இருக்குது. இன்னும் நேர்கள் சொல்ல அழைக்கலாம். 0462625611332 மற்றும் ஒரு 0462625611333. நிகழ்ச்சியில் அடுத்து மன்னன், இது படத்தோட பேர், எஸ்பிபி அவர்கள் சுவர்ணலதா அவங்களோட சேர்ந்து பாடின பாடல், வாலி வரிகளில் இளையராஜா இசையில் அட்டகாசமான பாடல்.

0: இன்று பிற்பகல் 3:02 மணித்திரு நாடு நிகழ்ச்சியில் சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகம் பற்றிய தகவல் கேட்கலாம். 4:02 பொதிகை தும்பி கேம் ஷோ இருக்கு. 5:02 அருமமொழிகள் உங்கள் வீட்டு குட்டீஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்கலாம். இன்று இரவு 9 மணிக்கு இலக்கியச்சார நிகழ்ச்சியில் மனித நேய சிந்தனையில் வள்ளலாரும் பாரதியும். இன்று காலை 10:02 மனம் பிரம்புதே நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம். நிகழ்ச்சியில் நிறைய பொது அறிவு கேள்விகள் உங்களுக்காக வச்சுருக்காங்க. நிகழ்ச்சியை வழங்க காத்திருக்காங்க கார்த்திகா. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கிறீங்க, உங்கள் நண்பரோ அல்லது குடும்பத்து உறவினரோ அவங்கக்கிட்ட நீங்கள் பார்த்து வியந்த குணம் எது அப்படின்னு தான் வந்து கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்து வரும் நேயர் வணக்கம்.
1: அன்பு சகோதரி அவர்களுக்கு காலை வணக்கம். அன்பான் நேயர் அம்பரவாணன் குற்றாலத்தில் இருந்து
0: சொல்லுங்க.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கமா? நல்லா இருக்கமா? நம்ம நிகழ்ச்சி மாதிரி இருக்கமா?
0: சரி சொல்லுங்க.
1: அதாவது நான் வியந்து பார்த்த மனுஷங்களோட நான் வியந்து பார்த்த குழந்தை, சில குழந்தை அறிவு இருக்கும், சில குழந்தைங்க அழகு இருக்கும். இந்த அறிவும் அழகும் சேர்ந்து சில குழந்தைகள்கிட்ட இருக்கும். அப்படிப்பட்ட குழந்தை என்னோட பேத்தி சாய் வரிசையா, 4 வயசுதான் இருக்கும்.
0: சரி,
1: நல்ல பிரில்லியண்டா இருப்பாங்க. எது கேட்டா டக்கு டக்குன்னு பதில் கிடைக்கும். நான் 4 வயசு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க பேசி எனக்கு கூர்ந்து கரெக்டா இருப்பாங்க. ஒரு வாரம் சொல்லாது, நாம திரும்ப போய் அவட்ட போய் இப்ப என்ன கேட்ட அப்படின்னா 2 வாரம் டக்குனு
0: முடிச்சிருவான்.
1: இதான் பேசிட்டு இருக்காங்க அவங்க. நிறைய பேசிருப்பாங்க, உடம்பு சரியில்லை. அப்ப ஸ்கூலுக்கு கூட்டு போனேன், இவ்வளவு நானும் கூட்டு
0: போறேன்.
1: அப்ப அம்பளா அம்மாவுக்கு வந்து நீ ஃபீவர், மம்மிக்கு நீ ஸ்கூல் கூட்டு போன கூட்டு போறேம்மா, நான் உன்ட்ட எந்த பொருளும் கேட்க மாட்டேன்
0: அப்படின்னா
1: ஸ்கூலுக்கு விட்டுட்டு வரும்போது கூட்டு வரேன். வரும்போது அந்த ஒரு கிரிக்கெட் பேக்கரி ஒண்ணு இருந்தது, பார்த்து நான் பாட்டு பாக்க ஆப்போசிட்ல பாருங்க திருப்பிட்டேன். அங்க பாத்து பாத்து அப்படி கூட்டிட்டு வரேன். கொஞ்சம் தள்ளி வந்தோடனே, அப்படா ஒரு கடை இருக்க, இந்த கடை ஏதாவது வேங்க குடுத்து நினைப்பு கொஞ்சமா உனக்கு வருதா? இப்ப இதான் கூட்டு வந்துட்டேன். அம்மா ஒன்னு வாங்க குடிச்சா சொன்னால
0: வந்துட்டேன்.
1: இப்ப வாங்கி கொடுத்தா கொடுக்கல, இப்போ வளர்ச்சி ஒண்ணு இல்ல. ஆனா இப்படி ஒரு கடை இருக்கு, உன் வேங்க நினைப்பு ஏன் வரல அப்படிங்க.
2: எங்க பெரியம்மா பொண்ணு இருக்காங்க சென்னையில, அக்கா அவங்க வந்து பொறுமையா இருப்பாங்க. விருந்தோம்பலும் அப்படி நல்லா பாப்பாங்க யாரு வந்தாலும்.
0: சரி,
2: ஒரு நாள் கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. குழந்தைகிட்டையும் அப்படி அன்பாவே சொல்லி கொடுப்பாங்க. இப்ப நான் பாத்துட்டாங்க, மாமியாரையும் பாத்துட்டாங்க. இந்த அவங்களுக்கே 71 வயசு ஆகுது.
0: சரி,
2: மாமியாரே பாத்துட்டாங்க வீட்டுல வச்சு. இப்ப நான் வீட்லயே 4 பேர் இருக்கிறாங்க, விருந்தாளி வந்தாலும் அப்படி கவனிப்பாங்க. அவங்கள மாதிரி குணம் எனக்கு ரொம்ப அவங்க கிட்ட
0: பிடிச்சது. அழகா சொல்லிருக்கீங்க, நன்றி
2: நன்றி
0: நன்றி. அடுத்த ஒரு நேயர் வணக்கம்.
3: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நான் பரமக்குடி தர்ப்போ, சென்னையில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா.
0: பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரிமா சொல்லுங்க.
3: அதாவது என்னோட தோழி இருப்பாயா?
0: சரி சரி, சுருக்கம்.

0: சொல்லிருங்க.
1: ராம்நாடு, ராம்நாடு நான் பிறந்த ஊர்னால நான் கதிர்மனத்துகளுக்கு பக்கத்துல போனா அங்க என் தோழிய பாத்துட்டு வந்துருவேன். என் தோழி வந்து ரொம்ப ஒரு பிரியமானவங்க.
0: சரி,
1: வீட்டுக்குள்ள போன உடனே பாய விரிச்சு உட்கார வச்சு என்னென்ன பழங்கள் ஜூஸ் இருக்கோ அதை பூராமே கொண்டு வந்து வச்சிருவாங்க. அவங்க பழங்களையே இயற்கையாவே கொண்டு வந்து கொடுப்பாங்க.
0: சரி,
1: ஒரு டீ போடுவாங்க பாருங்க, ரொம்ப அற்புதமான ஒரு டீ போடுவாங்க. அப்புறம் உட்காந்து அளவலாகுவோம், நிறைய பேசுவோம், சிரிப்போம். காணொலிய பத்தி தான் எப்பவுமே எங்களோட பேச்சு இருக்குங்க. நல்ல அன்பானவங்க, எங்க வீட்டுக்குமே வருவாங்க. ஏன்னா என் பிள்ளைங்க எல்லாம் வந்து நல்ல பிரியமா மாமி மாமின்னு சொல்லிட்டு பிரியமா இருப்பாங்க. அதனால பிள்ளைகள்கிட்ட வந்து ரெண்டு நாள் கூட இருந்துட்டு போயிருக்காங்க. அது மாதிரி ஒரு பிரியமான தோழி, அன்பான தோழி. அவங்க பேச்சு வார்த்தை, உங்களோட குரலே வந்து ரொம்ப இனிமையான குயில் போல இருக்கும். இந்த மாதிரி ஒரு அமைப்புள்ள அந்த தோழியை வந்து என்னைக்குமே எனக்கு மறக்க முடியாது. நான் அங்க போக வர ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு
0: நன்றி. நன்றி நன்றி நன்றி. அவங்களுடைய தோழியை பத்தி வந்து சொன்னாங்க. வணக்கம்.
2: நேயர்களுக்கு பணிவான காலை வணக்கம் சகோதரிங்க. திருப்பூர் மாநகர் மன்னரை பாரப்பாளையத்துல இருந்து சேரங்க சார் பேசிக்கிறேன் சகோதரிங்க. உறவினருமோ நண்பரனுமோ பார்த்து எந்த விடயம் என்ன அப்படின்னு
0: கேக்குறீங்க.
2: எனக்கு ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கு எண்ணம் வருதுங்க. இயந்திர பத்த பேச முடியும் எனக்கு, அதுலயும் ஊறிட்டுங்க. அதாவது வந்துங்க மேலை நாடுகள் இல்லைங்க, மேலை நாடுகள் ஜப்பான் சொல்லுமா தெரிஞ்சு அந்த மாதிரி இயந்திரத்தை வந்துங்க அதே மாதிரி மோல்டிங் ஊத்தி, புரியுதுங்களா?
0: சொல்லுங்க உங்க கருத்தை சொல்லுங்க.
2: அந்த கருத்தை சொல்றேன், நீங்க ஐயப்படாது. அந்த இயந்திரத்தை அச்சுல ஊத்தி அதே மாதிரி வந்து மிஷின் தயார் பண்ணாருங்க. அந்த மாதிரி ரெண்டு இயந்திரம் பிளாட்ல கூட ஓவர்ல கூட தயார் பண்ணாங்க 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி.
0: சரி,
2: வியந்த விஷயங்க. அப்படியே அந்த மெத்தட் எடுத்து சொந்தமா தயார் பண்ற மாதிரி. இப்ப இன்னைக்கு ஏ தொழில்நுட்பம் வந்துச்சு இல்லைங்க, அந்த மாதிரி அந்த ஏ தொழில் அந்த 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி
0: அதை அப்படி இருக்கு. அதை பார்த்து நீங்க வியந்திருக்கீங்க. சூப்பர்.
2: வேற சொல்லணுங்க வேண்டாது.
0: நன்றி நன்றி சார், நன்றி நன்றி. அதாவது அவங்க சொன்னதை கேட்டு தான் நான் வியந்து கேட்டுட்டு இருந்தேன். 40 வருஷத்துக்கு முன்னையே அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நான் பார்த்தேன், அதை பார்த்து வியந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க.
3: பிஎம் ஜெய், அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: இசையோடு என்றும் நீங்கள்
1: நிகழ்ச்சியில் அடுத்த மின்சார கனவு, இது படத்தோட பேரு. ஹரிஹரன் ஹரிணி பாடியிருக்காங்க தேவா அவர்களின் இசையில.

ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்தாச்சு. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் உங்கள் குடும்பத்து உறுப்பினர் அல்லது உங்கள் நண்பரை பார்த்து வேந்த குணம் எது அப்படின்னு வந்து சொல்லி கேட்டிருந்தோம். இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. நிதானமாக இருக்கிறது, அதே போல் ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறது அப்படிங்கிறது, முகம் சுளிக்காமல் மலர்ந்த முகத்தோடு இருக்கிறது அப்படிங்கிறது, ஒரு பெரியவங்களை பார்த்தா எழும்பி நிற்கிறது, அதே போல் அவங்களுக்கு வணக்கம் சொல்கிறது, அவங்க

0: வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை முதன்மையாக கொடுக்கறது, இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. அப்போ உள்ள பெரியோர்கள் வந்து நீங்கள் இப்படிலாம் நடந்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி கொடுத்தாங்க. இப்போ இருக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு நேரமே இல்லை. ஆனாலும் பணம் இருக்கலாம், நிறைய செய்கிறதுக்கு மனம் இருக்கலாம், நிதானம், பண்பு, பொறுமை அதெல்லாம் வந்து குணங்கள்லே ரொம்ப ஒரு உயர்வான குணம். அடுத்தவங்களுக்கு செய்யணும்னு நினைக்கக்கூடிய அந்த எண்ணம், சொன்னேன் இல்லையா, என்ன தான் நம்ம குடும்பம் உறவுகள் இருந்தால் கூட வெளிநபர்களுக்கு ஏதோ முடியாத சில குழந்தைகளுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடிய அந்த நிலையெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அப்படி இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்து வைக்கிறோம் சொல்லி இன்றைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியை கேட்ட, நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மால்டோவா, வட மசடோனியா, ருமேனியா நாடுகளுக்கு இன்று பயணம் மேற்கொள்கிறார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் பல்வேறு புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் தனியார் துறையின் இந்த வரலாற்று சிறப்புமிக்க சாதனை நாட்டின் தொழில்நுட்பத் திறனின் வளர்ச்சியை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகள் இந்திய விண்வெளித்துறை உலக அரங்கில் முன்னணி நாடாக திகழ வழிவகுக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் தனியார் துறையின் வெற்றி நாட்டின் வளர்ச்சிக்கான புதிய பாதைக்கு வித்திட்டுள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க மிதிவண்டி பயிற்சி மிகவும் முக்கியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். 2024 ஆண்டிற்கான தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஆர்டிகல் 370 என்ற ஹிந்தி மொழி திரைப்படத்திற்கு சிறந்த திரைப்படத்திற்கான விருது வழங்கப்படுகிறது. இந்திய திரைப்படத்துறை பல்வேறு தலைமுறைகளை கடந்து நிலைத்து நிற்பதற்கான பெருமை மிகுந்த தருணம் இது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தேசிய திரைப்பட விருதுகளை வென்ற தமிழ் திரைப்பட கலைஞர்களுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் ஸ்கேட்டிங் மூலம் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் நேற்று தொடங்கிய கோடை விழா இன்றுடன் நிறைவடைகிறது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடக்கு கடலோரப் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 6 மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி லண்டன் லார்ட்ஸில் இன்று நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா அணி ஸ்பெயின் அணியை இன்று நள்ளிரவு எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: பாட்டி தடிங்க பாட்டை கிளம்பும் ஆகாஷ்வாணி தொடர்ந்து விழிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 10:03, 11 வரைக்கும் ஜாலை கேட்டு ரசிக்க போறீங்க. மனம் விரும்புதே, மனசுக்கு பிடிச்ச பால்களை இந்த காலை வேளையில உங்கள் மனம் விரும்பிய பண்பலையில் நீங்கள் கேட்டு சிக்கலாம். கால் பண்ணுங்க 0462-2216-1132, 0462-2216-1133. மகளே, இன்றைய மனம் விரும்புதே நிகழ்ச்சியில வரக்கூடிய முதல் அன்பனேயர் வணக்கம்.
1: இனிமையான காலை வணக்கம் மேடம்.
0: இனிமையான காலை வணக்கம் சொல்றது யாரு?
1: விருதுநகர் மாவட்டம் அமர்நிலை ராஜ் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கிறேன் ராஜ் சார். என்ன பண்றீங்க?
1: சென்னை சிலையில வேலை பார்த்துட்டு இருக்கேன்
0: மேடம். எப்படி போயிட்டு இருக்கு பணிகள்?
1: சூப்பரா பாத்துட்டு இருக்கேன் மேடம்.
0: வெயில் நேரம் இன்னும் கொஞ்சம் அதிகமான தாக்கம் உங்களுக்கு இருக்கும் இல்லையா?

0: ஆமா மேடம் அதிகமா இருக்கும்.
1: அதிகமா தான் இருக்குது. என்ன பண்ணுவீங்க இடைவேளை நேரங்கள்ல?
0: என்ன மேடம்?
1: 11 மணிக்கு 11 மணிக்கு 11 மணிக்கு 11 மணிக்கு 11 மணிக்கு 11 மணிக்கு 11 மணிக்கு 11 மணிக்கு 11 மணிக்கு 11 மணிக்கு 11 மணிக்கு 11 மணிக்கு 11 மணிக்கு 11 மணிக்கு 11 மணிக்கு 11 மணிக்கு 11 மணிக்கு 11 மணிக்கு 11 மணிக்கு 11 மணிக்கு 11 மணிக்கு 11 மணிக்கு 11 மணிக்கு 11 மணிக்கு 11 மணிக்கு 11 மணிக்கு 11 மணிக்கு 11 மணிக்கு 11 மணிக்கு 11 மணிக்கு 11 மணிக்கு 11 மணிக்கு 11 மணிக்கு 11 மணிக்கு 11 மணிக்கு 11 மணிக்கு 11 மணிக்கு 11 மணிக்கு 11 மணிக்கு 11 மண பத்தில கேட்கலாமா?

0: 10 நிமிடத்தில் உங்கள் வீட்டில், உங்கள் வாகனத்தில், உங்கள் கடையில், உங்கள் தோட்டத்தில் நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மனம் விரும்புதே. சூப்பமான ஒரு ஞாயிற்றுக்கிழமை. எது எப்படி இருந்தால் என்ன நான் சொல்லணும் தான் அடிப்பேன் அப்படின்னு வெயிலு சும்மா ஜம்முன்னு அடிச்சுட்டு இருக்கிறேன். இந்த நேரத்தில் கூலாக நமக்கு பிடிச்ச பால கேட்குறதுல ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்கள். கால் பண்ணுங்கள். 0462 256 1132 0462 256 1133 அப்படிங்கிற எங்களுக்கு நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நண்பனேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறேன். யார் பேசுறீங்கம்மா?
1: தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலிருந்து, கோவில்பட்டி இந்திரா நகர்ல இருந்து காந்திமதி மாரியப்பன் பேசுறேன் மேடம்.
0: காந்திமதி சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில் என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: அந்தவேல் நாட்கள் படத்துல இருந்து கவிதை அரங்கேறும் நேரம், அந்த பாடல் வேணும்
0: மேடம். உங்க பாடல் அரங்கேறும் நேரமா இது? கொடுத்தலாம் கொடுத்தலாம். நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேனே, தேசிய விருதை அதிகமுறை பெற்ற தமிழ் திரைப்பட பாடலாசிரியர் யார்? வாழ்த்துக்கள். உங்க விருப்பப்பல்ல கொடுத்தலாம். தேசிய விருதுகளை அதிகமுறை வாங்கின தமிழ் திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் வைரமுத்து சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதை 7 தடவை வாங்கியிருக்கிறார். இந்தியாவிலேயே ஒரு பாடலாசிரியர் இத்தனை தடவை தேசிய விருதுகளை வாங்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கோவில்பட்டி காந்திமதி அவங்களுடைய விருப்பத்தில், அவங்களுடைய விருப்ப பாடல் அரங்கேறும் நேரம்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

0: தொடங்க மாட்டேங்களப்போ ஆகாஷ்வாணி தொடர்ந்து வெளிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் 10:17 நிமிடத்தில் ஜாலியாக கேட்டுட்டு இருக்கீங்க. மனம் விரும்புதே 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இன்றைக்கி சூப்பராக ஞாயிற்றுக்கிழமையும் கூட எல்லாரும் காலை சாப்பாடு சாப்பிட்ருப்பீங்க. கண்டிப்பாக சாப்பிட்ருக்கணும். காலை சாப்பாடு தான் அதிகமான சத்துக்களை நமக்கு தரக்கூடியது. அந்த நாளை இனிமையாக்குறதுக்கு நமக்கு கொஞ்சம் தெம்பு வேண்டாமா? அது காலை சாப்பாடில் தாங்க இருக்குது. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த மணி ஏர் வணக்கம். உங்களுக்கான கேள்வி, முள்ளும் மலரும் திரைப்படம் எந்த எழுத்தாளருடைய நாவலை அடிப்படையாக கொண்டது? ஆப்ஷன் ஏ உமாச்சந்திரன், ஆப்ஷன் பி ராஜேஷ்குமார்.
1: உமாச்சந்திரன்
0: சரியான பதில். சூப்பர் சூப்பர். ஓகேம்மா, சரியாக சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள். உங்கள் விருப்பப்பல்ல உங்களுக்காக கொடுத்துடலாம். 1967 கல்கி இதழோட வெள்ளிவிழா போட்டியில் முதல் பரிசு பெற்ற நாவல் தான் இந்த முள்ளும் மலரும். இந்த நாவலை கல்கி இதழில் தொடர்கதையாக எழுதினவங்க எழுத்தாளர் உமாச்சந்திரன். 1967 வெளியான இந்த நாவல் அப்படியே அடிப்படையாக வச்சு தான் 1978 இயக்குனர் மகேந்திரன், நடிகர் ரஜினிகாந்த் முன்னணி நாயகனாக நடித்து இந்த படத்தை கொண்டு வந்தாரு, இயக்குனாரு. ஸோ முள்ளு மலரும் திரைப்படம்

உமாச்சந்திரன் அந்த எழுத்தாளருடைய நாவலை அடிப்படையாக கொண்டது. இப்போ பாடல் உடையாம்பலி சுதா அவங்க விருப்பத்தில் கேட்டலாம். அதற்கு முன்பாக எடுத்து வரக்கூடிய நீருக்கான கேள்வி, சதுரங்கத்தில் அதாவது செஸ்ஸில் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்ற முதல் இந்தியர் யார்? சதுரங்கத்தில் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்ற முதல் இந்தியர் யார்?

0: நேரம் 10:24 நிமிடம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz மனம் விரும்பிய நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறீங்க. நேர்கள் அவங்க மனசுக்கு விரும்பிய பாடல்கள் இந்த நிகழ்ச்சியில கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு நேர்களுக்கும் ஒவ்வொரு பாடல் ஒவ்வொரு காரணத்துக்காக பிடிக்கும். சிலருக்கு இந்த காலை நேரத்தில் இந்த பாடல் கேட்க ரொம்ப பிடிக்கும். சிலருக்கு இசைக்காக வரிக்காக அந்த படத்தில் நடித்த நாயகன் நாயகிக்காக பாடலை எழுதிய கவிஞருடைய வரிகளுக்காக அப்படின்னு ஒவ்வொரு விருப்பத்தில் அவங்களுடைய பாடல் தேர்வு இருக்கும். இருந்தால் கூட அவங்க கேட்கக்கூடிய பாடல் இந்த நிகழ்ச்சியை கேட்கக்கூடிய எல்லாருடைய விருப்பமாக அமையறதா ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா? நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேரம் என்ன பாடலை கேட்குறாங்க கேட்கலாம் அவங்ககிட்டே. வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறேம்மா. யார் பேசுறீங்க?
1: என்ன
0: பாட்டு வேணும்?
1: எனக்கு பாயும்புலி படத்துல இருந்து ஆடி மாசம் காத்தடிக்கே வந்து பாட்டு வேணும்.
0: ஆடி மாசம் பறந்த உடனே ஆடின்னு வர்ற பாட்டெல்லாம் ஆடற வைக்கிற மாதிரி கேட்டுறது. நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேனே, சதுரங்கத்தில் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்ற முதல் இந்தியர் யார்? ஆப்ஷன் கொடுக்கணுமா சொல்லிடுவீங்களா
1: டக்குன்னு?
0: சரி, ஆப்ஷன் ஏ விஸ்வநாதன் ஆனந்த், ஆப்ஷன் பி குகேஷ்.
1: விஸ்வநாதன்
0: ஆனந்த்.
1: சொல்லிட்டீங்க,
0: அவங்க தான். சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள்மா. நன்றி நன்றி. சதுரங்க விளையாட்டில், அதாவது செஸ்ல கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்ற அந்த விளையாட்டை ஒழுங்குபடுத்தக்கூடிய பன்னாட்டு சதுரங்க கூட்டமைப்பால் சதுரங்க விளையாட்டாளர்களுக்கு வழங்கக்கூடிய விருது தான் இந்த கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிறது. இந்த அமைப்பு வழங்கக்கூடிய ஒரு உயரிய பட்டம் இது. இந்த நிலையை யார் எய்துறாங்களோ அடைகிறாங்களோ அவங்க வாழ்நாள் முழுமையும் இந்த பட்டத்தை தக்க வச்சுக்கலாம். அப்படி விஸ்வநாதன் ஆனந்த் 1988 இந்த வரலாற்று சாதனையை நிகழ்த்தினார். 5 உலக சதுரங்க சாம்பியன் பட்டத்தையும் இவர் வாங்கியிருக்கிறாரு. ஸோ சதுரங்கத்தில் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்ற முதல் இந்தியர் விஸ்வநாதன் ஆனந்த். இப்போ பாடல் புதுக்குடி மோகன் சரஸ்வதி அவங்களுடைய விருப்பத்தில் அதற்கு முன்பாக அடுத்து வரக்கூடிய நேர்கான கேள்வி, ஃபிஃபா உலகக்கோப்பை எந்த விளையாட்டோட தொடர்புடையது? இப்போ கூட போயிட்டு தான் இருக்குது, நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா சும்மா பட்டுன்னு பதில் சொல்லிடலாம். ஃபிஃபா உலகக்கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? இப்போ பாடல்

0: நீங்கள் மண்டிகளும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 108.6 MHz 10:33 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. மனம் விரும்புதே மனம் விரும்பிய பால்களை நேர்கள் இந்த நிகழ்ச்சியில் கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0444249864458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அன்பனே ஏர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: நாகனேரிலிருந்து கணேசன் பேசுறேன்.
0: கணேசன் சார் சாப்பிட்டாச்சா?
1: சாப்பாடு ஆயிட்டு மேடம். நீங்க சாப்பிட்டீங்களா?
0: சாப்பிட்டாச்சு. சத்தமா பேசலாமே, நீங்க ரொம்ப அமைதியான ஒரு நபரோ.
1: எப்போதும் இப்படிதான் பேசுறேன்.
0: எப்போதும் இப்படிதான் பேசுவீங்க. சொல்லுங்க நிகழ்ச்சியில் என்ன பால் வேணும்?
1: தங்கைக்கு ஒரு கீதம் திரைப்படத்துல தினம் தினம் அப்படிங்கிற ஆரம்பிக்கிற பாடல்
0: பாடல் உங்களுக்காக கொடுத்துடலாம். ஃபிஃபா உலக கோப்பை எந்த விளையாட்டோட தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருந்தேன்.
1: கால்பந்தோட தொடர்புடைய.
0: கால்பந்து. சூப்பர் சூப்பர், சரியா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள். உங்க விருப்பப்பால் உங்களுக்காக கொடுத்துடலாம். ஃபிஃபா உலக கோப்பை ஏற்பாடு செய்யக்கூடிய அமைப்பு ஃபெடரேஷன் இன்டர்நேஷனல் தி ஃபுட்பால் அசோசியேஷன். 4 வருஷம்

0: வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்தப்படுது. உலகத்தில் இருக்கக்கூடிய தேசிய ஆண்கள் பெண்கள் அணிகள் உலக சாம்பியன் பட்டத்திற்காக இதில் போட்டிடுறாங்க. ஆக இந்த ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து விளையாட்டோட தொடர்புடையது. இப்போ பாடல் நாங்கள் நீரி கணேசன் அவங்களுடைய விருப்பத்தில் கேட்கலாம். அதற்கு முன்பாக அடுத்து வரக்கூடிய நேர்கான கேள்வி, தெய்வ புலவர் என்று அழைக்கப்படுபவர் யார்? தெய்வ புலவர் என்று அழைக்கப்படுபவர் யார்? பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி,
1: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
2: மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49th ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிக்கஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.

0: பல்கலை நீர்கள் இந்த காலை நேரத்தில் நமக்கு பிடிச்ச பண்பலை 102.6 கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த நீயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: பாலசுப்ரமணியன் முத்தாலங்குறிச்சிலிருந்து பேசுறேன் மேடம்.
0: முத்தாலங்குறிச்சில இருந்து இப்பதான் முதல் முறையா பேசுறீங்களா?
1: இல்லைங்க மேடம், நிறைய முறை பேசுறீங்க மேடம்.
0: எனக்கு உங்ககிட்ட முதல் முறையா பேசின மாதிரி தோணுது இல்லையா?
1: ஆமா உங்ககிட்ட. ஆமாங்க மேடம்.
0: சூப்பர், சொல்லுங்க நிகழ்ச்சி என்ன பால் வேணும்
1: மேடம். படம் வந்து அணையின் தெய்வம்,
0: வாழ்த்துக்கள். நீங்க விரும்பி கேட்டப்பளங்களுக்காக கொடுத்துடலாம். நன்றி. திருவள்ளுவர் அவர்தான் தெய்வ புலவர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. உலக பொதுமறையான திருக்குறளை இயற்றிய இவருடைய அரிய புலமையை போற்றக்கூடிய வகையில் இவருக்கு இந்த பெயர் வழங்கப்படுது. தெய்வ புலவர் பெயர் மட்டும் இல்லைங்க, சென்னா போதார், பொய்யில் புலவர், பெருநாவலர்னு நிறைய சிறப்பு பெயர்கள் இவருக்கு உண்டு. தெய்வ புலவர் என்று அழைக்கப்படுபவர் திருவள்ளுவர். நிகழ்ச்சியில் இப்போ பாடல் முத்தாலங்குறிச்சி பாலசுப்ரமணியன் அவருடைய விருப்பத்தில் வருது. அதற்கு முன்பாக அடுத்து வரக்கூடிய நேர்கான கேள்வி, மக்கள் கவிஞர் என்று போற்றப்படுபவர் யார்? மக்கள் கவிஞர் என்று போற்றப்படுபவர் யார்?

40 நிமிடம் ஆகுது. உங்கள் வீட்டில், உங்கள் வாகனத்தில், உங்கள் கடையில், உங்கள் தோட்டத்தில் நீங்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி தமிழ் வெளி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மனம் விரும்புதே. மனசுக்கு

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49th ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிக்கஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: இனிய காலை வணக்கத்துடன் கோவை சிறுவாணிச்சாரல் நரசிபுரம் என் கே கந்தசாமி.
2: சிறுவாணி தண்ணியில இருந்து தாமிரபரணி தண்ணிக்கு கால் பண்ணி இருக்கீங்களா?
1: கண்டிப்பா கண்டிப்பா.
2: சூப்பர் சூப்பர். என்ன பால் வேணும் ஐயா நிகழ்ச்சியில?
1: மேடம்
2: மக்கள் கவிஞர் என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தேன்.
1: சாதாரண குழந்தைங்களோட பட்டுக்கோட்டை. பாட்டுக்கோட்டை.
2: சூப்பர் சூப்பர். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் தான் மக்கள் கவிஞர். அருமை அருமை, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு. மக்கள் கவிஞர் அப்படின்னு அன்போடு அழைக்கக்கூடியவர் அழைக்கப்படக்கூடியவர் தான் நம்ம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள். பாமர மக்களுடைய வாழ்க்கையையும் உழைப்பாளர்களுடைய சிந்தனைகளையும் ரொம்ப எளிமையான தமிழ் வரியில திரைப்பட பாடலாக கொண்டு சேர்த்ததுனால இவருக்கு மக்கள் கவிஞர் அப்படின்னு பேரு. ஆக பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் தான் மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். நிகழ்ச்சியில் பாடல் கோவை கந்தசாமி அவங்களுடைய விருப்பத்தில் வர்றதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேர்கான கேள்வி, ஆக்டோபஸ் இதனுடைய ரத்தம் எந்த நிறத்தில் இருக்கும்? ஆக்டோபஸினுடைய ரத்தம் எந்த நிறத்தில் இருக்கும்? பாடல் இப்போ வேண்டின் திரைப்படத்திலிருந்து கேட்கலாமா?

இப்படி சூடு.

0: 92 நிமிடத்தில் சுபமான ஒரு பாடல் சூப்பர் ஸ்டார் பாடல் கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியில் வண்ணம் ரொம்பதிய நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மெகா ஹிட்ஸில் நிகழ்ச்சியின் நிறைவான நேர சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: என்ன
0: பல்வீனம் நிகழ்ச்சியில
1: எனக்கு கர்த்த மாம்பழத்துல தென்மேற்கு பருவ காத்து தேடி பக்க வீசும் போது சாரல் முத்து சாரல் அந்த பாட்டு வேணுங்க.
0: அப்ப திருநெல்வேலியில இருந்து திண்டுக்கலுக்கு அனுப்ப சொல்றீங்க? நன்றி. மனிதர்களுடைய ரத்தத்துல இரும்பு சத்து அதாவது ஹீமோக்ளோபினுக்கு பதிலா ஆக்டோபஸோட ரத்தத்தில் நமக்கு இரும்பு சத்து இருக்கிறதுனால அந்த ஹீமோக்ளோபின் இருக்கிறதுனால தான் நமக்கு ரெட் கலரில் இருக்குது இல்லையா. ஆக்டோபஸோட ரத்தத்தில் செம்பு அதாவது காப்பர் சார்ந்த ஹீமோசேனின் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் அதனுடைய ரத்தம் நீல நிறமாக இருக்குது. இப்படி நீல நிறமாக இருக்கிறது தான் அதுக்கு ப்ளஸ். ஏன் அப்படின்னா கடலோட குளிர்ந்த குறைந்த ஆக்சிஜன் உள்ள சூழலில் உயிர் வாழ்வதற்கு இது உதவிகரமாக இருக்குது. ஆக்டோபஸோட ரத்தம் நீல நிறத்தில் இருக்கும். நிகழ்ச்சியில் இப்போ பாடல் திண்டுக்கல் கணேசன் அவங்களுடைய விருப்பத்தில் வந்துகிட்டே இருக்குது. பாடலை கீழ் நீங்கள் தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

மகளே, மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்கள் மனசுக்கு பிடிச்ச பால்களை கேட்டதில் உங்களுக்கு மகிழ்ச்சி, வழங்கியதில் எங்களுக்கும் மகிழ்ச்சி. நிகழ்ச்சியை மகிழ்ச்சியை வழங்கி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் செல்ல தோழி கார்த்திகா. இன்னும் சில நொடிகளில் நாம் கேட்க இருக்கிறோம் அஞ்சல் பேட்டி எண் 111. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடிய மனதின் குரல் நிகழ்ச்சிகள் பற்றிய நேயர்களின் கருத்துக்கள். இணைந்திருங்கள், இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6.

ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க மிதிவண்டி பயிற்சி மிகவும் முக்கியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். 2024 ஆண்டுக்கான தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஆர்டிகல் 370 என்ற ஹிந்தி மொழி திரைப்படத்திற்கு சிறந்த திரைப்படத்திற்கான விருது வழங்கப்படுகிறது. இந்திய திரைப்படத்துறை பல்வேறு தலைமுறைகளை கடந்து நிலைத்து நிற்பதற்கான பெருமை மிகுந்த தருணம் இது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தேசிய திரைப்பட விருதுகளை வென்ற தமிழ் திரைப்பட கலைஞர்களுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் ஸ்கேட்டிங் மூலம் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. சென்னை மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் தனியார் அடையாள அட்டையை பெறுவதற்கு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை, கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை, எழும்பூர் அரசு கண் மருத்துவமனை உள்ளிட்ட இடங்களில் மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் மேலகிரி மலையில் நேற்று தொடங்கிய கோடை விழா இன்றுடன் நிறைவடைகிறது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடக்கு கடலோர பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 6 மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜப்பான் ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டயத்தை இந்தியாவின் பி சிந்து கைப்பற்றியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3 மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி லண்டன் லார்ட்ஸில் இன்று நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா அணி ஸ்பெயின் அணியை இன்று நள்ளிரவு எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

அவர் லட்சுமி ராகவன். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கியிருக்கும் நிலையில் புதுதில்லியில் இன்று அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற்றது. சுதந்திர போராட்ட வீரர் மங்கள் பாண்டேயின் பிறந்த நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட தலைவர்கள் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். கேட்டுக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் அலைபண்பலை 102.6. இனி கேட்கலாம் இன்று இனி இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.

0: 12:10 ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் மறக்க முடியாத பள்ளிக்கூட நினைவுகள் பற்றி தான் வந்து பேச போகிறீங்க. 1 மணிக்கு நலம்தானாவில் தோளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ஹரிஹர மகாதேவன் அவர்கள். 1:05 தொடர்ந்து நலம்தானாவில் முதுமையில் ஆரோக்கியம் பேணுவது எவ்வாறு அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். 2 மணிக்கு குக்கு நேர் விருப்ப பாடல்கள். மூன்று 2 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகம் பற்றிய தகவல் தெரிஞ்சுக்கலாம். 4:02 பொதுகை தும்பி, 5:02 உங்கள் வீட்டு செல்ல குழந்தைங்க அரட்டையடிக்கும் நேரம் அரும்பு மொழிகள், 6:02 நிகழ்ச்சி குறிப்புகள், 6:07 பக்தி மாலை, 6:40 சேவை செய்திகள், 7:32 அறிவியல் தகவல்களுடன் திரைசை, 7:30 ஃபீஃபா 2026 உலகக்கோப்பை தினசரி நிகழ்வுகள் கேட்கலாம், 8:05 இளங்காட்சியில் வாராந்திர நடப்பு நிகழ்வுகள், 9:00 இலக்கிய சாரலில் மனிதநேய சிந்தனையில் வள்ளலாரும் பாரதியும், 10:00 சுகமான ராகங்களில் தொலைபேசி வழி உங்களுடைய விருப்பமான பாடல்களை நீங்கள் கேட்கலாம், 11:05 திரைசை. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்க மறவாதீர்கள். கேட்கதோடு மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் எங்களுக்கு மறக்காமல் எழுதி அனுப்புங்க.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.
3: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பு

0: ஆகும். ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிக்கஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
2: ஸ்நேஹிதியே இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
3: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மெஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்தன் கோ.
4: பல்சுவை நிகழ்ச்சிகளோடு உங்களை எல்லாம் இனிசை மலையில் அணைத்துக் கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலைப்பண்பலை 102.6. பெண்கள் மட்டுமே பங்கு பெறும் சிநேகிதி நிகழ்ச்சி தான் இனி கேட்க போறீங்க. ஒவ்வொரு நாளும் சிநேகிதி நிகழ்ச்சியில் பல தலைப்புகளில் சிநேகிதிகள் தங்களுடைய அனுபவங்கள், அப்புறம் அவங்களுக்கு நடந்த பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய ஆலோசனைகள்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இன்றைக்கி நாம் பேசக்கூடிய ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்க முடியாத பள்ளிக்கூட அனுபவங்கள், நினைவுகள் பற்றி தான் வந்து நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ நம்ம நிறைய பேருக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும். அதுவும் முக்கியமாக அந்த ஸ்கூல் போகக்கூடிய சமயங்களில், நம்ம போன சமயங்களில் நிறைய நேரங்களில், அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட அங்கே போய் விளையாண்ட அனுபவம், ஆண்டு விழா அனுபவம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதில் உங்களுக்கு மறக்க முடியாத பள்ளிக்கூடத்தில் ஏற்பட்ட ஒரு நினைவு அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சியில நீங்க ஷேர் பண்ண போறீங்க. நிகழ்ச்சியில் இன்னைக்கு உங்க கூட பேசுறதுக்கு இணைந்திருக்கிறோம் நான் உங்கள் பாசமிகு முக்குடல் பூபாலன்,
5: நான் உங்கள் சசிகலா.
4: நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ஆர்வம் உள்ளவங்க கால் பண்ணலாம் 0462-256-1132.
5: மற்றொரு எண் 0462-256-1133.
4: ஓகே, நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல் சிநேகிதி யாருன்னு பாத்திரலாமா?
5: பாத்திரலாமே.
4: வணக்கம்.
6: வணக்கம் மேடம். வணக்கம் சார்.
5: வணக்கம். யார் பேசுறீங்க?
6: ஏர்வாடியிலிருந்து சுல்தானி பேசுறேன்.
5: ஏர்வாடியிலிருந்து சுல்தானியம்மா, எப்படி இருக்கிறீங்க?
6: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
5: ரெண்டு பேருமே நல்லா இருக்கிறோம். எல்லாரும் நல்லா இருக்காங்க.
4: சொல்லுங்க.
6: எல்லாரும் இறைவனுடைய உதவியில நல்லாக இருக்கிறோம்.
4: ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லுங்க, உங்களுடைய மறக்க முடியாத பள்ளிக்கூடத்துல
6: நடைபெற்ற நினைவுபடுத்தி 1969-70. நாங்க ஒரு 4 ஃப்ரெண்ட் வருவோம், 4-5 பேர் இருப்போம். 4 பேர் என்ன செய்யறது எங்களுக்கு? நாங்க சர்ச், இந்த சர்ச்சோட சேர்ந்துதான் ஸ்கூல்.
4: சரி,
6: சர்ச்சுக்கு பின்னால ஒரு படிக்கட்டு உண்டு, அங்க போய் உட்காந்துருவோம். வெள்ளம் அடிச்ச உடனே நேரம் எல்லாரும் ஆட்டோமேட்டிக்கா அங்க போயிருவோம். நாங்க அங்க உட்காந்து நேரம் ரொம்ப ஜாலியா பேசிக்கிட்டு இருப்போம்.
4: சரி,
6: மறக்க முடியாது வந்து, நான் 6ஆம் கிளாஸ் படிக்கும் போது என்ன செய்வேன், நாங்க விளையாடுவோம் மத்தியானம், நமக்கு சார் வர நேரம் ஆகும் தான்.
4: சரி,
6: நாங்க தான் வீட்டுக்கே போக மாட்டோம்ல, அங்கேயே இருக்கிறதுனால விளையாடும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த டெஸ்க ஓடி விளையாடும் போது நான் போகும்போது இப்படி டெஸ்க சரிச்சு விடுறான்.
4: ஓஹோ,
6: செவரோட நஞ்சி என் சுண்டு வரல,
4: துண்டாயிடுச்சு.
6: இப்பவுமே எனக்கு அது பார்க்கும்போதுதான் அந்த நினைவு வரும். இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன செய்வா தெரியுமா, மைனா பிடிக்க போட்டுருக்கான்.
4: மைனா பிடிக்கவா?
6: ஆமா சார்.
4: அது எங்க போய் பிடிப்பீங்க?
6: அது ஒரு குளக்கரையில தான் பிடிக்கணும். அங்க பூரா குளந்தான், சுத்தி பூரா குளமா தான் இருக்கும். அப்ப வாங்க பிடிக்க, மைனா பிடிக்க போயிட்டு ஒரு வீடு முடிஞ்சிட்டு வந்து நல்லா அடி வாங்கணும்.
4: பிடிச்சதா பிடிக்கல கடைசி வரைக்கும் மைனாவே?
6: மறக்க முடியாதது. நாங்க 8ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிச்ச ஃப்ரெண்ட் இப்ப ஒருத்தி கிடைச்சிருக்கான்.
5: சரி,

0: இதெல்லாம் மறக்க முடியாது. அவ கதையை
1: சூப்பர்
0: சொல்லிக்கிட்டு
1: சூப்பர்
0: இருப்பா,
1: சூப்பர்,
0: நம்ம
1: அழகா வந்து
0: இப்படியெல்லாம்
1: பேசுனீங்க.
0: செய்தோம்பா அப்படின்னு சொல்லுவான்.
1: நன்றிம்மா, நன்றி
0: ரொம்ப
1: நன்றி
0: மகிழ்ச்சி, நன்றி நன்றி.
1: என்ன
0: ஸோ ரொம்ப அருமையா வந்து
1: எவ்வளவு
0: சொன்னாங்க.
1: நேரம் பேசுறோம்னு தெரியாத அளவுக்கு அவங்க வந்து மைனா கதையை
0: அதான்
1: வந்து பேசிட்டு
0: நிறைய
1: இருக்காங்க.
0: மறக்க முடியாத அனுபவங்கள் அவங்ககிட்ட இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட முடியுது. அடுத்து யார் என்ன சொல்ல போறாங்க?
1: வணக்கம் வணக்கம்.
0: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணுங்கம்மா. லைன்ல வந்தாங்க,
0: பேசுறதுக்கு தயக்கப்படுறாங்களா என்னன்னு
1: ஓகே,
0: தெரியலையே. ஒருவேளை புதுசா வந்த நேரா கூட இருக்கலாம் இல்லையா?
1: இருக்கலாம், முயற்சி பண்ணிருக்கலாம். அது பள்ளிக்கூட நினைவு அப்படிங்கும் போது யாராலையுமே வந்து மறக்க முடியாது இல்லையா.
0: நீங்க
1: நம்ம
0: சொல்றதை பார்த்தா
1: இருக்கிற
0: உங்களுக்கு ஏதோ அனுபவம் இருக்க மாதிரியே இருக்குது.
1: இருக்கு நிறைய இருக்கு, அதுக்கு முன்னால நேர சந்திச்சிடலாம்.
0: கண்டிப்பா. வணக்கம் வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: முயற்சி பண்றாங்க ஆனா பேசல.
0: மறுபடியும் கட்
1: ஆமா ஆமா
0: பண்றாங்க.
1: ஆமா
0: வணக்கம்,
1: யார் பேசுறீங்கம்மா?
2: எனக்கு மறக்க முடியாது பள்ளிக்கூட அனுபவம். எனக்கு மறக்க
1: முடியாதுன்னா,
2: இந்த வீட்டுக்கு கொஞ்சம் தூரம் போகணும் தள்ளி, நாங்க தூத்துக்குடிதான்
1: படிச்சேன்.
2: வீட்டுல இருந்து படிக்க மாட்டேன், என் ஃப்ரெண்டு வீட்டுல போய் படிச்சுட்டு வரேன்னு போவேன்.
0: வீட்டுக்கு
2: போவேன், அங்க போய் கொடுக்க அப்படி சாப்பிட்டேன்.
0: படிச்சீங்களா?
1: அதாவது
0: கொஞ்ச நேரம் படிப்பாங்க, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் படிப்பாங்க.
2: வீட்டுக்கு வந்து
1: சொல்லிடக்கூடாது இல்ல, அதனால வீட்லயும்
0: ராஜகுமாரன் அப்படிங்கிற படத்துல இருந்து சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6
3: பாரு மாமாவுக்கு கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வைக்கப்படுறிய? அட சொல்ல மாமா.
4: என்னன்னு சொல்ல?
3: ஓ யோசிக்கிறிய?
4: எப்படி சொல்ல?

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேகை எடுத்துச் செல்லுங்கள். 5 சீட்டர் சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: பன்னிரண்டு மணி 24 நிமிடமாயாச்சு. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலைப்பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க ஸ்நேகிதியே. மறக்க முடியாத பள்ளிக்கூட நினைவுகள் பத்தி தான் இன்னைக்கு ஸ்நேகிதிகள்லாம் பேசிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து லைன்ல வர ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து யார் பேச போறாங்கன்னு கேட்டலாமா? வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: தெரியுது
3: உங்க சிரிப்பே தெரியுது.
4: பள்ளிக்கூடம் போகலாம் பக்கம் ஓடி வரவ நம்ம பள்ளிக்கூடத்துக்கே திருப்பி அந்த பள்ளிக்கூடம் பாக்கன் போல இருக்கு. அதாவது நான் வந்து படிச்சது அச்சன் முதல் திருச்சு நடுநிலை பள்ளி, எட்டாவது தான் இருக்கும். அப்ப எட்டாவது முடியதான் பேரவை தேர் வைப்பாங்க. அப்ப எல்லா சேர்க்காரிமாரும் சேர்ந்து நாங்க எல்லாரும் சுட்டு போட்டு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடத்தணும். அப்ப நடத்தும் போது எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து பொம்பளை முருகம்மா, அந்த முருகம்மா கையில வந்து சுட்டு இல்ல, அவன் அப்பா குடுக்கல. அப்போ என்ன சொல்லிச்சு, பீமா எனக்கு எங்க அப்பா சுட்டு தரல, நீ உங்க வீட்டுல இருந்து சுட்டு வாங்கிக்கலான்னு. அப்ப எவ்வளவுமா வேணும்னே, அப்பவுமே 10 ரூபாய் பெரிய சுட்டு. அப்ப 10 ரூபாய் வாங்கிட்டு வந்து நாங்க எல்லாரும் சேர ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு சார் எல்லாத்துக்கும் எல்லாம் வாங்கி கொடுத்தோம். அது பிறகு பக்கத்துல வந்து புளிய மரம் இருக்கும், புளிய மரத்துல பூ இருக்கும், அந்த பூவை பறிச்சு மொளாக்கா உப்பு புளி எல்லாம் வச்சு அரைச்சு சோயா மரம் வச்சாப்போம். அந்த புளிய மரம் வேப்ப மரம் நிக்கும். அப்ப வந்து ஒரு கிளையில வந்து வேப்ப குடிச்சு வந்து எங்க வீட்டுல கிடக்க வரும். அப்போ ஒரு உலக்கு வச்சு 4 தான். அப்ப ஒரு முக்கா வந்தா 1 ரூபா வரும். அப்ப சேர்த்து அப்ப வேப்ப குடிச்சு திறக்கி வித்துருக்கேன். அப்ப எனக்கு 1 ரூபா கிடைக்கும். 1 முக்கா வந்துரும், 1 ரூபா தருவாங்க. அது நினைவு நினைவு இருக்கும். நம்ம சின்ன பிள்ளை ஆகி வேப்ப குத்துதான்
3: இப்ப வேப்ப மரத்தையே பாக்க முடியலையா? இங்க வேப்ப முத்து
4: பார்க்க முடியும்.

0: நிறைய இருக்குது, ஆனா அந்த மாதிரியான இதெல்லாம் பிறக்கிறது எடுக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். சூப்பர் சூப்பர், நன்றிமா நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு. வணக்கம் வணக்கம், என்ன பேர் சொல்லுங்க? என்கிட்ட கேக்குறீங்க?
1: இல்ல, நம்ம ஆப் மூலமா வர்றாங்க, நம்ம பேசுறது.
0: ஹலோ, நீங்க ரேடியோ கேட்டுட்டே பேசுனீங்கன்னா பேச முடியாது.
1: ஆமா, நாங்க பேசுறது எங்களுக்கே கேக்குது.
0: வணக்கம் வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் சித்தமல்லி, பாரதி நகர்ல இருந்து சிவகாமி பேசுறேன் மேடம்.
1: எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கோம், நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்குமா, சொல்லுங்க.
1: என்ன பேர் சொன்னீங்க? என்ன
2: பத்தி பேசையோ?
0: பாரதி நகர் சிவகாமி.
2: பாரதி நகர் சித்தமல்லி.
0: ஓகே,
2: சிவகாமி சார்.
0: சொல்லுங்கம்மா, சொல்லுங்க.
2: பள்ளிக்கூட நினைவு. நான் வந்து எனக்கு ஊர் புளியங்குடி, ஏவிஎஸ் நடுநிலை பள்ளியில தான் படிச்சேன். அங்க வந்து எனக்கு நிறைய ஃப்ரெண்ட் இருந்தாங்க.
0: சரி,
2: அதுல ஒருத்திய மறக்கவே முடியாது சார். பேரு ராஜேஸ்வரி. அவங்க வீட்டுல வந்து இந்த முந்தி இறந்தவங்களுக்கு இந்த வருஷத்துக்கு ஒருக்க இந்த சேலை புடவையெல்லாம் வச்சு கும்பிட்டுட்டு ஒரு பெட்டியில கெட்டி விடுவாங்கல்ல, அது மாதிரி அவங்க வீட்டுல இருக்கும். அப்போ ஒருக்க மத்தியான டைம் தண்ணி குடிக்க போவையில நான் அவட்ட கேக்கேன், இது என்ன பெட்டிய மேல கெட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு. அது அந்த பொண்ணு வந்து அந்த இறந்தவங்களுக்கு கும்பிட்டத கெட்டி வச்சிருக்குன்னு சொல்றதுக்கு பதிலு இறந்தவங்களை உள்ள வச்சிருக்காங்க அப்படின்னு
1: சொன்னா.
2: ரொம்ப பயந்துட்டேன். அதுல பயந்துட்டேன்னா திருப்பி எப்படின்னா சாப்பிட பண்ணதான் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம்.
1: அப்ப
2: வந்து அவளுக்கு குடுக்கல அப்படின்னா உடனே அந்த பெட்டியில இருக்கவங்கள உங்க வீட்டுக்கு வர சொல்லிடுவேன். அப்போ ஒரு நாள் எதுமே இல்ல, பண்ற எது இல்ல, வீட்டுல இருந்து ஒரு 25 பைசா அம்மாவுக்கு தெரியாம. அப்ப 25 பைசா பெரிய அமௌண்ட், ஏன்னா 5 பைசா 10 பைசா அப்படி பழங்குற இடத்துல 25 காசு நான் வீட்டுல இருந்து தெரியாம எடுத்துட்டு போயிட்டேன். இந்த ஒரு ரீசன் காண்டி அந்த பெட்டியில இருக்கவங்கள உங்க வீட்டுக்கு வர சொல்லி, அந்த சொன்ன ஒரு காரணம் காண்டி அன்னைக்கு நான் வீட்டுல இருந்து அம்மாவுக்கு தெரியாம அந்த 25 காசு எடுத்துட்டு போயிட்டேன். எடுத்துட்டு போய் நல்லா எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்ப வீட்டுல வந்து செமையா அடி வாங்கினேன். அதை இப்ப நினைச்சாலும்
1: மறக்க முடியாது. இருந்தாலும் உங்க ஃப்ரெண்ட் எங்களாலையும் மறக்க முடியாது. அருமையா பேசுங்க.
2: சின்ன வயசுல அப்படி அறியாத இதுல எது எப்படின்னு கூட தெரியாது.
1: அதான் அவங்க சொன்னதை நீங்க நம்பி எடுத்துட்டு போனீங்க பாத்தீங்களா?
2: மறக்கவே முடியல மேடம்.
1: அருமையா பேசுனீங்க, நன்றிமா. நன்றி
2: நன்றி
1: நன்றி. இன்னைக்கு வந்து ரொம்ப சுவாரஸ்யமா மக்கள் வந்து பேசிட்டு
0: இருக்காங்க.
1: கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கு நிகழ்ச்சி.
0: நிறைய நினைவுகள் வந்து ஞாபகம் வரும். இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கவங்க மத்தவங்க பேசுறாங்களோ இல்லையோ
1: அவங்களோட
0: நினைவுகள் எல்லாம் இப்போ நினைவுபடுத்த ஆரம்பிப்பாங்க. ஆக, நம்ம பள்ளிக்கூடத்துல இப்படி எல்லாம் இருந்துமே, ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்படி இருந்துமே, நம்ம சார் இப்படி பாடம் எடுத்தாங்களே அப்படின்னு சொல்லி நிறைய அனுபவங்களோட நம்ம அடுத்ததோ ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். கட்டுமரக்காரன் படத்துல இருந்து

0: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
1: ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம நிலை பண்பலை 102.6 இன்னைக்கு மறக்க முடியாத பள்ளிக்கூட நினைவுகள் பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில பங்கு பெற ஆர்வமுள்ள ஸ்நேகிதிகள்

0: நீங்களும் கால் பண்ணி பேசலாம். 0462-256-1132
1: மற்றும் ஒரு எண் 0462-256-1133 இந்த எண்களில் அழைத்து உங்களுடைய பள்ளிக்கூட நினைவுகளை வந்து பகிர்ந்துக்கலாம்.
0: சொல்லுங்க, நீங்க உங்களோட நினைவுகள் சொல்லுங்க.
1: மழைநீரை சேகரிக்கிறதுக்குன்னு ஒரு தொட்டி கட்டுவாங்க.
0: ஆமா, மழைநீர் சேகரிப்பு.
1: ஆமா, அது வந்து எல்லா ஸ்கூல்லையும் உண்டு. நான் சொல்றது இருக்கட்டும், நேர் என்ன சொல்றாங்க கேட்டுடலாம்.
0: கேட்டுடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: தாருக்குறிச்சி புதுக்குடியில இருந்து கனகா பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா.
0: அந்த ஒரு ஃப்ளோ இருக்கு பாத்தீங்களா, காரக்குறிச்சி புதுக்குடி கனகா அப்படிங்கிற ஃப்ளோ வந்து இன்னும் மாறவே இல்லை. எப்பவுமே அதே ஃப்ளோ. நல்லா
2: சார், காரக்குறிச்சி புதுக்குடி ரெண்டு ஊர்லயும் கேக்குறப்ப ஒரு சந்தோஷம். நம்ம ஊர் பேரு ரெடியில வருது, அதனாலதான் அழுத்தம் திட்டமா சொன்னா எனக்கும் சந்தோஷம், கேக்குறவங்களுக்கும் சந்தோஷம்.
0: கண்டிப்பா எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. சொல்லுங்க.
2: மறக்காத பள்ளிக்கூட நினைவுகள் கேட்டிருக்கீங்க.
0: மறக்க முடியாத
2: 10ஆம் கிளாஸ் படிக்கிறப்போ காலையில 8:40 பஸ் வரும்.
0: சரி,
2: வீட்ல இருந்து

0: மறக்க முடியாத
1: பத்தாம் கிளாஸ் படிக்கிறப்போ காலையில 8:40 பஸ் வரும். வீட்டுல இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு விநாயகர் கோயில பஸ் ஸ்டாப் இருக்கு, போறதுக்கு 1.5 கிலோமீட்டர்.
0: சரி,
1: அப்ப அந்த பஸ் பிடிக்க ஓடுவோம் பாருங்க, அதுதாங்க மறக்கவே முடியாது. எப்பவுமே இப்ப வர அந்த பஸ் இருக்கு, ஆழ்வார்குறிச்சி காலேஜுக்கு போற பிள்ளைங்க போறாங்க, அப்படிங்கிறப்ப அந்த பஸ் சொன்னாலே பத்தாம் கிளாஸ் சொன்னாலே அந்த பஸ் பிடிக்க ஓடுனதுதான். அதோட அப்ப வந்து இங்க இருந்து வீரவநல்லூர் போறதுக்கு 1 ரூபா வாங்குவாங்க. பிரைவேட் வண்டி வந்து வந்து ஸ்கூல் பக்கத்திலே கொண்டு போய் விட்டுருவாங்க, ஸ்கூல் வேனு 1 ரூபா வாங்குவாங்க. அதுவும் மறக்கவே முடியாது. சில நேரம் ரிட்டர்ன் ஏறப்போ வந்து அந்த 1 ரூபா கூட கையில இருக்காது, அதுவும் மறக்க முடியாது. ஆமா, வேன்ல இருக்கிறவங்க தந்துருவாங்க, இந்தாமா பைசா இல்லையா இருந்தாங்க. இப்ப எல்லாம் எவ்வளவு கொடுத்து விட்டுறோம் பிள்ளைங்களுக்கு, கொடுத்து வச்சவங்க இப்ப இருக்கிற பிள்ளைங்க.
2: நன்றி. அடுத்த ஒரு நேயர் என்ன சொல்றாங்க?
1: நன்றி.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: பொறுமையோட வழங்கிட்டு சசிகலா எடுத்துக்கும்
0: நடித்துறைக்கு
3: உள்ள பேரணும். அப்ப பாத்தீங்கன்னா பக்கத்துல குளமா குளத்துல குளிச்சுட்டு போகும்போது நேரம் ஆயிரும், 2 மணி ஆயிரும். அதனால நீங்க எங்களுக்கும் என்னன்னா நிறைய நெகிழ்ச்சி பண்ணிருக்கேன், நிறைய நிறைய கிண்டல் எல்லாம்
2: பேசிருக்கேன்.
3: ஆனா நீங்க டீச்சர் தான் இருந்தாலும் உங்களையும் நாங்க அப்படி பேசிருக்கோம், இது கூட நகைச்சுவேதான்.
0: சூப்பர்மா, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
3: நன்றி மேடம், நன்றி.
2: நன்றி.
0: சொல்லுங்க, நீங்க ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களே உங்களுடைய மழைநீர் சேகரிப்பு
2: தொட்டி வந்து கட்டி வச்சிருப்பாங்கல்ல?
0: ஆமா,
2: அது வந்து தன் தரைக்கும் அந்த அந்த பள்ளத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்காது, பக்கத்துல பக்கத்துல உயரமா இருக்காது. அப்போ மழை பெஞ்சு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பள்ளம் வந்து நிரம்பிடுச்சு, தன் தரையும் அந்த தண்ணியும் அந்த தரையும் ஒன்னாயிடுச்சு. சாப்பிட்டுட்டு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கு கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு. லஞ்ச் டைம்ல மழை பெய்யுதுன்னு ஓரமா சைக்கிள் எல்லாம் விட்டுருப்பாங்களே அதுல வந்து நின்றுட்டு இருக்கோம். அப்போ ஒரு பொண்ணு அந்த மேல இருந்து தண்ணி உள்ள அதுல டிஃபன் பாக்ஸ் கழுவிட்டு இருக்காங்க, மழை பெய்யுது கழுவிட்டு இருக்காங்க. கழுவிட்டு போகும்போது தன் தர அப்படின்னு நினைச்சு போனாங்க, அது தொட்டி
0: பள்ளம்,
2: அது உள்ள விழுந்து நீச்சல் அடிச்சுட்டு இருக்காங்க. ஆமா, அதை பார்க்கும் போது எங்களுக்கு வந்து அந்த பொண்ணை போய் எடுக்கணும், அதுல இருந்து அந்த தண்ணில இருந்து எடுக்கணும்னு தோல சிரிப்பு தான் வந்துச்சு.
0: ஏன்னா
2: நமக்கும் அவ்வளோ ஸ்கூல் டைம்ல நம்ம அவ்வளோ பக்குவமா இருந்திருக்க மாட்டோம், ஜாலியா தான் எடுத்துட்டு அதை வந்து சிரிச்சுட்டு இருந்தோம். இப்ப நினைக்கும் ஐயோ அப்படி சிரிச்சிருக்கவே அப்படிலாம் நினைக்கும் போது.
0: ஓகே, ரைட், சூப்பர். இந்த சிரிப்போட என்ன செய்ய மச்சான் படத்துல இருந்து ஒரு
2: பாடல் கேட்கலாம்.

0: தெரியுமா?
1: அடி போடு அடி போடு அடி துடுப்பு, ஓம் போட வர ரொம்ப எடுப்பு.
2: அடி போடு அடி போடு போட வர ரொம்ப எடுப்பு. பலவிருக்கிறோம் பலவிருக்கிறோம் அண்ணா, பிரிச்ச வலையில் சீக்கிரம் வந்து சிக்கிக்கம்மா
0: சிக்கிக்கம்மா.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்து செல்லுங்கள். 5 சீட்டர் சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்து செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்து செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
5: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் இன்றைக்கு பேசிட்டு இருக்கிறீங்க. மறக்க முடியாத பள்ளிக்கூட நினைவுகள் நேர்களை சந்திச்சுல. வணக்கம்.
6: வணக்கம்.
7: வணக்கம் சார். லலிதா பேசுறேன்
6: சார். தாளையத்து. தாளையத்து லலிதாமா சொல்லுங்க.
7: அதாவது நான் ஒரு ஆறாவது படிச்சுட்டு இருந்த சமயம் அந்த எடுத்த டீச்சர் வந்து ரொம்ப அழகா இருப்பாங்க.
6: சரி.
7: ஆமா. அவங்க நான் அவங்க வேலைக்கு வர முதல்ல எனக்கு ரெண்டாப்பா எடுத்தாங்க.

0: ஆரம்பம் அவங்க நம்ம ஒரு தப்பிச்சு எடுத்தாங்க கணக்கணும் தெரியல. அப்படி இருக்குமா என் பக்கத்து வீட்டு பக்கத்துல இருக்கிற பொண்ணுகிட்ட சொல்லுதேன், இதே மாதிரி ஒரு டீச்சர் தான் எனக்கு எங்க அண்ணனுக்கு மனைவியா வரணும் அப்படின்னு.
1: சரி, ஆனா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு.
2: சரி,
0: அந்த அந்த பிள்ளை போய் டீச்சர் சொல்ல போச்சு.
1: சரி,
0: தயவு செய்ய சொல்லிடா, கேவலம் என்ன நினைப்பாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு. சொல்லல, அவ சொல்லல. ஆனாக்கா எனக்கு அண்ணனுக்கு அதே மாதிரி ஒரு டீச்சர் பொண்ணு தான் கல்யாணம்.
1: சரி,
2: பாறா நீங்க என்ன நினைச்சீங்களோ அதே
1: மாதிரி நடந்துச்சு. انا பொண்ணு வேற.
0: அவங்க ஆமா, அவங்க அந்த டீச்சருக்கும் எங்க அண்ணனுக்கு வேலை பாக்குற ஆபீஸ்ல ஈபி அண்ணன் ஜிபி வேலை பார்த்தது. அந்த ஈபி வேலை பாக்குறது அந்த டீச்சருக்கும் ஹஸ்பண்டா வந்தார்.
1: சரி சரி, அழகா வந்து சொன்னீங்க. அடுத்த ஒரு நேயர் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வணக்கம், ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணுங்கம்மா.
3: ஹலோ மேடம், பேசுறீங்க?
1: நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க?
3: நான் பழகிற கோடிக்கு மாரியம்மாள் பேசுறேன்.
1: அதான் உங்க ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணிடுங்க, இல்லைன்னா ரேடியோ கொஞ்சம் தள்ளி வந்துடுங்க. சரியா?
3: தள்ளி வந்தேன்.
1: சொல்லுங்கம்மா.
3: நான் டென்த் படிச்சுட்டு இருக்கும் போது ஞாபகம் இருக்கு மேடம், எங்க மிஸ் நல்லா இருப்பாங்க ஆளு, அவங்க பேரு சசிகலா. அவங்க பேரு ஆனந்தி, மாரியம்மா, நான் அப்புறம் இன்னொரு பேர் மறந்து போச்சு, நாலு பேரு. அவ்வளவு அட்டகாசம் பண்ணுவோம் நாங்க. ஆனா அவங்க எவ்வளவோ பொறுத்து போவாங்க, நாங்க சேட்டை பண்றது என்ன பண்ணாலும் எங்களை வந்து
2: என்ன சொல்றது, அவங்களுக்கு வந்து அந்த சேட்டை பண்ணாத அளவுக்கு சில விஷயங்கள் ஆலோசனைகளும் கொடுப்பாங்க.
1: ஆமா,
2: சில நேரத்துல கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கண்டிக்கவும் செய்வாங்க.
1: கண்டிப்பு சொல்லுவாங்கல்ல, கண்டிக்கும் ஆசிரியர் கரையேற்றி விடுவார் அப்படின்னு. ஆசிரியர் பெற்றோர்கள் கரையேற்று நினைப்பாங்க, ஆனா ஏற்றது என்னமோ ஆசிரியர் தான் இல்லையா?
2: கண்டிப்பா கண்டிப்பா. சூப்பர், ரொம்ப அருமையா வந்து நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டு பேசினாங்க. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் கேட்டுட்டு வந்துடலாமா?
1: கேட்கலாம்.
2: முறை மாமன் படத்துல இருந்து
1: கேட்கலாம்.

0: ஸ்நேகிதியை கேட்டுட்டு நிகழ்ச்சியுடைய நிறைவான ஸ்நேகிதி யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்மா. யார் எங்க
1: பேசுறீங்க? மேடம் மகளக்கும் சார், நான் முகவர் ஜோதி பேசுறேன்.
0: முகவர் ஜோதிமா, சொல்லுங்க.
1: நான் வந்து எங்க ஸ்கூல்ல 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது மாரி வேட போட்டு வச்சிருந்தாங்களா, அதுல வந்து யாருனாலும் எந்த வருஷம் போனாங்க, நானும் சஸ்பென்ஷன் சொல்லல.
0: சரி.
1: இந்த சடுகுடுக்காரன் இருக்கான்ல,
2: சடுகுடுக்காரனா?
1: சடுகுடு சு தெருவுல சடுகுடு அடிச்சுட்டு வருவான்ல.
0: ஆமா ஆமா ஆமா.
1: அது மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு யாரும் சொல்லாம திடீர்னு ஸ்டேஜ்ல இருந்து யாருக்குமே கண்டுபிடிக்க முடியல.
0: அந்த உடுக்க அடிச்சுட்டு வருவாங்க. அந்த இதானே
1: உடுக்க அடிச்சுட்டு வருவாங்க, நைட் நேரத்துல அடிச்சுட்டு வருவாங்களே.
0: ஆமா ஆமா ஆமா.
1: அது மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வந்து ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா, அப்புறம் எங்க கிளாஸ் டீச்சர் சுஷ்லா டீச்சர் போய் உங்களுக்கு நல்ல காலம் பிறக்குது,
0: நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியில கலந்துகிட்ட அனைத்து ஸ்நேகிதிகளுக்கும் பண்பலை 102.6 சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து கனவே கலையாதே அப்படிங்கிற படத்துல இருந்து ஒரு பாடலும் கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6.
3: ஸ்நேகிதியே நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5 சீட்டர் சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன்

0: ஆக்சசரிஸ் எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தற்கோ.
1: மாமா என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: நேரம் மதியம் 1 மணி. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலைப்பண்பலை 102.6 உடன். இனி கேட்கலாம்.
1: நலம் தானா? நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி தோளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள். வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ஹரிஹர மகாதேவன் அவர்கள்.
2: வெண்படை வந்து உடல் முழுக்கவே வரக்கூடிய ஒரு தோல் நோய் தான். அது என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு பெரிய அளவு பாதிப்புகள்லாம் ஏற்படுத்தாது. அரிப்பு ஏற்படுறதோ ஒரு அதுலேருந்து நீர் வர்றதோ அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்த போகிறது கிடையாது. அது போக ஒருத்தர்லேருந்து ஒருத்தருக்கு பரவுவதும் கிடையாது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா முகத்தில் நமக்கு அந்த வெண்படை ஏற்படும் போது அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும் அப்படிங்கிறதுனால அது ஒரு காஸ்மெட்டிக் இஷ்யூ தான் அது. இப்போ அந்த வெண்படைக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா குரட்டை பழ தைலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சௌரி பழம்ங்கிற மாதிரி அதுக்கு வேறு பேரும் உண்டு. அதுலேருந்து செய்யக்கூடிய தைலங்கள் இருக்குது. அது வந்து அந்த வெண்படைக்கு யூஸ் பண்ணலாம். இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆட்டோஇம்யூன் டிசார்டர் தான். அந்த மெலனின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த செல்களை வந்து உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து தாக்கி அழிக்கிறதுனால பெரிய அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறது.

0: அது கிடையாது. அது வெண்படை வந்து ஏற்படுது. இது நோயின்னு சொல்ல முடியாது, வெண்படை அப்படிங்கிறது மாதிரி தான் சொல்ல முடியும். சித்த மருத்துவத்தில் இன்னொரு ஒரு பத்திய முறையும் நாம் வந்து சொல்கிறோம். பொதுவாகவே இந்த நோய்க்கான பத்தியம்னு மட்டும் சொல்லுவோம், இன்னொரு வந்து இப்போ மருந்துக்கான பத்தியம்னு சொல்லுவோம். இது நோய்க்கான பத்தியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது புளிப்பு உள்ள பழங்கள், அப்போ புளிக்க வைத்த உணவுகள், இது எல்லாமே அவாய்ட் பண்ணணும். நிறைய பேஷண்ட்ஸ்ட்டு வந்து பத்தியத்தை வந்து பரிந்துரைக்கும் போது அவங்க இதை கடைப்பிடிச்சாங்கன்னா அதில் நல்ல சேஞ்ச் இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். புளித்த தயிர் மோர், ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடிய மாவில் செஞ்ச இட்லி தோசை, அப்புறம் சிட்ரிக் ஃப்ரூட்ஸு, லெமன், இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த நோயிலிருந்து சீக்கிரமாகவே விடுபடலாம், வெண்படை வந்து சீக்கிரமாகவே சரியாகும். அதுபோக சித்த மருத்துவரை சந்தித்து இதுக்கான மருந்துகள் இருக்குது, அதை பத்தியத்தோடு சாப்பிட்டாங்க அப்படின்னா வெண்படை வந்து சீக்கிரமாகவே சரியாகும். தோல் வறட்சியை பொறுத்தளவுக்கு ஒவ்வொருத்தரோட பாடி நேச்சர்னு சொல்லுவோம், தேக இலக்கணம்னு சொல்லிட்டு சித்த மருத்துவத்தில் ஒரு இது உண்டு. ஒவ்வொரு வாத தேகி, பித்த தேகி, கப தேகி அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரோட பாடி கான்ஸ்டியூஷனை வந்து பிரிச்சிருக்கிறோம். இதில் வந்து வாதம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து தோல் வறட்சி வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும், அது அவங்களோட பாடி நேச்சர் அது. பட் ஆனால் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சில தோல் நோய்கள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதுனால அவங்க வாரத்துக்கு ஒரு தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. ஏன்னா இது வந்து பாரம்பரியமாக நம்ம பழக்கத்தில் இருந்துட்டு வந்த ஒரு விஷயம், பட் இப்போ பெரும்பாலானோர் வந்து கடைபிடிக்கிறது கிடையாது. வாரத்துக்கு ஒரு தடவை உடம்பு முழுக்க வந்து நல்லெண்ணெய் தேய்த்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊற வச்சு அதுக்கு பிறகு நீங்கள் உசிலந்தூள் இல்லைன்னா சீயக்காய் போட்டு குளிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த தோலோட பளபளப்பு மாறாமல் தோல் ஹைட்ரேட்டடாகவும் மெயின்டைன் ஆகும். உள்ளேயும் வந்து நான் அவங்க நிறையா தண்ணீர் எடுத்துக்கணும், அதையும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து தோல் நோய்கள் வந்து எதுவும் ஏற்படாது. தோல் வறட்சி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து எண்ணெய் வகைகள் நிறைய எடுத்துக்கலாம், குறிப்பாக நல்லெண்ணெய் வந்து கண்டிப்பாக நிறையா எடுத்துக்கலாம். உளுந்து எடுத்துக்கணும், தண்ணீர் நிறையா குடிக்கணும், இளநீர், நொங்கு இந்த மாதிரி இதை வந்து நிறைய எடுத்துக்கணும். நல்லெண்ணெய் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு உணவுப் பொருள். ரீஃபைண்ட் ஆயில் மாதிரி யூஸ் பண்ணுறத தவிர்த்துட்டு நீங்கள் சமையலில் யூஸ் பண்ணாலே போதுமானது, அதுவே நமக்கு தரக்கூடிய பலன்கள் எல்லாத்தையுமே வந்து தரும்.
1: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. தோளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ஹரிகர மகாதேவன் அவர்கள்.

கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலைப்பண்பலை 102.6 நலம் தானா? ஒவ்வொரு நாளும் நலம் தானா நிகழ்ச்சியில் நிறைய நலம் தரும் விஷயங்களை வந்து பேசிக்கிட்டு இருக்கிறோங்க. அதாவது வயசாகும் நமக்கு வயசாகும் போது மட்டும்தான் நம்மளுடைய உடலும் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய அந்த பலம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பாங்க. ஸோ அப்படியெல்லாம் கிடையாது, நிறைய பேருக்கு வயதானாலும் மனதளவில் ஒரு நல்ல ஒரு திடகாத்திரமாக வந்து அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் நம்மளுடைய உடலுக்கும் மனதுக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்கும். ஏன் இன்றைக்கி இதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஸோ இன்றைக்குள்ள வேகமான டிஜிட்டல் உலகத்தில் நம்ம வீட்டு பெரியவங்க தங்களோட ஆரோக்கியத்தை எப்படி ரொம்ப எளிமையாக மகிழ்ச்சியாக வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான், முதுமையில் ஆரோக்கியம் நம்ம வந்து எப்படி இருக்கணும், எப்படி பேணுவது அப்படிங்கிற விஷயத்தை இன்றைக்கி நலம்தானா நிகழ்ச்சியில் கேட்கலாம். இனிமையான பாடல்களோடு முதல்ல பாடல் வந்துகிட்டே இருக்குது, மாட்டுக்காரவேலன் படத்திலிருந்து. கேட்டுகிட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: பாட்டும் கேட்டான் லட்சணமா பட்டைக்காடா பட்டணமா ரெண்டும் கேட்டான் லட்சணமா.
1: நலந்தானா கேட்டுட்டு இருக்கிறீங்க. இனிமையான பாடல்களோட நம்ம நிலை பண்பலை 102.6 முதுமையில் ஆரோக்கியம் பேணுவது எப்படி, என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். இன்றைக்கி உள்ள சூழலில் பிள்ளைங்க வந்து பெரும்பாலும் நிறைய பேர் வந்து வேலைக்கு வெளியூர் போகிறதால முதியவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து தனிமையாக வந்து இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அப்பப்போ வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது வீடியோ கால் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக அவங்க வந்து அவங்ககிட்ட வந்து பேசிக்கிட்டே இருக்கணும். அப்படி குடும்பத்தோடு ஒவ்வொருத்தரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து தொடர்பில் இருந்தும் அப்படின்னா அவங்களுடைய மனதளவில் அவங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும். நம்ம யாருமே நிறைய பேர் ஃபோன் பண்ணலன்னு வைங்களேன், சார் நமக்கு யாருமே ஃபோன் பண்ணலையே, நம்ம வீட்டிலேருந்து இவன் கூட ஃபோன் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனதில் ஒரு சின்ன ஒரு ஏக்கம் வந்து அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படாத அளவுக்கு நம்ம வெளியூரில் இருந்தாலுமே அடிக்கடி அவங்கக்கிட்ட வந்து ஃபோன் மூலமாக அல்லது வீடியோ கால் மூலமாகவோ ஏதோ மூலமாக பேசிக்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன், அவங்களுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே, நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் குடியிருந்த கோயில் படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்குது, கேட்டுகிட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள்.

நலம் தானா கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம நிலை பண்பலை 102.6 முதுமையில் ஆரோக்கியமாக நம்ம இருக்கிறதுக்கு எப்படி என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள் பெரியவங்க வந்து இந்த டிவி சமூக ஊடகங்களில் வந்து நிறைய எதிர்மறையான விஷயங்கள்லாம் வந்து வரும், செய்திகள் அந்த மாதிரியான விஷயங்களும் வந்து பார்க்கவே கூடாது. நம்மளுடைய மனதுக்கும் நம்மளுடைய உடலுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் அந்த காட்சிகளை வந்து நம்ம வந்து பார்க்குறத தவிச்சுட்டு அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய மனசை பாதிக்காத விஷயங்கள் நிறைய இருக்கும், மனசுக்கு அமைதி தரக்கூடிய விஷயங்கள், உதாரணத்துக்கு ஒரு ஆன்மீகம், இசை அல்லது நல்ல புத்தகங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து கவனம் செலுத்தணும்னு வைங்களேன், அந்த முதுமையில் நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். முக்கியமாக மன ரீதியாக நம்மளுடைய நல்ல எண்ணங்கள் நம்மக்கிட்ட வந்து சுற்றி இருக்கும், நல்ல விஷயங்களே செய்வோம், நல்ல எண்ணங்களே வந்து நம்ம வந்து சிந்திப்போம், அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம எந்த அளவுக்கு எதை பார்க்குறோமோ அதுதான் நம்மளுடைய மனதில் ஏற்படும். அதனால் நல்ல விஷயங்கள் நல்ல நேர்மறையான விஷயங்களை நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாலே போதும், நம்ம முதுமையில் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் ரிக்ஷாக்காரன்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: உணர்வுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய், நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: ஒரு மணி 23 நிமிடம் ஆயாச்சு. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலைப்பண்பலை 102.6 நலம் தானா கேட்டுட்டு இருக்கிறோம். முதுமையில் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இப்போ உள்ள ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துரித உணவுகள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து நிறைய வந்துடுச்சு. நிறைய பேர் இப்போ வந்து அதை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்கன்ற இளைஞர்கள். ஸோ அதில் வரக்கூடிய பாதிப்புகள் ஒரு பக்கம் இருக்குது. இதில் முதியவர்கள் வந்து என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதான் முக்கியம். பாரம்பரியமான அந்த சிறுதானிய உணவுகள், அதாவது கேழ்வரகு, கம்பு, நார்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள், பழங்கள், இந்த மாதிரியான நல்ல சத்தான ஆகாரங்கள் நமக்கு எது எதெல்லாம் எடுத்துக்கிடலாம்னு தோணுதோ அதெல்லாம் நம்ம சாப்பிட்டுனு வைங்களேன், நம்மளுடைய உடலுக்கும் நம்மளுடைய மனசுக்கும் ரொம்பவே நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் கொடுத்து வைத்தவள் அப்படிங்கிற படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள்.

இனிமையான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க நலம்தானா நம்ம நிலைப்பண்பலை 102.6. முதுமையில் ஆரோக்கியமாக இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தாகம் எடுத்தாலும் எடுக்காட்டாலும் ஒரு நாளைக்கு தேவையான அளவு தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்கிறாங்க. முக்கியமாக தேவைப்பட்டால் நம்ம செல்ஃபோனில் இதுக்கு வந்து ஒரு அலாரம் கூட வச்சுக்கலாம். அதாவது உதாரணத்து காலையில் ஒரு 9 மணிக்கு தண்ணி குடிச்சிருக்கீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு 12 மணிக்கோ 11 மணிக்கோ ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னு வைங்களேன், ஓகே நம்ம தண்ணியே குடிக்கல இன்றைக்கி ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி ஞாபகம் வரும், அப்போ கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து சரியாக பண்ணணும். ஏன்னா உடம்பில் நீர்ச்சத்து ரொம்ப முக்கியம் இல்லையாங்க. அதனால தான் இத்தனை மணிக்கெலாம் நம்ம வந்து தண்ணி குடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடலில் எந்தவித பாதிப்புகளும் அதிகபட்சம் வராமல் நம்ம வந்து தடுக்கலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் ராஜபாட் ரங்கதுரை படத்திலிருந்து.

0: உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நேரில் இப்போ நம்ம ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் வந்து பதிவு செய்யலாம். அதுக்கு நீங்கள் இது சம்பந்தமான விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444249864458. அதே மாதிரி இது சம்பந்தமாக விண்ணப்பங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா தொடர்பு கொள்ள வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. நலம் தானா கேட்டுட்ருக்கிறோம். 1:33 முதுமையில் நம்ம எப்படி ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறத, இப்போ நாம் எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம் இல்லையா? அதே மாதிரி தாங்க நம்மளுடைய, எவ்வளோ தான் நமக்கு வந்து வயதானாலும் தினமும் காலை அல்லது மாலையில் ஒரு 20-30 வந்து ஒரு மெதுவான ஒரு நடைப்பயிற்சி வந்து நம்மளுடைய உடலுக்கும் மனதுக்கும் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள், வயதானவர்கள், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு காலையிலேயாவது அல்லது மாலையிலேயாவது ரெண்டில் ஏதாவது ஒரு நேரம் அப்படியே ரிலாக்ஸாக நல்லா நடந்து நீங்கள் போனீங்க அப்படின்னாலே அந்த நடைப்பயிற்சி உங்களுக்கு பெரிய லெவலில், அதாவது உங்களுடைய உடலுக்கும் மனசுக்கும் நிறைய விஷயங்களை வந்து கை கொடுக்கும். அதை வந்து நீங்கள் தொடர்ந்து பண்ணுனீங்க அப்படின்னாலே இது வந்து உங்களுக்கு தெரியும். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் தேடி வந்த மாப்பிள்ளை படத்தில் வந்துட்டே இருக்குது. கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: அந்த தங்கத்துக்கு நன்றி சொல்வதா?
1: அம்மம்மா போதுமே சரசம், இதை அக்கம் பக்கம் பார்த்தாலே விரசம்.
0: கொஞ்சமா இயங்குது இதயம், அட கொஞ்சினால் என்னதான் குறையும், என்னதான்.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: ஊர் நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: நலம் தானா கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம நிலை பண்பலை 102.6 முதுமையில், அதாவது வயதானத்துக்கு அப்புறமும் கூட நம்மளுடைய ஆரோக்கியத்தை நம்ம எப்படியெல்லாம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். முக்கியமாக நம்ம வீட்டில் தோட்டம் இருக்கும், அப்படி இல்லைனா மாடியில் வந்து தோட்டம் வச்சுருக்கலாம். இந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுறது, அதை பராமரிக்கிறது, இந்த மாதிரி எளிய சின்ன சின்ன வேலைகளை வந்து நம்ம செஞ்சுன்னு வைங்களேன், நம்மளுடைய உடலுக்கும் மனதுக்கும் அது நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, எங்கள் வீட்டில் இடம் இல்லையே, என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் பொது இடங்களில் அங்கே நீங்களே வந்து மரக்கன்றுகள் வச்சு அதுக்கு வந்து டெய்லி அப்படியே வாக்கிங் மாதிரி போய் தண்ணி ஊற்றிட்டு வந்தீங்கன்னு வைங்களேன். ஸோ செடியும் வளரும், நமக்கும் ஒரு உடலுக்கும் மனதுக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்கும். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உலகம் சுற்றும் வாலிபன்.

1:45 ஆயிடுச்சு. இனிமையான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம நிலைப்பண்பலை 102.6 நலம் தானா. முதுமையில் நம்ம எப்படி ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்கிறோம். வயசாகும்போது நம்மளுடைய உடல்நிலை அப்படிங்கிறத வந்து குறைஞ்சது 3 மாதத்துக்கு 1 முறை வந்து பரிசோதனை செஞ்சுக்கிட்டது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம் இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க வந்து மருத்துவரனுடைய ஆலோசனைப்படி அந்த மருந்துகளை வந்து சரியாக சாப்பிடணுங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, எப்போது ஒரு டைம் போயிருப்பாங்க, அதே கிட்டத்தட்ட 2 வருஷமாக அதே மாத்திரையை சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ப்ரெஷர்லேயோ சுகர்லேயோ நிறைய மாற்றங்கள்லாம் வந்திருக்கும். அப்போ மாத்திரைகளை ஒன்று குறைக்க வேண்டியிருக்கும், சில நேரத்தில் கூட்ட வேண்டியிருக்கும். அப்போது 3 மாதத்துக்கு 1 திருப்பு போய் நம்ம செக்கப் பண்ண தான் மாத்திரைகளை அதுக்கு தகுந்தாப்பில் மாற்றி எழுதி கொடுப்பாங்க. அப்போதான் நம்மளுடைய உடல்நிலை வந்து சீராக இருக்கும். ஸோ அதனால் இந்த பரிசோதனை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் எந்த படத்திலிருந்து? அனுபவி ராஜா அனுபவி.

காட்டிலே கெட்டு போன புள்ளிகளா, வாழ பட்டணத்தில் வந்தீ.

1:50 ஆயாச்சு. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நெல்லை பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. நலம்தானா? வயதாகும் போது நமக்கு ஞாபக மறதி அப்படிங்கிறது வரது இயல்புதாங்க. ஆனால் அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, சுடோகு, குறுக்கெழுத்து போட்டி, செஸ் விளையாடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள், அல்லது நமக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு புதுசாக ஒரு சில விஷயங்களை வந்து கற்றுக்கிடுறது, இதெல்லாம் நம்மளுடைய அந்த வயதான காலங்களில் வீட்டில் இருக்கும்போது நம்ம இதை வந்து பண்ணலாம். இல்லை இதெல்லாம் எனக்கு வீட்டில் இல்லையே அப்படின்னு கேட்டால், பக்கத்தில் நூலகம் இருக்கு இல்லையா, லைப்ரரிக்கு போயிட்டு நீங்கள் வந்து அங்கே போயிட்டு நிறைய நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரியான குறுக்கெழுத்து போட்டிகள்லாம் இருக்கும். அதெல்லாம் அப்படியே நீங்கள் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்துன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் பிரச்சனைகள் இல்லாத ஒரு இருக்கும். இன்னொரு விஷயம், மறதி அப்படிங்கிறது இருக்காது. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம், இதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கிடுங்க. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் எந்த படத்திலிருந்து? எதிர்நீச்சல் படத்தில் தான் பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நெல்லை பண்பலை 102.6 உடன்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நலம்தான நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. முதுமையில் ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதாவதுங்க, முதுமை அப்படிங்கிறது வெறும் பொழுதை கழிக்கிறது மட்டும் கிடையாது, அது அனுபவங்களோட ஒரு அறுவடை காலம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் நம்மளுடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிடுவோம், வாழ்க்கையை நல்லா ரசிப்போம். நிகழ்ச்சியினுடைய நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது, மரகதம் படத்திலிருந்து. கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலை பண்பலை 102.6. அதே மாதிரி 2 மணிக்கு குக்கு நேர் விருப்ப பாடல்களில் உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். உடனே மொபைல் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன், 9443360794 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம் வச்ச திரைப்படத்தினுடைய பெயர், உங்களுடைய ஊர் மற்றும் பெயரையும் டைப் செஞ்சு உடனே அனுப்புங்க. உங்களோட பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நம்ம நிலை பண்பலை 102.6.

பிற்பகல் வணக்கம் நேர்களே, கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேர்கள் இனி சந்தோஷமா கேட்க போறீங்க குக்கு நேர் விருப்ப பாடல்கள். நேர்கள் தங்களுக்கு விருப்பமான பாடல்களை நீங்க வாட்ஸ்அப் மூலமா விரும்பி கேட்கலாம். தொலைபேசி வழியாக கேட்குறது ஒரு சந்தோஷம் அப்படின்னா கூட வாட்ஸ்அப் மூலமாக நம்மளுடைய பாடல்களை டைப் செஞ்சு கேட்குறதும் இன்னொரு சந்தோஷம். எந்த எண்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம்னா நம்பர் சொல்லிடுறேன், 9443360794. எண்கள் திரும்பவும் சொல்கிறேன், 9443360794. இந்த எண்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம். சண்டே இன்னைக்கு வந்து எல்லா வேலையுமே பரபரப்பாக பார்க்காம கொஞ்சம் ரிலாக்ஸாக பார்த்து நிறைய பேர் இப்போ தான் சாப்பிடுவீங்க. சிலர் சாப்பிட்டுட்டு குக்கூவில் நம்மளுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம்.

அப்படின்னு வந்து டைமை ஒதுக்கியிருப்பீங்க. அந்த வகையில் இன்னைக்கு சண்டே எனக்கு முதல் பாடல் யார் விரும்பி கேட்டிருக்காங்கன்னா, விருதுநகர் மாவட்டம் மம்சாபுரம் ரத்னா ரஞ்சனா இவங்க விரும்பி கேட்டிருக்காங்க. செல்லக்கண்ணு படத்திலிருந்து பாடல். நிறைய நேர்கள் அடுத்தடுத்து கேட்டுட்ருக்காங்க, முதல்ல இந்த நேருக்கு நம்ம வந்து பாடல் கொடுத்துடலாம்.

0: உணர்வுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய், நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமை

கேட்டுட்ருக்கிறீங்க குக்கு நேர் விருப்ப பாடல்கள். உங்களுக்கு விருப்பமான பாடல் கேட்கணுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் பண்ணலாம். 9443360794. திரும்பவும் எண்கள் சொல்கிறேன், 9443360794. இந்த எண்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம். அடுத்த பாடல் கேட்டிருக்காங்க குருவன் கோட்டையிலிருந்து முருகன் தீபக். அவங்க கட்டுமரக்காரன் படத்துலேருந்து ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. இதோ அவங்களுக்கு விருப்பமான பாடல்,

நேயர்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 3:02 மணி திருநாடு நிகழ்ச்சியில் சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகம் பற்றிய நிறைய தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. 4:02 பொதிகை தும்பி கேம் ஷோருக்கு, 5:02 உங்க வீட்டு குட்டி சர்மொழிகள் நிகழ்ச்சியில அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த நீங்க டயல் பண்ணி கொடுக்கலாம். 8:05 இளம் காற்றுல வாராந்திர நடப்பு நிகழ்வுகள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம அறிவிப்பாளர் தருவாங்க. 9:00 இலக்கிய சாரல்ல மனிதநேய சிந்தனையில வள்ளலாரும் பாரதியும் நிகழ்ச்சிகளை தவறாம கேளுங்க. கேட்டுட்டு இருக்கிறீங்க குக்கு நேர்விருப்ப பாடல்கள். அடுத்து வாட்ஸ்அப் மூலமா யாரு பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னா, கோவில்பட்டியிலிருந்து ஆறுமுகராஜ், ராஜ் மாஸ்டர் கணேசன் அவங்க விரும்பி கேட்டிருக்காங்க. முதல்வன் படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இதோ பாடல் தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க.

இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-24-98-64-58. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. கேட்டுட்டு இருக்கிறீங்க குக்கு நேர் விருப்பப்பாளர்கள். நேர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடலை வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்கலாம். வாட்ஸ்அப் எண்கள் திரும்பவும் சொல்கிறேன், 944-33-60-79-4. திரும்பவும் 944-33-60-79-4. நிறைய நேர்கள் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அடுத்து கேரளா மாநிலம் கொல்லத்திலிருந்து நவாஸ் அவங்க விரும்பி கேட்டிருக்காங்க. வீரா படத்திலிருந்து அழகான பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இதோ பாடல்

0: தவறாய் ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழித வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

நேரம் 2:33 கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 குக்கு நேர் விருப்ப பாடல்கள். நேர்கள் தங்களுக்கு விருப்பமான பாடல்களை வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டுட்ருக்கிறீங்க. அந்த வகையில் அடுத்து பாடல் கேட்டிருக்காங்க சுரண்டையிலிருந்து முகமது அன்வர் அவங்க. கடலோர கவிதைகள் படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக ஏதோ பாடல்

நேரம் சரியாக 2:33. குக்கு நேர் விருப்ப பாடல் தான் வந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க. அடுத்த பாடல் கேட்டிருக்காங்க வானரம்பட்டியிலிருந்து நம்பிராஜ் அவர்கள். மெல்ல திறந்தது கதவு படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு விருப்பமான பாடல் இதோ.

0: நடப்புகள் உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: இரண்டு மணி 43 நிமிடத்துல குக்கு நேர் விருப்ப பாடல்கள் வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு விருப்பமான பாடலை வந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க. அடுத்து பாடல் கேட்டிருக்காங்க ஆரியங்காவூர்ல இருந்து லக்ஷ்மி, கனக சபாபதி, சரஸ்வதி, சரவணகுமார் இவங்க பாண்டி நாட்டு தங்கம் படத்துல இருந்து அழகான பாடல் கேட்டிருக்காங்க. இதோ உங்களுக்கான

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.

நேரம் 2:49. கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. பாண்டி நாட்டு தங்கத்திலேருந்து பாடல் கேட்டிங்கல்ல, இந்த பாடலை வந்து நாங்கு நேரிலிருந்து பேச்சியம்மாள் அவங்களும் வந்து விரும்பி கேட்டிருந்தாங்க. அதாவது ஒரே பாடலை ரெண்டு நேர்கள் வந்து விரும்பி கேட்டிருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்து உடையாம்புலியிலிருந்து பால்ராஜ் அவங்க உடன் பிறப்பு படத்துலேருந்து ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக பாடல் இது வந்துட்டுருக்கு. தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6.

கொக்கு நேர்விருப்ப பாடல் நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்தாச்சு. நிறைய நேர்கள் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. குறிப்பிட்ட சில பாடல்கள் வந்து ஒளிபரப்பினா கூட நிறைய நேர்களுக்கு பாடல் வந்து கொடுக்க முடியல. யாருக்கெல்லாம் கொடுக்க முடியல அப்படின்னா, இந்த நிகழ்ச்சியில் யாரோட பாடல்கள் இடம்பெறலை அப்படின்னா, உடன்குடி ராஜேஸ்வரன், நாசரேத் ராஜேஷ், ராஜகுமாரி, வீரபாண்டியப்பட்டினம் கிளாட்ஸ்டோன், கொல்லம் பெருமாள், பாலை பிஎம் ராமச்சந்திரன், ஆரியங்காவூர் பிரபாகரன் சரவணகுமார், சாம்பவர் வடகரை மகாகோவிந்தன், தென்காசி குத்தாலிங்கம், இடையர் தவணை ஹரிணி, வெங்கடேஸ்வரபுரம் பாலகிருஷ்ணாபுரம் மகேஸ்வரி, விருதுநகர் புத்தூர் தங்கசாமி, கயத்தாறு பிரகாஷ், சுரண்டை பிரேமா, திருநெல்வேலி டவுன் கருப்பசாமி, பார்க்கநேரி இஸ்லீன்ராஜ், சுபிக்ஷன், இவங்களோட பாடல்கள் வந்து இடம்பெறலை. நிகழ்ச்சியின் நிறைவாக ஒரு நேர் பாடல் கேட்டிருக்காங்க. கேடிசி நகர்லேருந்து, அதாவது திருநெல்வேலி கேடிசி நகர்லேருந்து பிரேமா, அங்காடி திரைப்படத்துலேருந்து அவங்களுக்கு விருப்பமான பாடல் வந்துட்டுருக்கு.

0: ஒழித்த அந்த இனிய பாடலோடு நிறைவு பெற்றது குக்கு நேர் விருப்ப பாடல்கள். அடுத்த நிகழ்ச்சி மணித்திரை நாடு. கேட்பதற்கு முன்பாக செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியில் இந்தியா தொடர்ந்து சாதனை படைத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். பழனி கோவிலுக்கு சொந்தமான நில விவகாரம் தொடர்பான பிரச்சினையில் முதலமைச்சர் திரு விஜய் கருத்து தெரிவிக்காதது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. அரசு பள்ளிகளில் தாவேக்காவினரின் அத்துமீறல் தொடர்வதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி லார்ட்ஸில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் பட்டம் வென்று வரலாற்று சாதனை படைத்த பி வி சிந்துவுக்கு மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உட்பட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பாங்காக்கில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து சாம்பியன் போட்டியின் மூன்றாவது இடத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா தற்போது இந்தோனேஷியாவை எதிர்த்து ஆடி வருகிறது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாய் நச்சிகேத் பத்ராஜு இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். புடாபெஸ்ட் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கத்தையும் ஆன்டம் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான தொடக்க விழா வீரர்கள் அணிவகுப்பில் இந்தியா சார்பில் மீராபாய் சானு மற்றும் லவ்லினா போர்கோகெய்ன் தேசிய கொடியை ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கிராண்ட்மாஸ்டர் செஸ் போட்டியின் மூன்றாவது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி இரண்டாவது இடத்தில் உள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா ஸ்பெயின் இடையேயான இறுதி ஆட்டம் நள்ளிரவு 12:30 நியூயார்க்கில் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் இந்தியாவின் பெருமை பேசும் ரெயின்போ மணி திருநாடு நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம அண்ணா நூற்றாண்டு நூலகம் பற்றி தான் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். நிறைய தகவல்களோட சென்னையில் இருக்கக்கூடிய இந்த நூலகத்தினுடைய மிக முக்கியமான விஷயங்கள் என்ன, இதில் எவ்வளோ விஷயங்கள் நமக்கு இருக்குது, அதற்கான வாய்ப்புகள் என்னெல்லாம் இருக்குது, நம்ம இதுவரைக்கும் தெரியாத விஷயங்களை கூட இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் முதல்ல கேட்டுட்டு வந்துடலாம். சாமுராய் படத்துலேருந்து வந்துகிட்டே இருக்குது. கேட்டுகிட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள். நிலைப்பண்பலை 102.6 உடன்

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மணித்திருநாடு கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிலை பண்பலை 102.6 அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்னையில் இருக்கக்கூடிய அந்த நூலகத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் சொல்லியிருந்தோம் இல்லையா. தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் சி என் அண்ணாதுரை அவங்களுடைய 122வது பிறந்தநாளை முன்னிட்டு தான் இந்த அதிநவீன நூலகமான அண்ணா நூற்றாண்டு நூலகம் 2010 செப்டம்பர் 15 அன்று வந்து திறந்து வைக்கப்பட்டதுங்க. இந்த புத்தகம் மற்றும் நூலகத்தின் மீது அவருக்கு இருந்த மிகுந்த ஒரு ஆர்வத்தின் காரணமாகத்தான் இந்த நூலகத்துக்கு அண்ணா நூற்றாண்டு நூலகம் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சுருக்காங்களாம். 2008 ஆகஸ்ட் 16 அன்று வந்து இதுக்கு வந்து அடிக்கல் நாட்டுச்சாங்க. அதுக்கப்புறமா குறுகிய காலத்திலேயே பணிகள் எல்லாத்தையும் வந்து முடித்து 2010 செப்டம்பர் 20 முதல் பொதுமக்களினுடைய பயன்பாட்டுக்காக திறந்து வச்சாங்க. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவது நூலகம்தான். இது நிறைய பேரோட வரலாற்று படிக்கிறது மூலமாக நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் ரமி படத்திலிருந்து.

இனிமையான பாடல்களோடு கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலைப்பண்பலை 102.6 இது மணித்திருநாடு. சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா நூற்றாண்டு நூலகம் பற்றி தான் இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த நூலகத்தில் குளிரூட்டப்பட்ட, அதாவது நிறைய வந்து குளிரூட்டப்பட்ட மையப்படுத்தப்பட்ட அந்த நூலகத்தினுடைய கட்டடத்தினுடைய பகுதி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 3.75 லட்சம் சதுர அடி இருக்குதாங்க அந்த கட்டடம் வந்து. இதில் வந்து தரைதளம் மற்றும் 8 மாடிகளை வந்து உள்ளடக்கியிருக்கிறாங்க. தற்போது வந்து இதில் இருக்கக்கூடிய வந்து பொதுமக்கள், கல்வியாளர்கள், அதே மாதிரி பெருநிறுவனத்தை சேர்ந்த நிறைய நபர்கள் இவங்க பற்றினுடைய அந்த தகவல் தேவைகளை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் பரந்த அளவிலான பாடங்களை வந்து உள்ளடக்கி 5 லட்சம் புத்தகங்களை வந்து வச்சுருக்கிறாங்க இங்கே. அதே மாதிரி இந்த நூலகத்தில் பிரெய்லி பிரிவு, அதாவது கண் பார்வை குறைபாடு உள்ளவங்க வந்து படிக்கிறதுக்கான அந்த பிரிவு, சொந்த புத்தகங்கள் வாசிப்பு பிரிவு, சிறுவர் பிரிவு, பருவ இதழ்கள் மற்றும் செய்தித்தாள்கள் பிரிவு, இந்த மாதிரி நிறைய பிரிவுகள் வச்சுருக்காங்க. தமிழ் புத்தகங்கள், ஆங்கில புத்தகங்கள் பிரிவு, இது போக டிஜிட்டல் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நம்மளுடைய கம்ப்யூட்டரில் நம்ம வந்து எப்படி வந்து நமக்கு தேவையான புத்தகங்களை எடுத்து படிக்கிறது, அதற்கான வாய்ப்புகள் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது அந்த டிஜிட்டல் உலகம் இதையும் வந்து வச்சுருக்கிறாங்க. பாருங்களேன், ஸோ இந்த நூலகத்தில் 150 உறுப்பினர்கள் வரைக்கும் அமரக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஹால் வந்து, அதாவது ஒரு மாநாட்டு அரங்கம் அப்படிங்கிறத வந்து அமைச்சிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த நூலகத்துக்கு நம்ம ஒரு முறையாவது வெளியூரில் இருக்கிறவங்க சென்னை போகும்போது இந்த நூலகத்தை வந்து போய் பார்த்துட்டு அதில் உள்ள வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா கூட நம்ம ஊரில் உள்ள நூலகத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் கண்டுகொண்டேன் படத்தில் வந்து வந்துட்டே இருக்குது. கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள்.

மணித்திருநாடு கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம நிலைப்பண்பலை 102.6 சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா நூற்றாண்டு நூலகம் பற்றிய தகவல்கள் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதாவது இந்த நூலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1250 பேர் வந்து உட்கார்ந்து படிக்கக்கூடிய இடவசதி வந்து இந்த நூலகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி மொபைலில் சார்ஜ் குறைஞ்சா கூட நம்ம கவலைப்படலாம், ஆனால் இந்த நூலகத்துக்கு வந்துன்னு வைங்களேன்

அந்த அறிவு அப்படிங்கிற அந்த நாலேஜ் அப்படிங்கிற அந்த சார்ஜ் வந்து நமக்கு என்றைக்குமே வந்து குறையாது. அந்த அளவுக்கு ஒரு அமைதியான ஒரு வாசிப்பு சூழல் வந்து இந்த நூலகத்தில் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய தகவல் இருக்குது தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சியில். அடுத்தது ஒரு பாடலுக்கு அப்புறமா சில்லுன்னு ஒரு காதல் படத்துலேருந்து.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: மணித்திருநாடு அட்டகாசமான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம நிலைப்பண்பலை 102.6 3:30 ஆயாச்சு. அண்ணா நூற்றாண்டு நூலகம் பத்தி தான் வந்து தெரிஞ்சுட்டு இருக்கிறோம் இல்லையா. அதாவது இந்த நூலகத்தினுடைய அந்த முகப்பில் பசுமை போர்த்திருக்கக்கூடிய அந்த நுழைவாயிலுக்கு முன்னாடி கம்பீரமாக அமர்ந்து புத்தகம் வாசித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அண்ணாவினுடைய சிலையை வந்து பார்க்கும்போதே ஒரு பிரமிப்பாக இருக்கும். அதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா, வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன அந்த வாசகத்தை அந்த சிலைக்கு கீழே வந்து பொருத்தமாக வந்து பொறிக்கப்பட்டிருக்கும். அந்த இடத்துலேருந்து அந்த நூலகத்தை அண்ணா வந்து பார்த்துன்னு அவ்வளோ வியப்பாக பிரமிப்பாக வந்து இருக்குங்க. ஸோ இந்த நூலகத்தை புகழ்பெற்ற கட்டடக் கலைஞர் சி.என். ராகவேந்திரன் அப்படிங்கிறவர் தான் வந்து வடிவமைச்சிருக்கிறாரு. ஸோ இந்த நூலகத்தை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது இந்த நூலகத்தில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக 100க்கும் மேற்பட்ட ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளாகவும் 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்களை அரசு ஊழியர்களாகவும் உருவாக்கியிருக்குதான் இந்த ஒரு பெருமையான ஒரு நூலகம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலை கேட்டுட்டு இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இமைக்கா நொடிகள் படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது.

மணி திருநாடு கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம நிலை பண்பலை 102.6 இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா நூற்றாண்டு நூலகம் பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த நூலகத்தில் ஆக்ஸ்போர்டு, கேம்பிரிட்ஜ் உள்ளிட்ட உலகளவில் புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களுடைய பதிப்பகங்கள், கல்வி நிறுவனங்களில் பதிப்பிக்கப்படக்கூடிய அந்த புத்தகங்கள், இது எல்லாமே வந்து இந்த நூலகத்தில் வந்து இருக்குதுங்கிறாங்க. இது தவிர இந்த நூலகத்தில் தமிழ் தவிர மலையாளம், இந்தி, கன்னடம், தெலுங்கு, உருது, பிரெஞ்சு இந்த மாதிரியான நூல்களுக்கும் தனித்தனி பகுதிகளாக வந்து இந்த நூலகத்தில் வந்து பிரித்து வச்சுருக்கிறாங்க. ஸோ சுமார் 621,000 மேற்பட்ட நூல்கள் இருக்கக்கூடிய இந்த நூலகத்தில் குழந்தைகள், போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள், பத்திரிகையாளர்கள், எழுத்தாளர்கள், வழக்கறிஞர்கள் இப்படின்னு சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தரப்பு மக்களுக்குமே ஒரு பொக்கிஷமாக இருக்கக்கூடிய ஒரு நூலகம் தான் இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம்.

3:42 ஆயாச்சு. நிலைப்பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க மணி திருநாடு நிகழ்ச்சியில. இன்னைக்கு அண்ணா நூற்றாண்டு நூலகம் பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த நூலகத்தில் நல்ல வெளிச்சமும் காத்தும் எல்லா திசையிலையும் உள்ளே நம்ம போகும்போது எல்லாமே இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு கட்டமைப்போடு உருவாக்கப்பட்டதாங்க இந்த நூலகம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தரைதளத்தோடு சேர்ந்து கிட்டத்தட்ட 9 தளங்கள் இந்த நூலகத்தில் வந்து இயங்குது. அதிகாலை 7 மணிக்கே வந்து நூலகத்தில் வந்து எல்லா மாணவர்களும் அப்படி வந்து நிற்பாங்களாம். அவ்வளவு தூரம் இருப்பாங்க. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் அவங்களுக்கு வந்து அதிகாலையிலேயே டோக்கன்லாம் வழங்குவாங்களாம். டோக்கன் யார் யாருக்கெல்லாம் கிடைச்சதோ அவங்க அந்த மாணவர்கள் தான் இருக்கையில் அமர்ந்து வந்து படிக்க முடியும். இல்லை டோக்கன் தீர்ந்ததுக்கப்புறம் மாணவர்களும் நிறைய பேர் வராங்கன்னா அவங்களையும் வந்து உள்ளே அனுமதிப்பாங்க. ஸோ இது தவிர சீருடை அணிந்த பாதுகாவலர்கள் வந்து அங்கே கண்காணிக்கக்கூடிய அளவில் வந்து முழுமையாக வந்து இருக்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லை, இந்த தரைதளத்தினுடைய முகப்பில் ஒரு தகவல் மையம் இருக்குதுங்க. இதில் வந்து காலை 9 மணிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் இந்த மையம் வந்து இயங்கும். இதில் வந்து நூலகம் குறித்த அந்த நூல்கள் குறித்தும் நூலகம் குறித்தும் எல்லா தகவல்களையும் வந்து நம்ம வந்து கேட்டு பெறலாம். தகவல் மையத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த சிறு பாதையை நம்ம வந்து கடந்து போகணும் அப்படின்னா அங்கே தான் அந்த போட்டி தேர்வு பிரிவு அப்படிங்கிறத வந்து இருக்குதான். அதில் வந்து அந்த அளவுக்கு ஒரு அமைதியான ஒரு நிலையில் அவ்வளோ பேர் உட்கார்ந்து அந்த அறையில் வந்து படிப்பாங்களாம். ஸோ முக்கியமாக நீட் தேர்வு, யூபிஎஸ்சி தேர்வு, டிஎன்பிஎஸ்சி, சட்டம், அறிவியல், மேலாண்மை போன்ற உயர் படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வுகளுக்கான 15,000 மேற்பட்ட நூல்கள் இந்த பிரிவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் இன்னும் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.

இனிமையான பாடல்களோட நிலைப்பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மணி திருநாடு நிகழ்ச்சியில் இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா நூற்றாண்டு நூலகம் பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். சரிங்க, இந்த நூலகத்தில் எக்கச்சக்கமான புத்தகங்கள் இருக்குன்னு பார்த்தோம். நீங்கள் போய் ஒரு புத்தகத்தை தேடுறீங்க, அந்த புத்தகம் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்த சில மணி நேரங்களிலே வரவழைச்சி அந்த புத்தகத்தை வந்து கொண்டு வந்துருவாங்க அங்கே இருக்கக்கூடிய நூலகர்கள். ஸோ அதே மாதிரி இந்த போட்டித் தேர்வு பிரிவு சொன்னோம் இல்லையா, அதுக்கு எதிர்ப்புறம் வித்தியாசமான ஒரு அறிவிப்பு பலகை வந்து எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்துச்சு. அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா மெய்ப்புல அறை கூவலர் பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதில் பார்வை சவால் கொண்டவர்களுக்கான பிரேலி நூலகம் வந்து வச்சுருக்கிறாங்க. இந்த பிரிவில் பிரேலி முறையில் அச்சிடப்பட்ட 1500 நூல்கள், 145 மின்னூல்கள், 1080 ஒழிப்பு புத்தகங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இருக்குது. இது மட்டும் இல்லை, புத்தகங்களை வாசித்து சொல்கிறதுக்கு 200 மேற்பட்ட தன்னார்வலர்கள் பதிவு செஞ்சுருக்காங்களாம். ஸோ பார்வை சவால் கொண்ட 200 மேற்பட்ட மாணவர்கள் இந்த பிரிவை வந்து பயன்படுத்தி நிறைய பேர் வந்து அரசு பணிக்கு போயிருக்கிறாங்க. ஸோ இந்தளவுக்கு புகழ்பெற்ற ஒரு நூலகம் நம்மளுடைய சென்னையில் இருக்குது. முடிஞ்சளவுக்கு எல்லாருமே அதை வந்து பயன்படுத்துறதுக்கு பார்க்கலாம். வெளியூரில் இருக்கிறவங்க நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நூலகத்தையும் முழுமையாக பயன்படுத்தலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் பீமா படத்திலிருந்து.

மணி திருநாடு நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு நாம் வந்துட்டோம். சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா நூற்றாண்டு நூலகம் பற்றி தான் வந்து நிறைய தகவல்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைவான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது அந்த பார்வையற்றோருக்கான நூல் பிரிவு ஒட்டி இருக்கக்கூடிய சொந்த நூல் வாசிப்பு பிரிவு அப்படின்னு ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட வகுப்புறையினுடைய வடிவத்தில் இது வந்து இருக்குமாங்க. இந்த பிரிவில் 100க்கும் மேற்பட்டவர்கள் வந்து தங்களுடைய சொந்த நூல்கள் புத்தகங்களை வந்து எடுத்துகிட்டு வந்து அங்கே உட்காந்து படிக்கலாம். இது தவிர நோட்டு, லேப்டாப் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் உரிய அனுமதியோடு இந்த அறைக்கு கொண்டு வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மிக வசதியாக இருக்கக்கூடிய இந்த இருக்கைகள் கொண்ட இந்த அறையில் நூலகம் மூடும் வரைக்கும் வந்து நம்ம வந்து உட்கார்ந்து நம்மளுடைய புத்தகங்கள் மற்ற லேப்டாப்பில் உள்ள மற்ற வேலைகளை வந்து நீங்கள் வந்து உட்கார்ந்து பார்க்கறதுக்கான ஒரு வசதி இந்த நூலகத்தில் இருக்குது. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த நூலகத்தில் இருக்குது. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய தகவல்கள் தெரியணும்னா கூட நீங்கள் அந்த நூலகத்துக்கு நேரடியாக போய் தெரிஞ்சுக்கிடலாம். ஓகே, நிகழ்ச்சியினுடைய நிறைவான பாடல் வந்துகிட்டே இருக்குது. எனிமி படத்திலிருந்து கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள். நிலைப்பண்பலை 102.6 உடன்.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்திச் சுருக்கம் சென்னையஞ்சல், அதனைத் தொடர்ந்து பொதிகை தும்பி.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுதாகுமரன். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியில் இந்தியா தொடர்ந்து சாதனை படைத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். அரசு பள்ளி மாணவர்களின் சீருடையை மாற்றுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். பழனி கோவிலுக்கு சொந்தமான நில விவகாரம் தொடர்பான பிரச்சினையில் முதலமைச்சர் திரு விஜய் கருத்து தெரிவிக்காதது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. அரசு பள்ளிகளில் தாவைக்காவினரின் அத்துமீறல் தொடர்வதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இங்கிலாந்து சற்று முன்வரை 5.4 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 37 ரன் எடுத்துள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் பட்டம் வென்று வரலாற்று சாதனை படைத்த பி வி சிந்துவுக்கு மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உட்பட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். புடாபெஸ்ட் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கத்தையும் ஆன்டிம் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கென்து லாப் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாய் நச்கேத் பத்ராஜு இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான தொடக்க விழா வீரர்கள் அணிவகுப்பில் இந்தியா சார்பில் மீராபாய் சானு மற்றும் லவ்லினா போர்கோகைன் தேசிய கொடியை ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கிராண்ட்மாஸ்டர் செஸ் போட்டியின் மூன்றாவது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி இரண்டாவது இடத்தில் உள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலி நம்ம நிலை பண்பலை 102.6 அடுத்து விளையாட போறோம். பொதிகை தும்பில தான். சோ பொதிகை தும்பில நீங்களும் கேள்வி கேட்கலாம், நாங்களும் கேள்வி கேட்கலாம், என்ன கேள்வினாலும் கேட்கலாம். ஆனா ரொம்ப ஜாலியாவே கேள்வி கேட்டு நிகழ்ச்சி ரொம்ப ஜாலியா கொண்டு போவோம். சூப்பரான பாடல்களோடையும் நம்ம வந்து நம்ம நிகழ்ச்சியை கேட்கலாம். இன்னைக்கு பொதிகை தும்பி நிகழ்ச்சியில விளையாடுறதுக்கு உங்க கூட இணைந்திருக்கிறோம். நான் உங்கள் பாசமிகு முக்குடல் பூபாலன்,
2: தங்க கல்யாணி.
1: நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ஆர்வம் உள்ளவங்க கால் பண்ணலாம். 0462-256-1133
2: 256-1133

0: ஸோ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து நேர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வந்து எடுத்துடலாமா? முதல்ல யார் விளையாட போறாங்க நம்ம கூட? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கிருக்கரந்தூர் மாணிக்கவாசன் பேசுறேன் சார்.
0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார். ஆசையே அலை போலே
0: நாமெல்லாம் அதன் மேலே. என்ன திடீர்னு பாட்டெல்லாம் பாடுறீங்க?
1: ஆடிடுவோமே வாழ்நாளிலே.
0: சரி, என்ன திடீர்னு பாட்டெல்லாம் பாடுறீங்க? ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
1: ஒரு மகிழ்ச்சியா இருக்கும்ல எல்லாரும். அதுக்குதான்.
0: சரி, கேள்வியை நீங்கள் கேட்கிறீர்களா, நாங்கள் கேட்கட்டுமா? முதலில் அடிக்காமலே என்ன வரணும்? அழுதா என்ன வரும்? கண்ணில இருந்து
1: கண்ணீர் வரும்.
0: ஆமா, பையன் பார்க்க ரொம்ப அமைதியா உட்கார்ந்துருக்கான், பவ்யமா இருக்கான், ஆனா அடிக்கவே இல்ல, அழுதுகிட்டே இருக்கான். ஏன்னு தெரியலையே.
1: என்னன்னு
0: அது யாரு கண்டுபிடிங்க?
1: மலையா?
0: இல்லையே, மழை அமைதியா இருக்காத. சோறு தடப்பட தடப்படா சத்தம் கேட்கும். இது வந்து நம்ம கோடை காலத்துல ரொம்ப இத வந்து தேடி தேடி தேடி போய் சாப்பிடுவோம். அந்த சேர்த்துக்கிடுவோம். அந்த சாப்பாடு கூட அது ரொம்ப விரும்பி சேர்த்து நம்ம வந்து முக்கியமா ஜூஸ் போட்டாலும் நமக்கு அது ரொம்ப தேவையா இருக்கும். இல்லையே, ஜூஸ்ல எல்லா ஜூஸ்லயும் நம்ம வந்து இது அதிகபட்சம் நல்லா போட்டோம்னே அதை குடி அதை போட்டு சேர்த்து குடிச்சதான் அது நல்லா இருக்கும். அந்த கோடை காலத்துக்கு முயற்சி பண்ணீங்க. சரி, நீங்க கேள்வி கேளுங்க. இப்போ
1: நம்ம உடம்புல ஏழு உறுப்பு.
0: ஏழு உறுப்பு,
1: அது ஒவ்வொரு உறுப்புக்கும் ரெண்டு ரெண்டு எழுத்து வரும்.
0: சரி,
1: அது என்ன என்ன உறுப்புலாம்?
0: ஒவ்வொரு உறுப்புக்கும் ரெண்டு ரெண்டு எழுத்தா? சரி,
2: கண், காது,
0: கால்,
2: கால்,
1: காது, மூளை,
2: மூளை,
1: மூளை,
0: தோல்,
1: தோல்,
0: தோல் வரும்ல, தொடை,
1: சரி,
0: அதுக்கப்புறம் வேற என்ன வரும்? கையை தொட்டு பார்க்க,
2: இமை, கண் இமை,
0: இமை,
1: அது
0: பல், பல்,
2: பல்,
0: பல்,
1: பல்,
2: ஏழு மேல தாண்டிருச்சு.
0: நீங்க ஏழு தான் கேட்டிங்களா?
1: ஆமா, பல், வாய், முடி,
2: முடி, ஏழு கேட்டிங்க. நிறைய நிறைய சொல்லியாச்சு.
0: இப்ப யாரு வச்சு பச்சா?
1: யாரு வச்சு பச்சானு எனக்கே தெரியல. ஒரு இப்பவுமே கண்ண கட்டுது.
2: ஐயா, மார்க்க குடுத்துருவோமா? பாலன் சாருக்கு
0: வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க?
2: கேக்குதா?
0: இணைப்பில் இருக்கீங்க ஆனால் பேச மாட்டேங்கீங்களே, என்னன்னு தெரியல. பரவாயில்ல, நேரிலே நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கூடிய நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கால் பண்ணி பேசணும், விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்க. 0462 256 1133 2 256 1133. வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
3: நான் தூத்துக்குடி மாவட்டம் இளந்தப்பட்டியிலேருந்து பேசுகிறோங்கோ.
0: இளந்தப்பட்டியிலேருந்து பேர் சொல்லுங்கோ.
2: பொதுவா வந்து ஆக்டர்ஸ் சூஸ் பண்ணும்போது ஈஸியா சூஸ் பண்ணிருவாங்க, ஏன்னா அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் நடிப்பாங்க. ஆனா ஆக்ட்ரஸ் சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா எப்படிப்பட்ட கேரக்டர் கொடுத்தாலும் சரி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சொல்லுங்க பாப்போம்.
3: புரியல மேடம்,
0: கேள்வி புரியவில்லை என்று.

0: நான் இன்னொருக்கு சொல்றேன், டைரக்டர்ஸ்லாம் நடிகர்களை சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக சூஸ் பண்ண முடியும், ஏன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படிதானே. நடிகைகளை சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா அவங்க எல்லா விதத்துலேயும் வந்து நடிக்கிறதுக்கு அந்த இந்த கேரக்டர் ஓகே தான், அந்த கேரக்டர் ஓகே தான் அப்படின்னு அவங்க சொல்லணும். அப்படி சரி அப்படின்னு ஈஸியாக சொல்லக்கூடிய ஒரு நடிகை
1: சின்ன விஷயத்த ரொம்ப பெருசா கொண்டு போறோம் கடைசில பார்த்தா இவ்வளவுதானா?
0: சொல்லுங்க,
1: கேள்வி புரிஞ்சுதா உங்களுக்கு?
0: ஒரு எழுத்து சேர்த்தா போதும் அவங்க ஆன்சரே சொல்லுங்க. சரிதா
1: பாட்டு படிக்கணுமா? பாடுங்க. பாட்டு ஒண்ணு நாம் பாடட்டுமா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு கூட பாடலாமே.
0: அப்படி வேறையா? மூக்குத்தி பூ மேலே காத்து உக்காந்து வீசுதையா. போதுமா? சவுண்ட் கொடுக்க.
2: தேங்க்யூ. பாத்தீங்களா?
1: சூப்பர், ரொம்ப ரெண்டு பேருமே செம்மையா பாடுனீங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நானும் மியூசிக் போட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்கேன். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றிமா.
2: தேங்க்யூ.
1: ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இதே அட்டகாசமான நிகழ்ச்சியோட ஒரு பாடல் வந்து கேட்டுட்டு வந்துடலாம். மாரி 2 படத்துல இருந்து வந்துட்டே இருக்குது. கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

0: அட்டகாசமான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலைப்பண்பலை 102.6 இது பொதிகை தும்பி. அடுத்து யார் விளையாட போறான்னு பாத்துடலாமா?
1: பாத்துடலாமே.
0: வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம்.
0: இப்போ உங்ககிட்ட அவங்க கேள்வி கேட்பாங்க, நீங்க கேள்வி கேக்கீங்களா முதல்ல நாங்க கேக்கட்டுமா?
2: நீங்க கேளுங்களேன்.
1: ஓ, உங்களுக்கு ஒரு பாட்டு தான் கேள்வி. நான் ஒரு ஸ்டார்டிங் சொல்லுதேன், அது என்ன படம்னு தெரிஞ்சாலோ இல்லைனா யார் ஆக்டர்ஸ் தெரிஞ்சாலோ தெரிஞ்சா சொல்லுங்க, சரியா?
2: ஊடே படிக்கீங்களா?
1: ஊடே இல்ல, ஸ்டார்டிங் தான் படிப்பேன்.
0: ஸ்டார்டிங்கே படிக்கிறாங்க, அப்புறம் என்ன? நீங்க டக்கு நடிச்சிரலாமே.
2: என்ன படம்னு கண்டுபிடிக்கணுமா?
1: ஆ, படம் சொல்லுங்க இல்லனா ஆக்டர் சொல்லுங்க, எதுக்கு தெரியதோ டக்குன்னு சொல்லிருங்க.
0: ச்சே, நல்ல ஆப்ஷனா இருக்கே.
2: எடிட் பண்ணி பாத்தேன்.
1: ஆ, சரி. மீ

0: நடிச்சவங்க யாராவது
1: இந்த படத்துல நடிச்சவங்க
0: எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கு
1: பாருங்களேன்.
2: குண்டு பயல் குழியில் விடுவான் குச்சி பயல் தூக்கி விடுவான்.
1: குண்டு பயல்
0: இது இந்த இது

0: குச்சி பையன் தூக்கி
1: சில்லாங்குச்சியா?
2: இல்ல இல்ல இல்ல,
0: சில்லாங்குச்சி இல்லையே,
2: சில்லாங்குச்சி கிடையாது.
0: குண்டு பையன் குளியில் விழுவான்.
1: குண்டு பையன் குளியில் விழுவான். இன்னொன்னு குட்டி பையனா? என்னது என்ன
2: சொன்னீங்க? தூக்கி விடுவான்.
1: குட்டி பையன் தூக்கி விடுவான், தெரியலையே.
0: அது யாரு குண்டு பையன், அது யாரு குச்சி பையன்?
2: எல்லா வீட்லயும் பண்டம் செய்வாங்கல்ல,
1: போண்டாவா? சாயங்கால நேரத்துல அதுவும் ஒரு டீயும் தந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா
2: சாப்பிடலாம்.
1: சரி, தேங்க்யூ. கட்டாயம் வந்துருவோம், ப்ரோக்ராம் முடியட்டும், நேரம் உங்க வீட்டுக்கு தான்.
3: ரெட்டியார்பட்டி
0: செல்வம் சார், சொல்லுங்க கேள்வியை. நீங்க கேக்குறீங்களா அல்லது நான் கேக்கட்டுமா?
3: நீங்க லைட்டா முதல்ல கேளுங்க.
0: நான் முதல்ல லைட்டா கேக்கணுமா?
1: லைட்டா
3: கேக்கணுமா?
0: சரி, அதாவது சாப்பிட முடியாத பண்ணு எது?
3: சின்ன
0: குழந்தைங்க, பெண் குழந்தைங்க ஸ்கூல் போகும்போது, வீட்டு கிளம்பும் போது அப்படியே நல்ல முடியெல்லாம் பின்னி கிளம்புவாங்கல்ல,
3: ஹேர் பின், ஹேர் பின்னா சார்?
0: இல்ல, இன்னொன்னு.
3: இன்னொன்னு இது,
0: ரெட்டை ஜடை போட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு போட்டு அதுல வந்து ஒன்னு இது கட்டி விடுவாங்கல்ல,
3: ரிப்பன்.
0: சிங்கத்துக்கு
3: மனவடையில நின்னுக்கிட்டு சிங்கத்துக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு. கீழ என்ன சிங்கத்துக்கு கொஞ்சம் பயப்படும் எல்லா மிருகங்களும்.
0: சரி,
3: அது கீழ என்ன பயந்து போய் கீழே எட்டி எட்டி கொடுத்துருக்கு. சிங்கம் வந்து வாங்கிருக்கு, அதை வச்சு வாங்கிக்கிட்டு இருக்கீங்களா?
0: சரி,
3: அப்போ பூனை மட்டும் போய் பக்கத்துல போய் நின்று கிப்ட் கொடுத்துருக்கு. இப்போ பூனை பொண்ணு கிட்ட உடனே பக்கத்துல பட்டு இல்ல, அது சிங்கத்து மேல கை போட்டு, தோல்ல கை போட்டு, போட்டாலும் எடுங்க அப்படின்னு ஜாலியா நின்று இப்ப சோசியலிமன்னு கிப்ட் கொடுத்துருக்கு.
0: சரி,
3: அப்போ சிங்கம் சொல்லிருக்கே,
1: உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா
3: உனக்கு மட்டும் பயம் இல்லனா எல்லா மிருகங்களும் அப்படி குடுத்துட்டு இருக்கு, நீ மட்டும் நின்னு அது என் தோல்ல கை போட்டு பயம் இல்லாம குடுத்துட்டு இருக்கியோ
1: அப்படின்னு கேட்டுச்சு. நான் ஆன்சர் சொல்லிருவா?
3: நீங்க சொல்லாதீங்க,
1: நான் கண்டுபிடிச்சிருவேன். உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா?
0: ஐயோ,
3: உங்களுக்கு தான் தெரியுமே.
1: எனக்கு தான் தெரியுமா?
0: பாத்தீங்களா, அதனாலதான் என்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க.
1: சரியா உங்களுக்கு நான் சொல்லிருக்கேன்.
3: அன்னைக்கு பயந்து போய் அதோட கோவத்துல கேட்டிருக்கு, உனக்கு பயம் இல்லையன்னா என்ன நடந்துட்டு இருக்கு பார்த்தல, என்ன கிப்ட் விடுக்காங்கன்னு. நீ மட்டும் தைரியமா அது தோல்ல கை போட்டு குடுத்துட்டு இருக்கியோ, என் மேல பயம் இல்லன்னு போச்சுன்னா
0: கேள்விப்பட்ட ஒரு ஜோக்கா
1: இருக்குது.
0: ஓஹோ, கரெக்டா பிளான் பண்ணி தான் அடிச்சிருக்கீங்க நம்மள. பூனை என்ன சொல்லிருக்கோம்?
3: பூனை சொல்லல சார், சிங்கம் சொல்லிருக்கு. சிங்கம் சத்தம் போட்டவனே பூனை ஒன்னே ஒன்னு சொன்னிச்சான். சொன்ன உடனே பூ சிங்கம் நினைச்சான், ஐயோ அப்படி தலையை கவனிச்சு, சரி ரைட்டு ஓகே நீ சொன்னது சரிதான் அப்படின்னு அமைதி நினைச்சான்.
0: என்ன சொல்லிச்சு? நான் தான் குட்டி சிங்கம் சொன்னிச்சா?
3: எனக்கு
0: தெரியல, நீங்களே சொல்லிருங்க.
3: அவங்க சொல்லுவாங்க, சொல்லுங்க மேடம். நீங்க
1: நானும் கல்யாணத்துக்கு முன்னாடி

0: தான் இருந்தேன்.
1: இல்ல நான் முடிவு மட்டும் சிங்கமா தான் இருந்தேன். இன்னைக்கு கல்யாணத்த தாலின்னு ஒண்ணு கட்டினோ
0: அன்னைக்கு
1: அன்னையில இருந்து போனியா மாறிட்டேன், அதனால உனக்கு என்ன பயம் அப்படின்னு.
2: எங்கப்பா சூப்பர் சூப்பர் அருமை, நன்றி சார்.
0: நிகழ்ச்சியில பொறுப்பு இருக்குல்ல, ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணாலும்
2: கண்டிப்பா
0: அந்த பொறுப்புல வந்து நம்ம எவ்வளவு பெரிய சிங்கமா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போன மாதிரி ஆயிர வேண்டியதுதான். ஏன்னா பொறுப்புகள் அவ்வளவு இருக்கு இப்ப காலகட்டத்துல கடந்து
2: வர்றதுக்கு. வைக்கக்கூடிய ஒரு காமெடியை சொல்லி இருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். கோவில் படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்குது.

0: 4:30 ஆயாச்சு. ஆகாஷ்வாணி தினல் வெளிவானொலி நலைப்பண்பலை 102.6 அட்டகாசமான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க. பொதிகை தும்பில இன்னைக்கு சூப்பரா விளையாடிட்டு இருக்கிறாங்க நேர்கள், அப்படிதானே?
1: ஆமா.
0: அடுத்து யார் விளையாட போறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க சார்?
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: முள்ளக்காடு பாபு சார்,
2: சொல்லுங்க சார்.
0: ரெடியா இருக்கீங்களா?
2: முயற்சி பண்றேன் சார்.
0: கேள்வி நீங்க கேக்கீங்களா? முதல்ல
2: நீங்க கேளுங்க சார்.
0: நாங்க தான் கேட்கணுமா?
2: ஆமா சார்.
0: என்ன இப்படி சொல்லிட்டீங்க? முதல்ல உங்களுக்கு ஒரு பாடலோட இடப்பட்ட வரி ஒன்று சொல்கிறேன், சரியா?
2: ஓகே.
0: அதை வந்து நீங்கள் வந்து சொல்லணும், ஓகேவா?
2: ஓகே சார்.
0: அடக்கி ஆளுது முரட்டுக்கால, முரட்டுக்கால.
2: ஓகே.
0: நெஞ்சிக்குள் பயமும் இல்லை, யாருக்கும் அச்சம் இல்லை, வாராத வெற்றி, என்னிடம் விளையாடுங்க உடல் பலமாகும்.
2: அடக்கியாளுது முரட்டுக்கால, நெஞ்சுக்குள் அச்சம் இல்ல, யாருக்கும் பயம் இல்ல, வாராத அச்சம்,
0: வாராதோ வெற்றி என்னிடம்,
2: வெற்றி என்னிடம். முரட்டுக்காலில்
1: உள்ளதான் முதல் வரி வரலையே.
2: அடக்கியாளுது, அது நல்ல பாட்டு, சட்டம் வரணும்.
0: இந்த பாட்டை போட்டாலே எந்திரிச்சு எல்லாரும் ஆடணும் போல தோடுமே.
2: ஆமா சார், ஆமா சார்.
1: ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் சொல்லிருங்க. ஐயோ, எல்லா பாட்டெல்லாம் படிக்கீங்களே.
2: இதுக்குள்ள அச்சம் இல்ல, யாருக்கும் பயம் இல்ல.
0: வந்துட்டீங்க, ராகம் எல்லாம் கரெக்டா வந்துருச்சு இல்லையா? அது படம் சரி. பாடலினுடைய முதல் வரி என்ன?
2: பாடலோட முதல் வரி தான் அந்த டக்கு அந்த நேரத்துல வர மாட்டேங்குது, அதான் பிரச்சனை.
0: எப்படியே எல்லாத்துக்கும் ஒரு ஒரு எல்லாத்துக்கும் ஒரு ஆசீர்வாதம் பண்ற மாதிரி சொல்லி ஆரம்பிப்பா நினைக்கிற அந்த பாட்டு, அப்படிதானே இல்லையா? எல்லாத்தையும் இப்படி ஆசீர்வதிக்கிற மாதிரி அந்த பாடல்ல ரஜினிகாந்த் இப்படி பண்ணிட்டு செய்யோப்ல. பொதுவாக என் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். பாடுங்க.
2: பொதுவாக என் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம்.
0: உண்மைய சொல்வேன், நல்லத செய்வேன், தன்னா நானா தன தன்னா நானா, வெற்றி மேல் வெற்றி வரும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம்.
1: ஏதோ நம்ம நிகழ்ச்சிக்கு டைக்கிங் மாதிரி இருக்க. சாம சூப்பரா சொல்லிட்டீங்க. சரி, இப்ப நீங்க கேள்வி கேளுங்க.
0: ஆமா,
1: அவரை மாட்டி விட வேண்டாமா?
2: சரி சார், ஒரு கடி ஜோக் தானே?
0: கடி ஜோக் சொல்லுங்க. வரவங்க எல்லாம் என்ன கடிச்சிட்டே இருக்கீங்க?
2: ஆமா, இது கடி ஜோக் தான், பட் அது தமிழ்ல நகராது சார்.
0: அதிர்ஷ்டம் இல்லாத நகரம், இது அடிக்கடி கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குது. கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு முன்னாடி கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குது. அதிர்ஷ்டம் இல்லாத நகரம்,
2: அதிர்ஷ்டம் இல்லாத நகரம்,
0: அதிர்ஷ்டம் இல்லாத நகரம். அது எங்க இருக்குது? நம்ம இந்தியாக்குள்ள இருக்குதா?
2: இந்தியாக்குள்ளதான்.
0: இந்தியாக்குள்ள இருக்கக்கூடிய அதிர்ஷ்டம் இல்லாத நகரம். என்ன மாநிலம் என்று எனக்கு தெரியவில்லையே. சட்டீஸ்கரா சொல்றீங்க?
2: இல்ல.
0: அந்த சட்டீஸ்கர்ல சண்டிகர்
2: இல்ல
0: இல்லையா?
2: இல்ல.
0: ஐயோ, சரி, அப்ப நீங்க தான் சொல்லணும். முடிஞ்சு போச்சு டைம்.
2: லக்னோ சார். லக் இல்லல சார்,
1: லக்னோ.
0: லக்னோ
1: இங்க பாருங்க, அது லக்னோ தான் இருக்கு, அதுல லக்னோ இல்ல.
2: ப்ரொனன்சியேஷன் அப்படி தான் வரும்,
1: அதனால.
0: ஆ, நம்ம வந்து அடிக்கடி சொல்றது லக்னோ, லக்னோ,
1: அதனால
0: லக்னோ,
1: லக்னோ.
0: நீங்க கடி ஜோக்கா மட்டும் பாருங்க, நீங்க சீரியஸா பார்க்காதீங்க.
1: சூப்பர்.
2: அதே ஒரு சின்ன கடி ஜோக்கி. உட்கார முடியாத கடை.
0: உட்கார முடியாத
2: கடை. கடை
1: கடை
2: கடை.
0: ஐயோ, கரெக்ட் தானே? அதுல எப்படி உட்கார முடியும்?

0: சூப்பர் சார், சூப்பர், நல்லா கேட்டீங்க, நன்றி. வணக்கம்
1: சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்,
1: வானரமட்டிலிருந்து நம்பிராஜ் பேசுறேன்.
0: நம்பிராஜ் சார் வாங்க, உங்களுக்கான கேள்வியை நீங்க முதல்ல கேக்குறீங்களா?
1: நானே கேட்கட்டுமா?
2: கேளுங்க
0: கேளுங்க, பதில் சொல்ல ரெடியா இருக்கிறாங்க.
1: உங்க கணவர் எத்தனை கிலோ அப்படின்னு உடனே அவங்க சொல்றாங்க 65 கிலோ. உடனே அந்த அன்னைக்கு கணவன்ட்ட கேக்குறாங்க உங்க மனைவி எத்தனை கிலோ அப்படின்னு. உடனே அவரு 50,000 கிலோகிராம் 50,000 கிராம்
2: அப்படின்ற.
1: உடனே அவங்க வீட்டம்மா இருந்துட்டு ஒழுங்கா சொல்ல வேண்டியதானே அப்படிங்காங்க. உடனே அவரு ஒரு வார்த்தை சொல்லவும் அவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம்
2: கூடி
1: அப்படி என்ன அதுல சொல்லிருப்பாரு?
2: அது 50 கிலோன்னு சொன்னா அது மதிப்பு குறையா இருக்குல்ல, அதனால 50,000 கிராமும் தங்கம்னு
1: சொன்னாரு.
2: கரெக்டா?
1: முடியுமா?
2: நடக்குமா?
1: மார்க்க வச்சுக்கோங்க, அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் ஈஸியா கேளுங்க.
2: கேளுங்க கேளுங்க, ஐயோ ஈஸியா கேளுங்க, நீங்களே கேளுங்க. ஐயோப்பா இந்த ஒரு தடவை நீங்க கேளுங்க.
0: உங்களுக்கான கேள்வி என்ன தெரியுமா? ஒரு சின்ன விடுகதை, சரிங்களா? பூ வாடினா என்ன ஆகும்?
1: பூ வாடினா,
0: ஆமா, இது விடுகதைன்னு கூட சொல்ல முடியாது, இது ஒரு ஜோக் மாதிரி தான்
1: இருக்கும். வாடாமல்லி ஆயிருமோ?
2: வாடாமல்லி ஆயிருமா?
0: இல்லையே, ரொம்ப திங்க் பண்ணாதீங்க. பூ வாடினா என்ன ஆகும்? நேரம் நெருங்கி கொண்டே இருக்கிறது, பூ வாடிக்கொண்டே இருக்கிறது.
1: மார்க் உங்களுக்கு வருமோ?
0: இல்ல இல்ல இல்ல, அப்படிலாம் நினைக்காதீங்க. ரொம்ப ரொம்ப எல்லாம் பூ வாடினுச்சுன்னா என்ன உதிரும் அப்பெல்லாம் நீங்க திங்க் பண்ணாதீங்க. நான் சொல்றது இல்லையா ஆன்சர் இருக்கு. பூ வாடினா என்ன ஆகும்? பூ வாடினா எப்படி வரும்? பூவை போய் பூ வாடினா எப்படி வரும்?
2: பூ வராது.
0: புரிஞ்சுதா?
2: பூவை போய் வாங்கணும்.
1: பாவாயிருமோ?
2: இல்ல, பூவை வாடினா அது எப்படி வரும்?
0: பூ வாடி அப்படின்னு சொன்னோம்னா எப்படி வரும்?
1: நிகழ்ச்சியினுடைய
0: அடுத்த ஒரு பாடல் வம்பட்டியான் படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

0: 4:42 ஆயாச்சு. பொதிகை தும்பி கேட்டுட்டு இருக்கீங்க. அட்டகாசமான பாடல்களோட நம்ம நிலை பண்பலை 102.6 ரொம்ப சூப்பரா விளையாடிட்டு இருக்காங்க நேர்கள் எல்லாம். நாமளும் கொஞ்சம் நல்லா தான் விளையாடிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன்.
1: அப்படிதான் அவங்க நல்லா இருந்தா நம்மளும் நல்லா இருக்கும்.
0: வணக்கம் வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க? லலிதாமா, எங்க இருந்து பேசுறீங்க? தாளையத்து. லலிதாமா இன்னைக்கு பேசுனீங்களா காலையில?
2: இல்லையே.
0: பேசலையா?
1: பேசுங்க. கேள்வி கேட்கவா நீங்க கேக்குறீங்களா?
2: ஆமா, உங்க இதுக்கு போட்டா எப்ப பார்த்தாலும் பசி பசின்னு வருது. சாப்பாடு போட்டானே
0: பசி
1: பிசி பிசின்னு வருது. சாப்பாடு போட்டானேன்னு கேக்காங்க.
0: பிசி பிசின்னு வருதா?
1: ஆமா, சாப்பாடு நாங்க கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம், ஆனா யாருக்கு போய் சேருதுன்னு தான் தெரிய மாட்டுக்கு.
0: பிசி பிசின்னு இருந்தாலே அது வந்து நிறைய சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம்.
2: சொல்லுங்க.
0: சரி, நீங்க கேளுங்க.
1: நான் கேக்கட்டா? சரி, பாட்டோட நடுவுல உள்ளது சொல்றேன், நீங்க ஸ்டார்டிங் கண்டுபிடிங்க இல்ல படம் கண்டுபிடிங்க.
2: ஒரு 80ல உள்ளதா?
1: அது 80ல உள்ளதுதான். உங்களுக்கு அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன்.
2: நான் சரிமா.
1: எந்திரம் வச்சு வேலை செய்யலாம், நாம் என்ன செய்ய பூமியில, மண்ணோட மனுஷன் மனசு இணையும் மகத்துவம் வருமா சொல்லு புள்ள, மண்ணு விளைஞ்சாலே அது வேணாங்குதா மாமா, கையில் பொண்ணு நிறைஞ்சாலே அது பொல்லாததா மாமா, விஞ்ஞான காலத்துல எல்லாமே மிஷினு, மனுஷன் மனசு கூட மிஷினாகி போச்சு போப்புள்ள. கொஞ்சம் கூட புரியலையா? எந்திரம் வச்சு வேலை செய்யலாம், நாம என்ன செய்ய பூமியில, மண்ணோட மனுஷன் மனசு இணையும் மகத்துவம் வருமா சொல்லு புள்ள, மண்ணு விளைஞ்சாலே அது வேணாங்குதா மாமா, கையில் பொண்ணு நிறைஞ்சாலே அது பொல்லாததா மாமா, விஞ்ஞான காலத்துல எல்லாமே மிஷினு, மனுஷன் மனசு கூட மிஷின் ஆகி போச்சு. ஆமா,
2: அதுல
1: ஐயோ பாவம், யோசிக்கிறவங்களை கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க.
2: வேண்டாம், நீங்க சொல்லுங்க.
1: ஏத்தம் ஐயா ஏத்தம். பாட்டு படிங்க அப்போ. நீங்க
2: மலசி வாசியவனும்
1: சித்ராமாவும் பாடுங்க.
0: இப்போ அந்த பாடல பாடுங்க பாப்போம்.
1: பாடுங்க.
2: அது வர மாட்டேங்க வாயில எனக்கு டக்குனு.
1: ஏத்தம் ஐயா ஏத்தம், ஏலோலங்கடி ஏத்தம் ஐயா ஏத்தம், எங்கப்பா வம்பா.

0: ஏத்தம் ஏ லோலங்கடி ஏத்தம் ஐயா
1: அந்த
0: ஏத்தம்.
1: மாற்று உங்களுக்கு தான்.
0: ஆ நானே வச்சுக்கிறேன்,
2: இப்போ நீங்க ஒரு
0: நீங்க
2: கேள்வி
0: கேளுங்க,
2: கேளுங்க.
0: என்னை மாட்டி விடுங்க.
2: என்ன
0: கேக்குறது? என்ன இருக்கு?
1: அப்போ இந்த சில பிள்ளைகள் பனிஷ்மெண்ட்டுக்கு இப்ப பெஞ்சு வேலை யார சொல்லுவாங்கல்ல?
0: ஆமா,
1: நம்ம இப்ப பெஞ்சு வேலை யாருலங்காரு.
0: சரி,
1: அப்ப இந்த பையன் அதுக்கு இருப்பா
0: தெரியலையே.
1: நன்றிமா.
2: ஓகே, நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர். ஆமா, சூப்பர். ரொம்ப யோசிக்க வச்சு கடைசியில ஒரு கடி கடிச்சு விட்டுட்டாங்க. வணக்கம்.
3: வணக்கம்,
2: யார் இங்கிருந்து பேசுறீங்க சார்?
3: ஆவடையானூர்ல இருந்து ராமர் பேசுறேன்.
2: ஆவடையானூர் ராமர் சார், கேள்வி கேக்கீங்களா நீங்க முதல்ல? கேளுங்க.
3: ஒரு மனைவி சொல்றாங்க, கொத்தனார கல்யாணம் கட்டினது தப்பாயி போச்சுன்னு சொல்றாங்க.
2: கொத்தனார கல்யாணம் கட்டினது தப்பாயி போச்சு,
3: என்ன காரணம்?
2: என்ன காரணம்? எப்போ பார்த்தாலும் சாந்த குழச்சி குழச்சி கட்டிக்கிட்டே இருக்காரா?
0: லேட்டாக வர்றாரா? யோசிக்க முடியலையே.
2: கொத்தனாரை கல்யாணம் பண்ணுவது தப்பாய் போச்சு,
0: நீங்களே சொல்லிடுங்க.
2: ஆமாம், வாய்ப்பு இல்லை, ஏதாவது குழு கொடுக்க முடிஞ்சா
3: கொடுங்க. அதான் நீங்கள் சொன்ன மாதிரி தான் வரோம்.
2: அப்படியா? நான் என்ன சொன்னேன்?
0: சாந்த குழச்சி குழச்சி பூசி.
2: எப்போ பார்த்தாலும் என்ன சொல்றது, சாந்த குழச்சி குழச்சி பூசிக்கிட்டே இருக்காரா? நான் சொன்ன மாதிரி தான் வரும், ஆனால் பக்கத்தில் வந்துட்டேன். சரி, நீங்களே சொல்லிடுங்க.
3: அவர் தப்புன்னாக்கி பூசி முழுகிறாராம்.
2: பூசி, அதான் கேட்டேன். கரெக்ட், நான் தான் நினைச்சேன், ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆகுதே நினைச்சிட்டு இருந்தேன்.
3: வீடு கட்டி அடிக்கிறாரு, வீடு கட்டி
0: அடிக்கிறாரு.
2: ஐயோ, சரி, இப்ப நான் ஒண்ணு கேக்கட்டுமா உங்களுக்கு? நான் ஒரு விஷயத்த சொல்றேன், அதை நீங்க தொடர்ந்து ஒரு அஞ்சு திருப்பாது திக்காம திணறாம சொல்லணும். விடுகதை கேட்கவா? வர்றவங்க எல்லாம் விடுகதையை கேட்டா ரொம்ப நல்லா இருக்கு, அதுல கொஞ்சம் மாத்தி மாத்தி கேட்டா நல்லா இருக்கும், சுவாரஸ்யமா இருக்கும் நினைச்சேன். சொல்லலாம், என்ன நீங்க எல்லாமே நம்மளால முடியும். கடிஜோக்கு, கடிஜோக்கு இப்ப கேப்பாங்க தங்க கல்யாணி, அவங்க அழகா கேப்பாங்க. ஒரு கடிஜோ
3: பாருங்க,
2: அவங்க ரெடியா வச்சிருக்காங்க. 1 2 3 4.
0: ஒரு மனுஷன் பறந்து பறந்து பறந்து பறந்து வீடு ஃபுல்லா சுத்திக்கிட்டே இருக்கானோ?
2: ஆமா.
0: அவன் யாரு?
2: வீடு ஃபுல்லா சுத்திட்டு இருக்கான். பறந்து பறந்தா?
0: பறந்து பறந்து
2: வீடு ஃபுல்லா சுத்திட்டு இருக்கானா? எங்க ஒருத்தரையும் காணல.
0: நல்லா பாருங்க,
2: சுத்தி சுத்தி பார்த்து.
0: ஃபேன் இல்ல.
2: நானும் இங்க ஃபேனும் இல்லையே, நான் இருக்க இடத்துல. என்னடா இது? இதுக்குதான் நான் சொன்னேன், ஒழுங்கா நான்
0: சொன்னதை அஞ்சு தூரம் சொல்லிட்டு போயிருக்கலாம். பறந்து பறந்து யாரு சுத்தி சுத்தி இருப்பான்ட்டு?
2: பறந்து பறந்து கொசு?
0: கொசு இல்ல.
2: அது நைட்டு மட்டும்தான் நம்மள போட்டு பாடா படுத்து தூங்கிடாம.
0: என்ன பூச்சி?
2: மூட்டை பூச்சி.
3: மூட்டை பூச்சி
0: இல்ல இல்ல, கிட்ட வந்துட்டீங்க இன்னும் கொஞ்சம். கரெக்ட்
2: வந்துட்டீங்க. சூப்பர் சூப்பர்,
0: ஒரு வழியா சொல்லிட்டீங்க போல.
2: நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் காக்க படத்துல இருக்குது. கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

0: இப்போதைக்கு தும்பி கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம நிலைப்பண்பலை 102.6 நிகழ்ச்சியில். அடுத்ததாக விளையாட போகக்கூடிய நேர் யாருன்னு கேட்டலாமா? வணக்கம் வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்.
0: உங்க ரேடியோ பக்கத்துல இருந்து நீங்க பேசுறீங்க நினைக்கிறேன், கொஞ்சம் தள்ளி வந்துடுறீங்களா?
1: சரி சார்,
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க சார்?
1: நாங்கநீர் வட்டம் காரியாவளத்துல இருந்து மனோகரன்.
0: மனோகரன் சார், ரெடியா இருக்கீங்களா? நீங்க கேள்வி கேக்கீங்களா? முதல்ல நாங்க கேட்கட்டுமா?
1: நான் கேக்குறேன் சார்.
0: கேளுங்க. வெரி குட். இதைத்தான் நாங்க எதிர்பார்க்கறோம்.
2: அந்த ஸ்பிரிட் தான் எங்களுக்கு வேணும்
1: சார். இது கிராமத்துல ஒரு சின்ன விடுகிறதுதான்.
0: கேளுங்க கேளுங்க, எது கேட்டாலும் எங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு, கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கும் ரொம்ப ஆர்வமா இருக்கும்.
1: தாய் தாய் சப்பாணி மசா இழுப்பாண்டி.
0: மறுபடி சொல்லுங்க.
1: தாய் சப்பாணி மசா இழுப்பாண்டி.
0: சரி,
2: அவ்வளவுதான்
0: மறுபடியும் பக்கத்துல போவாதீங்க. நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஏதாவது க்ளூ கொடுக்கலாமா? ஐயா, சமையல்கட்டுல இருக்குமா?
2: அம்மி உரல். அம்மி இது குழவி,
0: ஆட்டு உரலா?
1: அம்மி குழவி.

0: மேடம்.
1: நான் சொல்லிட்டேன் அம்மி
2: வெரி
1: கொலவி,
2: குட் வெரி
1: ஏ சொல்லிட்டேன்.
0: நீங்க சொல்லி கரெக்ட், அம்மி கொலவி தான்.
1: தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ.
2: சூப்பர் சூப்பர்
1: சூப்பர்.
0: சரிமா,
2: இப்போ உங்களுக்கு
1: நான்
2: அவன் கேட்டு
1: சொல்லட்டா?
2: நீங்க கேளுங்க.
1: சரி, நான் வந்து பாட்டோட நடுவுல உள்ளது சொல்றேன், ஃபர்ஸ்ட் தெரிஞ்சா சொல்லுங்க.
0: பாட்டு வேண்டாம் மேடம், பாட்டை தாண்டி வேற எதுக்கு வாங்க?
1: ஓ சரி, அப்ப நீங்க கேளுங்க.
2: சரி, நான் ஒன்னு சொல்றேன், சரிங்களா? அதை தொடர்ந்து ஒரு அஞ்சு முறை சொல்லுங்க.
0: சரி சார்.
2: ஆடுற கிளையில ஒரு கிளை தனி கிளை.
0: ஒரு கிளை தனி கிளை.
2: தனி கிளை தனில் வந்த கனிகளும் இனிக்கல. இப்ப சொல்லுங்க பாப்போம். அவ்வளவுதான், இதுக்கு மேல இதே சொல்றது கஷ்டமா இருக்கும். இதுக்கு மேலயுமா? ஆடுற கிளையில ஒரு கிளை தனி கிளை, தனி கிளை தனில் வந்த கனிகளும் இனிக்கல.
0: ஆடுற கிளையில ஒரு கிளை தனி கிளை, தனி கிளையில வந்த கனிகளும் இனிக்கல. ஆடுற கிளையில ஒரு கிளை தனி கிளை, தனி கிளையில வந்த கனிகளும் இனிக்கல. ஆடுற கிளையில ஒரு கிளை தனி கிளை, தனி கிளையில வந்த கனிகளும் இனிக்கல. ஓகேவா?
2: சூப்பர், நல்லா சொல்லிட்டீங்க, நல்லா சொல்லிட்டீங்க. நன்றி, நன்றி சார் நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: சுகன்யா.
2: சுகன்யா அம்மாவுக்கு ஒரு சின்ன கேள்வி கேளுங்களேன், நீங்களே கேளுங்க. அந்த வரிய
1: பாட்டு கேக்கலாமா?
2: கேளுங்க.
3: பாட்டா?
1: பாட்டா நடுவுல இருந்து சொல்றேன், நீங்க வந்து தெரிஞ்சா சொல்லுங்க.
2: வரவங்க எல்லாரும் பாட்டா
3: உலகிலேயே
2: மிக வேகமாக செல்லும் உயிரினம்?
1: புலி?
3: இல்லை
2: இல்லை.
1: சீட்டா? சீட்டா?
3: சீட்டாவா?
1: சீட்டா.
2: அவங்களுக்கு அப்படின்னா என்னன்னு தெரியல, நீங்க ஒன்னு சொல்றீங்க. அப்படி இல்ல, சொல்லுங்க.
3: சிறுத்தை.
1: அதான் நான் சொன்னேன், அதை தான் நான் இங்கிலீஷ்ல சொன்னேன்.
3: அப்படியா?
2: நன்றிமா, பரவாயில்ல நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட அனைத்து நேர்களுக்கும் பண்பலை 102.6 சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கலாம். அதிக மதிப்பெண்கள் யார்?
1: அவங்க தான் இன்னைக்கு வந்து 8 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க.
2: சூப்பர், அதிகமான மதிப்பெண்கள். நம்ம எதுவும் கிடைக்கலையா?
1: நமக்கு எடுத்திருக்கோம் 6.
2: நமக்கு ஒரு 6, பரவாயில்ல, கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம்.
1: ஆனால்
2: அதிகபட்ச மதிப்பெண்கள் நேர்கள் தான் வச்சு வச்சிருக்கிறாங்க. ஸோ மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் வந்து நம்ம சந்திக்கலாம். நிகழ்ச்சியினுடைய நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது. யான் படத்திலிருந்து கேட்டுடே தொடர்ந்து இணைந்திருங்க நிலைப்பண்பலை 102.6 உடன்.
4: நக்கு தங்கு தங்கு தங்கு தான் தங்கு வந்து நக்கு.

0: தொடர்ந்து உங்க வீட்டு செல்ல குழந்தைங்க அரட்டை அடிக்கும் நேரம் அரும்பு மொழிகள் நம்ம நிலைப்பண்பலை 102.6 கேட்டு ரசிக்கலாம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியில் இந்தியா தொடர்ந்து சாதனை படைத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். அரசு பள்ளி மாணவர்களின் சீருடையை மாற்றுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். பழனி கோயிலுக்கு சொந்தமான நில விவகாரம் தொடர்பான பிரச்சினையில் முதலமைச்சர் திரு விஜய் கருத்து தெரிவிக்காதது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. அரசு பள்ளிகளில் தாவேக்காவினரின் அத்துமீறல் தொடர்வதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இங்கிலாந்து சற்று முன் வரை 19 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 123 ரன் எடுத்துள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் பட்டம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ள பி.வி. சிந்துவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி உட்பட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். புடாபெஸ்ட் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கத்தையும் ஆன்டிம் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கென்டோ லாப் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாய் நச்சிகேத் பட்ராஜு இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான தொடக்க விழா வீரர்கள் அணிவகுப்பில் இந்தியா சார்பில் மீராபாய் சானு மற்றும் லவ்லினா போர்கோஹைன் தேசிய கொடியை ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியின் மூன்றாவது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி இரண்டாவது இடத்தில் உள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா ஸ்பெயின் இடையேயான இறுதி ஆட்டம் நள்ளிரவு 12:30 மணி அளவில் நியூயார்க்கில் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு செல்ல குழந்தைங்களுக்கு இனிய மாலை வணக்கம். நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலைப்பண்பலை 102.6 இனிமே நீங்க கேட்கலாம் உங்க வீட்டு செல்ல குழந்தைங்க அரட்டை அடிக்கும் நேரம் அரும்ப மொழிகள். ஆமாங்க, இந்த நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி குழந்தைங்க கதை சொல்லலாம், பாட்டு பாடலாம், மிமிக்ரி பண்ணலாம், விடுகதை கேட்கலாம். இந்த மாதிரி அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நேரம் தான் நம்ம நிலைப்பண்பலை 102.6 அரும்பு மொழிகள் நிகழ்ச்சி. ஸோ இந்த நிகழ்ச்சியில் குழந்தைங்க ரொம்ப ஜாலியாக பேசலாம். என்ன பண்ணணும் அதுக்கு? இப்போ நான் சொல்லக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி பேசலாம். என்ன நம்பர்? 0462-256-1132. இதே மாதிரி இன்னொரு நம்பர் இருக்குது, அதையும் குறிச்சுக்கிடுங்க. 0462-256-1133. இந்த இரண்டு எண்களில் ஏதாவது ஒரு எண்ணிற்கு கால் பண்ணி நீங்கள் என் கூட ஜாலியாக பேசலாம். இல்லை வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் வந்து குரல் பதிவு தெளிவாக பதிவு பண்ணியும் நீங்கள் வந்து அனுப்பலாம். வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன், 9443-63-7-9. இதான் வாட்ஸ்அப் நம்பர். மறுபடியும் ஒரு முறை, 9443-63-7-9. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் முதலாவதாக பேச போகிற குட்டீஸ் யார்?

0: எங்க இருந்து பேச போறாங்கன்னு கேட்டுடலாமா? வணக்கம் குட்டீஸ், யார் பேசுறீங்க?
1: பேசுறேன்
0: எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
1: பேசுறேன்
0: ஓ, என்ன படிக்கிறீங்க குட்டீஸ் நீங்க?
1: படிக்கேன்.
0: ஓகே, என்ன சொல்ல போறீங்கம்மா இன்னைக்கு?
1: ஹிந்தி பாட்டு பாட போறேன்.
0: பாடுங்க.
1: ஆயா பலுவாய் முதலாயா, காலா காலா பலுவாயா, தம் தம் தம் தம் தம் தம் தம் மர்பஜாத்தா, பச்சோம் பூத்தா சப்த புலாத்தா, ஆவோ மையா பையா, ஆவோ பச்சோ ஆவோ சப்ஜெக்ட், பலுவாரா செடி குமாத்தா, கரக் கரக் கேமா
0: ஆஹா, நல்லா பாடுறீங்களே. சரி, இந்த பாட்டுல என்ன அர்த்தம் எனக்கு தெரியலையே, நீங்க சொல்லுங்களேன். இந்த பாட்டுல என்ன சொல்லிருக்காங்கம்மா? எதை பத்தி சொல்லிருக்காங்க? பலூனா? பலூன் பத்தி தான் இந்த பாட்டுல சொல்லிருக்காங்களா? சரி, உங்க வீட்டுல பலூன் இருக்குதா? எத்தனை பலூன் இருக்கு? ஓ, கடையிலே நிறைய பலூன் வச்சிருக்கீங்க. சரி, உங்களுக்கு என்ன கலர் பலூன் ரொம்ப பிடிக்கும்?
1: ரெட்.
0: ரெட் ரெட் கலர் தான் ரொம்ப பிடிக்குமா? சரி, உங்களுக்கு பலூன் ஊத தெரியுமா? பலூன் ஊதிடுவீங்களா? ஓ, சூப்பர் குட்டீஸ். மதியம் என்ன சாப்பிட்டீங்க? கறி குழம்பு டேஸ்டா இருந்துச்சா? அப்புறம் என்ன விளையாண்டீங்க இன்னைக்கு? லீவு தானே, என்ன பண்ணீங்க
1: வீட்டுல?
0: கிளே வச்சு காய்கறி பண்ணீங்களா? என்ன காய்கறி எல்லாம் பண்ணீங்க, ஏதாவது ரெண்டு சொல்லுங்க. ஆஹா, தக்காளியும் பூசணிக்காவும். உங்களுக்கு பிடிச்ச காய்கறி எது? தக்காளி தான் நீங்க சாப்பிடுவீங்களா? கேரட் பிடிக்காதா? பிடிக்காதா? பீட்ரூட்டு பிடிக்கும். வெரி குட், சூப்பர், நல்லா பேசுறீங்க குட்டீஸ். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. வணக்கம். நன்றி. ஸோ ரொம்ப சூப்பராக பேசுனாங்க குட்டீஸ். அடுத்து யார் பேச போறாங்கன்னு கேட்டுலாம். வணக்கம் குட்டீஸ், யார் பேசுறீங்க?
2: தென்காசி மாவட்டத்திலிருந்து சக்தி முருகேஷ்.
0: சக்தி முருகேஷ், நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா
0: இருக்கோம். என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு?
2: விடுகதை கேட்க போறீங்க.
0: ஆஹா, விடுகதை கேட்க போறீங்களா? பயமா இருக்குதே. கேளுங்க கேளுங்க.
2: டீ மாஸ்டரால போட முடியாது டீ என்ன? டீ
0: டீ மாஸ்டரால போட முடியாத டீ வேஸ்டி என்ன டீ? கரெக்டா சொல்லணா இல்லையோ?
2: இல்ல, வேற
0: வேற என்ன டீயா இருக்கும்? அது கடையில கிடைக்குமா அந்த டீ?
2: கிடைக்கும்.
0: கடையில கிடைக்குமா? டீ மாஸ்டரால போட முடியாத டீ. ஏதாவது க்ளூ கொடுங்களேன். ஏதாவது க்ளூ கொடுக்கலாமா குட்டீஸ்? க்ளூ கொடுக்க தெரியலையா? அது சம்பந்தமா ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன், நான் கண்டுபிடிச்சிருவேன்.
2: துணிக்கடையில் இருக்கும்.
0: துணிக்கடையில் இருக்குமா? துணிக்கடையில் என்ன இருக்குது? ஐயோ தெரியலையே, நீங்களே சொல்லிருங்களேன் சக்தி முருகேஷ்.
2: நைட்டி.
0: ஆஹா, சூப்பர், ரொம்ப அருமை. யார் கண்டுபிடிச்சா இதை? அம்மா சொன்னாங்களா? ரைட். ஓகே சக்தி முருகேஷ், என்ன பண்ணீங்க லீவ்ல? வேற விளையாண்டீங்க, படிச்சீங்க. அப்புறம் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் வீட்டில் சாப்பாடு என்ன சாப்பிட்டீங்க மதியம்?
2: தயிர் சாதம்.
0: தயிர் சாதம், தயிர் சாதம் ரெண்டுமே சேர்த்து வச்சு. வேற தொட்டுக்கிட்டதுக்கு ஏதாவது?
2: ஊறுகாய்.
0: ஊறுகாய், தயிர் சாதம், ஊறுகாய், நல்லா இருக்குமே, சூப்பரா இருந்துச்சா? ஓகே சக்தி முருகேஷ், நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு. தேங்க்யூ. ஓகே சூப்பராக குட்டீஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. குட்டீஸ் நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் ஜாலியாக பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறுபடியும் கால் பண்ணலாம். 0462

இரண்டு ஐந்து ஆறு ஒன்று ஒன்று மூன்று இரண்டு. இன்னொரு நம்பர் பூஜ்ஜியம் நான்கு ஆறு இரண்டு இரண்டு ஐந்து ஆறு ஒன்று ஒன்று மூன்று மூன்று. நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் வந்துட்டே இருக்குது, மதகஜ ராஜா படத்திலிருந்து கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

இனிமையான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க உங்க வீட்டு செல்ல குழந்தைங்க அரட்டை அடிக்கும் நேரம். இது நம்ம நிலைப்பண்பலை 102.6 அரும்பு மொழிகள். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில பேசக்கூடிய அடுத்த குட்டீஸ் யாருன்னு கேட்டலாம்.

0: அம்மா வணக்கம்.
1: ஹலோ
0: ஹலோ குட்டீஸ், யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: திருமாவரத்திலிருந்து பாலா ஆதிசன்.
0: பாலா
1: ஆதிசன்.
0: ஆதிசன், எந்த ஊர்ல இருந்து? திருமலாபுரமா? இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்களா? இதான் முதல் முறையா பேசுறீங்களா? ஓ சூப்பர், என்ன சிரிப்பு, ஒரே ஜாலியா இருக்கீங்க. என்ன படிக்கிறீங்க நீங்க பாலா? செவன்த் கே. ஓ, 8th பி படிக்கிறீங்க. சூப்பர், நீங்க நிகழ்ச்சியில முத முதல்ல பேசுறதால இப்போ உங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணிடுவோம், சரியா? ஓகே, சொல்லுங்க பாலா, நீங்க என்ன சொல்ல போறீங்க
1: இன்னைக்கு?
0: விடுகதை கேட்க போறீங்க, கேளுங்க.
1: நீங்க வந்து ஒரு
0: ஒன்னு போட்டா வெயிட் குறையுமா? எதுல போட்டா? வாளில போட்டா வெயிட் குறையுமா? என்ன போடணும்? வாளில ஒன்னு போட்டா வெயிட் குறைஞ்சிருமா? வாளியில என்ன போடணும்? வாளி ஃபுல்லா தண்ணி இருக்கு அப்படிதானே? பசாம ஒரு கல்ல தூக்கி போட்டுருமா? ஏதாவது க்ளூ கொடுங்களேன் பாலா.
1: ஒரு பொருளை வச்சு
0: ஒரு பொருளை வச்சு குத்தணுமா? ஊசியா? அப்புறம் என்னது தெரியல பாலா, நீங்களே சொல்லிருங்களேன். ஓட்ட போடணுமா? ஆஹா, பப்பா பப்பா, எப்படி இந்த விடுகதையெல்லாம் கண்டுபிடிச்சிங்க நீங்க? கிளாஸ் பையங்க சொன்னாங்களா? வேற விடுகதை இருக்கா? அவ்வளவுதானா? ஓகே சூப்பர், நல்லா பேசுனீங்க. நான் ஒரு விடுகதை கேட்கட்டுமா? உங்ககிட்ட நான் ஒண்ணு கேக்குறேன். விழுந்தால் படுக்காது, எழுந்தால் நிற்காது, அது என்ன? விழுந்துட்டா படுக்காது, சரியா? எழுந்தா நிற்காது. இல்ல, இது ஒரு விளையாட்டு. சின்ன வயசுல நீங்களாம் நிறைய விளையாடுவீங்க இல்லையா வெளியில? ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு ஒரு விளையாட்டு விளையாடுவீங்க இல்லையா? அதே மாதிரி இது ஒரு விளையாட்டு. நீங்க ரேடியோ பக்கத்துல இருந்து பேசுனீங்கன்னா நீங்க பேசுறது எனக்கு கேட்காது, நான் பேசுறதும் உங்களுக்கு கேட்காது, சரியா? சொல்லுங்க. இந்த கோலி குண்டு, அதுக்கப்புறம் இந்த குச்சி கம்பெல்லாம் விளையாடுவோம் இல்லையா?
1: செல்லாங்குச்சி.
0: இல்ல, அதே மாதிரி வேற.
1: கிரிக்கெட்.
0: இல்ல, இந்த கயித்த சுத்தி அப்படி சுத்தி விடுவீங்கல்ல? பம்பரம், அதான் விடுகதைக்கான விடை, சரியா? ஓகே பாலா, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி.
0: வணக்கம் குட்டீஸ், யார் பேசுறீங்க? வணக்கம் குட்டீஸ், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: ராஜபாளையத்துல இருந்து பேசுறோம்.
0: ராஜபாளையத்துல இருந்து யார் பேசுறீங்கம்மா?
2: ஹரிஷ்மா.
0: ஹரிஷ்மா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கோம்.
0: இதுக்கு முன்னாடி நீங்க பேசிருக்கீங்கல?
2: இல்ல.
0: நீங்க தான் ஃபர்ஸ்ட் முறையா? ஓ, ராஜபாளையத்துல இருந்து வேற யாரோ என்கிட்ட அடிக்கடி பேசுவாங்க. ஓகே, நீங்களும் நிகழ்ச்சியில மொத்த முறையா பேசுறதால உங்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துடலாம், சரியா? ஓகே ஹரிஷ்மா, நீங்க என்ன படிக்கிறீங்க? 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க?
2: விடுகதை.
0: நீங்களும் விடுகதை தான் கேட்க போறீங்களா? கேளுங்க கேளுங்க.
2: பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள்.
0: ஆஹா, ரொம்ப சூப்பர். நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது இந்த விடுகதை நானும் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்கிறேன், சரியா? நம்ம வீட்ல இருக்கக்கூடிய வெண்டைக்காய் தானே இது?
2: ஆமா.
0: கரெக்ட்டா சொல்லிட்டனா? வேற
2: அவ்வளவுதானா?

0: ஆஹா, அப்போ நான் ஒன்று கேட்கட்டுமா உங்கள்கிட்ட? உங்கள்கிட்ட வந்து ஒரு சின்ன கேள்வி, என்ன விடுமாறு விடுகதை கேட்கலாம். சரி, யாரும் ஏற முடியாத மரம், கிளைகள் இல்லாத மரம், அது என்ன? யாருமே ஏற முடியாத மரம், அதுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் தனித்தனியாக கிளைகள் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி கிளைகள்லாம் இல்லாத ஒரு மரம், அது என்ன மரம்? ரொம்ப ஈஸியாக சொல்லாமே, நீங்கள் ஏறினீங்கனாலே அது தொபுக்கடின்னு விழுந்துடும்.
1: பனைமரம்.
0: ஐயோ, அது எப்படி? யாருமே ஏற முடியாத மரம்னு சொன்னேன், பனைமரத்தில் ஏற முடியாதா? சூப்பராக ஏறிடலாம்ல, ஏறி தானே நமக்கு வந்து நொங்கு பதுனி என்னெல்லாமோ கிடைக்குதுல்ல பனைமரத்துலேருந்து.
1: நீங்களே சொல்லுங்க.
0: ரொம்ப ஈஸியாக, நம்ம வீட்டில் வந்து இந்த முக்கியமான திருவிழாக்கள் பண்டிகைகள்லாம் வரும்போது நம்ம வந்து கோயிலுக்கெல்லாம் வாங்கிட்டு போவோம்.
1: வாழை மரம்.
0: கரெக்டாக சொல்லிட்டீங்க, சூப்பர். எப்படி சொன்னீங்க? நான் கொடுத்த க்ளூ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு, அப்படி தானே அரிஷ்மா? ஓகே, சூப்பர். 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் என்ன வாகனம் ஆசைப்பட்றீங்க? டீச்சர். காலேஜ்லயா ஸ்கூல் லெவலா?
1: காலேஜ்.
0: காலேஜ் லெவலில் ஒரு ப்ரொஃபஸர் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க, அப்படி தானே? ஓகே. ஸோ அப்போ நீங்கள் இது இன்னையிலேருந்து இப்போதிலிருந்தே நிறைய விஷயங்களை படிச்சுக்கிட்டே இருக்கணும், நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், அப்படி தானே? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அதிகமாக லைப்ரரியை யூஸ் பண்ணணும். உங்கள் ஊரில் நூலகம் இருக்கா?
1: இருக்கு.
0: போயிருக்கீங்களா? ஓ, வெரி குட். அதில் மெம்பராக இருக்கீங்களா? வெரி குட். வீட்டுக்கு புத்தகம்லாம் எடுத்துகிட்டு வருவீங்க? சூப்பர். ஸோ முடிஞ்ச நேரம் உங்களுக்கு எப்போமெல்லாம் நேரம் கிடைக்குமோ அப்போமெல்லாம் லைப்ரரி நல்லா பயன்படுத்துங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் ஒரு பெரிய பேராசிரியராக ஆகலாம், சரியா?
1: தேங்க்யூ.
0: ஓகே, வெல்கம். தேங்க்யூ. சூப்பராக பேசிகிட்டு இருக்காங்க குடிசெல்லாம் நம்ம நிகழ்ச்சியில். அடுத்ததாக ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்குது. எந்த படத்துலேருந்து? ஆளவந்தான் படத்துலேருந்து.

0: சுமித்ரா இன்னும் ஜோக்கே சொல்லடா.
1: அவள் மொத்த மொத்தமாக சிரிக்கிறாள், மூக்கு மொழியுமாயிருக்கிறாள்.
2: மகன் சொன்னாரா?

0: நியூட்ரிஷன் ஃபார்முல செக்ஸ் னு போட்டிருக்கிற அரை இன்ச் இடத்துக்குள்ள
1: ஐந்து மணி 28 நிமிடம் ஆயாச்சு. ஆகாஷ்வாணி தமிழ் வெளிவானொலியின் நிலைப்பண்பலை 102.6 அரும்பு மொழிகள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. அடுத்து யாரு குட்டீஸ் பேச போறாங்கன்னு கேட்கலாமா? வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம் குட்டீஸ், யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
2: திருநெல்வேலியிலிருந்து சுபாஷினி பேசுறேன்.
1: திருநெல்வேலியிலிருந்து சுபாஷினி, இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்களா?
2: இல்ல,
1: இதான் முதல் முறையா பேசுறீங்க. இன்னைக்கு நிறைய குட்டீஸ் நிகழ்ச்சியில முதல் முறையா வந்து பேசுறீங்க, சோ உங்களுக்கும் ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். சொல்லுங்க சுபாஷினி, நீங்க என்ன படிக்கிறீங்கம்மா?
2: நான் 10th படிக்கேன்.
1: 10th படிக்கிறீங்க, சூப்பர். என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில?
2: கடி ஜோக்.
1: கடி ஜோக், சொல்லுங்க பார்க்கலாம்.
2: ஒருத்தர் அடிக்கடி சமையல் ரூமுக்கு போயிட்டு
1: வந்தாராயே. சமையல் ரூமுக்கு எதுக்கு போவாங்க? சாப்பாடு கூட ஏதாவது செஞ்சு செஞ்சு தான் போய் எடுத்து சாப்பிட்டுட்டு?
2: இல்ல.
1: அடிக்கடி சமையல் ரூமுக்கு போறாரா?
2: ஆமா.
1: அடிக்கடியாக போகிறாரு அவர். ஒருவேளை அந்த வீட்டில் அவர் தான் சமையல் பொறுப்பில் இருப்பார்னு நினைக்கிறேன், அதனால் டெய்லி எல்லா சமையலும் அவர் தான் வேலை பார்ப்பாரோ?
2: இல்லை.
1: இல்லை, ஏதாவது க்ளூ கொடுங்களேன்.
2: க்ளூ இல்லை.
1: என்ன சுபாஷினி நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, எதுவுமே க்ளூவும் கொடுக்க மாட்டேங்கிங்க. எப்படி நான் விடுகதைக்கு விடையை கண்டுபிடிக்கிறதாலும் கட்டி ஜோக்குன்னு வேறு சொல்லியிருக்கீங்களே. ஏன் அடிக்கடி சமையல் அறை போயிட்டு வருகிறார்?
2: நம்ம யூஸ் பண்ணுவோம் அதை.
1: நம்ம யூஸ் பண்ணுவோம் அதை. வித்தியாசமான ஒரு க்ளூ கொடுத்துருக்கீங்க. என்ன யூஸ் பண்ணுவோம் தெரியலையம்மா, நீங்களே சொல்லிருங்களேன்.
2: டாக்டர் வந்து சுகர் இருக்கான்னு பார்க்க சொன்னாராம், அதனால தான் உள்ள போனாராம்.
1: சுகர்? ஆடா, எங்கப்பா எங்கப்பா இருந்து பிடிக்கிறீங்க இதெல்லாம். அவ்வளோதானா, வேற இருக்குதா?

0: இன்னொன்று இருக்கா சொல்லுங்க பாப்போம்.
1: சாப்பாடுல போட முடியாத சால்ட் எது?
0: சாப்பாடுல போட முடியாத சால்ட்டு அசால்ட்டு.
1: கரெக்ட்.
0: அப்பா இந்த உன்னையாவது நான் சொன்னேன், அது விதத்துல எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு.
1: தங்கச்சி பேசணும்.
0: தங்கச்சிட்டியா? கொடுங்க.
1: ஹலோ
0: ஹலோ குட்டீஸ், உங்க பேர் என்ன?
1: உமா மகேஸ்வரி.
0: உமா மகேஸ்வரி, நீங்க என்ன படிக்கிறீங்கம்மா? நீங்க 9th, அக்கா 10th. சூப்பர், சொல்லுங்க. நீங்களும் கடிக்க தான் போறீங்க. ம், சொல்லுங்க.
1: ஒருத்தர் தலையில இருந்த
0: என்ன சொல்ல மாட்டீங்களே உமா மகேஸ்வரி. கடிச்சோக்கு இல்லையா? இலையா கொட்டுச்சு, இலையா கொட்டுச்சு. இலை இலை இலை இலை இலை இலை இலை இலை இலை இலை இலை. ஏதாவது க்ளூ கொடுக்கலாமா?
1: இல்லை.
0: ம், அப்போ கண்டுபிடிக்க முடியாது, நீங்கள் தான் சொல்லணும்.
1: மரமண்டையா?
0: மர். ஐயோ, ஆமாம், நீங்கள் சொன்னோடனே எனக்கும் அப்படி தான் தோணுது. அவ்வளோதானா? சூப்பர், ரெண்டு பேரும் நல்லா கடி ஜோக் சூப்பராக சொன்னீங்க. நிகழ்ச்சியில் முதல் முறையாக பேசியிருக்கீங்க, உங்களுக்கும் ஒரு கைத்தட்டல் கொடுத்துருவோம். நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு.
1: தேங்க்யூ
0: தேங்க்யூ. வணக்கம் குட்டீஸ், யார் பேசுறீங்க?
2: திண்டுக்கல்ல இருந்து நாகசஞ்சய் பேசுறேன்.
0: திண்டுக்கல்ல இருந்து என்ன பேருமா?
2: நாகசஞ்சய்.
0: நாகசஞ்சய், இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்களா நீங்க? நீங்களும் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. என்ன படிக்கிறீங்கப்பா? ஃபோர்த் படிக்கிறீங்க. என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு?
2: வீடுகாரு சொல்ல போறீங்க.
0: ம், விடுகதை கேளுங்க.
2: வளைஞ்சு போகும்.
0: ம்,
2: அடிபட்டு அடிபட்டு செத்து போகும்.
0: வளைஞ்சு போகுமா? வளைஞ்சு போகும்.
2: அடிபட்டு அடிபட்டு செத்து போகும்.
0: ஐயோ, அடிபட்டு அடிபட்டு செத்து போகுமா? அது என்னது? வளைஞ்சு போகும், அடிபட்டு அடிபட்டு செத்து போகும். ஏதாவது க்ளூ கொடுக்கலாமா?
2: அது வந்து டைமண்ட் டேஸ்ல இருக்கும்.
0: தெரியலையே சஞ்சய், நீங்களே சொல்லுங்களேன்.
2: தண்டவாளம்.
0: ஆ,
2: தண்டவாளம்.
0: தண்டவாளம், அடேங்கப்பா, சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் ஒன்று கேட்கட்டுமா? பகலில் தூங்குவான், இரவில் வேட்டையாடுவான், பெரிய கண்கள் கொண்டவன், அவன் யார்? பகல்ல தூங்குவான், இரவில் வேட்டையாடுவான், பெரிய கண்கள் இருக்கும் அவனுக்கு. அழகா சொல்லிடலாமே சஞ்சய். தெரியலையா உங்களுக்கு? தெரியலையா? இது ஒரு பறவை இனம், நைட்டு மட்டும்தான் இதை நீங்க பார்க்க முடியும் அதிகமா. இல்ல, பெரிய கண்கள் இருக்கும். கண்டுபிடிங்க, பெரிய கண்கள் பார்த்தாலே சில நேரத்தில் பயமா இருக்கும். எம்மாடியோ கேட்கல? இல்ல. ஆந்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆந்தை. அதுக்கு கண்ணு எப்படி இருக்கும்? அதுதான், பகல்ல நல்லா தூங்கும், இரவுல போய் வேட்டையாடும், பெரிய கண்ணா இருக்கும். சரியா?
2: தமிழ் பாடம்.
0: தமிழ் பாடமா? சொல்லுங்க.
2: அண்ணே தமிழே, என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்ப்பவளே, உன்னே புகழ்வளைக்கே புடப்பின் பிறப்பெடுத்தேன், சொல்லி விளையாட சொல்லி தந்தவளே, சொல்லி உணர் புகழ் சொல்ல முடியலையே, நான் காமராசன்.
0: சூப்பர், நல்லா நல்லா சொல்றீங்க, நல்லா கலந்துக்கிட்டீங்க நிகழ்ச்சியில, நன்றி. தேங்க்யூ. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். டான் படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: 5:38 நிமிடங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலை பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. உங்க வீட்டு செல்ல குழந்தைங்க அரட்டை அடிச்சிட்டு இருக்கும் நேரம் இது அருமொழிகள். அடுத்து யார் பேச போறாங்க? வணக்கம் குட்டீஸ், யார் பேசுறீங்க? யாருமா? எங்க இருந்து பேசுறீங்க குட்டீஸ்? வெள்ளாங்குழியில இருந்து பேசுறீங்க. என்ன சொல்ல போறீங்கம்மா இன்னைக்கு?
1: Rhymes.
0: Rhymes பாட போறீங்க, பாடுங்க பாடுங்க.
1: ஆடலாம் ஆடலாம் ஆடிக்கொண்டு பாடலாம், பாடலாம் பாடலாம் பாடிக்கொண்டு குடிக்கலாம், குடிக்கலாம் குடிக்கலாம் குடிச்சுக்கொண்டு கைய தட்டலாம், தட்டலாம் தட்டலாம் தட்டி வந்து சிரிக்கலாம், சிரிக்கலாம் சிரிக்கலாம் சிரிக்கி கண்டு எல்லாரும் சேர்ந்து சிரிக்கலாம்.
0: சூப்பர் சூப்பர், நல்ல நல்ல அழகா பாடுறீங்க. யாருமா சொல்லி கொடுத்தா உங்களுக்கு இந்த பாட்டு? இந்த பாட்டு உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா?
1: அம்மா.
0: அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? சரி, நீங்க ஸ்கூல் போறீங்களா?
1: போற.
0: நாளைக்கு பள்ளிக்கூடம் உண்டா? உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கம்மா? உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? ஃப்ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? உங்கள் ஃப்ரெண்டு பேர்லாம் சொல்லுங்கள்.

0: தனுஷ்கா. அப்புறம் இது எல்லாமே உங்களுக்கு பிடிக்குமா? உங்கள் மூணு பேரையும், உங்களை, உங்களுடைய திக் ஃப்ரெண்ட்ஸா இவங்கெல்லாம்? ஓகே குட்டீஸ், நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. தேங்க்யூ. வணக்கம் குட்டீஸ், யார் பேசுறீங்க?
1: அக்ஷயா பேசுறேன் சார்.
0: அக்ஷயா, எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
1: ராஜபாளையம்.
0: ராஜபாளையம், நீங்க என்ன பேசிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியில?
1: ஆ, பேசிருக்கேன் சார்.
0: சூப்பர், சொல்லுங்க இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க?
1: நான் ஸ்லோகம் சொல்ல போறேன் சார்.
0: சொல்லுங்க.
1: பராக்ரே வசதே லக்ஷ்மி, கர மத்தியே சரஸ்வதி, கர மூலே தோ கோவிந்தக, பிரபாதே கர தக்ஷணம்.
0: அவ்வளோதானா? ஓகே சூப்பர் அக்ஷயா, நல்லா வந்து நிறைய விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுருக்குறீங்க. இன்னும் நிறையா படிங்க சரியா? உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு எது?
1: ஷட்டில் ஹாக்.
0: ஷட்டில் ஹாக்.

0: பிரபாதேகர தக்ஷணம்.
1: அவ்வளோதானா?
0: அவ்வளவுதான் சார்.
1: ஓகே, சூப்பர் அர்ச்சயா. நல்லா வந்து நிறைய விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க. இன்னும் நிறையா படிங்க, சரியா?
0: எஸ் சார்.
1: உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு எது?
0: ஷட்டில் காக்.
1: ஷட்டில் ஹாக். டெய்லி விளாடுவீங்களா?
0: எஸ் சார்.
1: ஓ, அந்த ராக்கெட்லாம் வாங்கி வச்சுருக்கீங்களா?
0: எஸ் சார்.
1: யார் கூட விளாடுவீங்க டெய்லி?
0: சார் எங்கள் அப்பா அம்மா கூட, ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாடுவான் சார்.
1: சூப்பர். உங்களுக்கு ஏன் அந்த விளையாட்டில் இவ்வளோ ஆர்வம் வந்துச்சு ஷட்டில் ஹாக்கில்?
0: சார் சின்ன பிள்ளைலேருந்து எல்லாம் அக்கா விளாடும் போது ஆசையாக இருக்கும். அப்புறம் எங்கள் ஸ்கூலில் மேட்சுக்கு போனேன் சார்.
1: சரி,
0: அதில் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் போய் வின் பண்ணோம் சார்.
1: ஓ சூப்பர் சூப்பர். டிஸ்ட்ரிக்ட் லெவல் வின் பண்ணிட்டீங்க.
0: எஸ் சார்.
1: இப்போ அடுத்து இன்னும் ஸ்டேட் லெவல்லாம் போகணும் இல்லையா?
0: எஸ் சார்.
1: சூப்பர், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸ்டேட் லெவல், நேஷ்னல் லெவல், அடுத்து இன்டர்நேஷ்னல் லெவலில் போய் நீங்கள் வந்து நல்லா வின் பண்ணணும். ஓகேவா?
0: ஆ எஸ் சார்.
1: ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ.
2: ஹலோ சார்.
1: சொல்லுங்க
2: சார். நான் ஸ்லோகன் சொல்ல போறேன்.
1: நீங்க யார் பேசுறீங்க?
2: நான் அவங்களோட சிஸ்டர்.
1: சிஸ்டர், உங்க பேர் என்னமா?
2: சுகன்யா.
1: சுகன்யா, சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க.
2: ஹரி என்று பாய் போட்டு, அக்ஷதா என்று தலை வைத்து, சிவன் என்று படுத்தார் செத்தாலு மோக்ஷம், கிருஷ்ணா என்று படுத்தார்த்தால் ஒரு கேடு மராது, நோயிற்று அலராமல் நந்த மனம் வாடாமல் பாயுற்று சிதறாமல் பாவிய என் சீரடை சேரட சேரணம்.
1: இந்த ஸ்லோகன் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாமா?
2: சார் எங்க ஆச்சி.
1: உங்க ஆச்சி சொல்லி கொடுப்பாங்களா? சரி, இதுல உள்ள அர்த்தங்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா?
2: கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்.
1: ஓகே, அதையும் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க, சரியா? அப்போ தானே யாராவது கேட்டால் சொல்லணும்ல அந்த ஸ்லோகனுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்ட்டு.
2: கண்டிப்பா சார்.
1: ஓகேம்மா, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு.
2: நன்றி சார்.
1: நன்றி. ஓகே, நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் கஜினி படத்துலேருந்து வந்துட்டே இருக்குது. கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: நேரில் நம்ம ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 044-249-684-58. அதே மாதிரி இது சம்பந்தமாக விண்ணப்பங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலைப்பண்பலை 102.6 அட்டகாசமான பாடல்களோட உங்க வீட்டு செல்ல குழந்தைங்க ரொம்ப ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அரும்பு மொழிகள் நிகழ்ச்சியில தான் நம்ம நிகழ்ச்சியில பேசக்கூடிய அடுத்த குட்டீஸ் யாருன்னு கேட்டுலாம். வணக்கம். வணக்கம். எங்கிருந்து பேசுறீங்கம்மா? சேர்மாதேவில இருந்தா? வெள்ளாங்குழியில இருந்து கவிஸ்ரீ. என்ன படிக்கிறீங்கம்மா நீங்க? தேர்ட் ஸ்டாண்டர்ட். என்ன சொல்ல போறீங்க கவிஸ்ரீ? பாட்டு பாடுங்க கேக்கலாம். சூப்பர்.
1: நின்று பார்க்கிறேன், இரவு மேலே வருகிறேன், பட்ட பகலில் எங்குதான் பறந்து செல்வீர் கூறுங்கள்.
0: சூப்பர் சூப்பர், ரொம்ப அற்புதமா வந்து பாடுறீங்க குட்டீஸ். கேக்குதானா பேசுறது?
1: கேக்குது.
0: ஓகே, உங்களுக்கு பிடிச்ச பண்டம் என்ன பண்டம்?
1: பண்டம்
0: என்னதுமா? பால்கோவா. ரொம்ப பிடிக்குமா?
1: ஆமா.
0: ஏன்?
1: அது சூப்பரா இருக்கும்.
0: அல்வாவும் தான் சூப்பரா இருக்கும். உங்களுக்கு ஏன் பால்கோவா மட்டும் நல்லா பிடிக்குது, அல்வா பிடிக்காதா?
1: பிடிக்கும்.
0: அல்வா விட பால்கோவா ரொம்ப பிடிக்குமா?
1: ஆமா.
0: ஓ சூப்பர் சூப்பர். அப்போ நீங்க அப்பாட்ட வந்து பால்கோவா வாங்கிட்டு வர சொல்வீங்களா?
1: ஆமா.
0: சரி, பால்கோவா எந்த ஊர்ல இருந்து கிடைக்கும், ரொம்ப ஃபேமஸா சொல்லுங்க பாப்போம். இப்ப அல்வானா திருநெல்வேலின்னு
1: சொல்றோம்ல,
0: ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தான் பால்கோவா ஃபேமஸ், அப்படிதானே? அந்த பால்கோவா தான் நீங்க அப்பாட்ட கேப்பீங்க. ஓகே குட்டி, சூப்பர், நல்லா பேசுனீங்க. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி
0: நன்றி. வணக்கம் குட்டீஸ், யார் பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து
0: சுகன்யா. எப்படி இருக்கீங்க? என்ன சாப்பிட்டீங்க மதியம்? சோறு சாப்பிட்டீங்க. குழம்பு கறி எல்லாம் வைக்கலையாம்மா? உருளைக்கிழங்கு வச்சு

புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்ருக்கீங்க, நல்லா இருந்துச்சா? சரி, உங்களுக்கு பிடிச்ச காய்கறி என்ன காய்கறிமா? கேரட். அப்போ உருளைக்கிழங்கு பிடிக்காதா? ஓ, ரொம்ப பிடிச்சது கேரட், அப்படி தானே? வெரி குட். சரி, என்ன சொல்ல போகிறீங்க சுகன்யா இன்னைக்கு? பாட்டு பாட போகிறீங்க, பாடுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப சூப்பரா பாடுனீங்க. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. தேங்க்யூ. ஸோ ரொம்ப அட்டகாசமாக குட்டீஸ் எல்லாம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க, அதோட நம்ம சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். கூலி படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

0: அருமொழிகள் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவா பேசக்கூடிய குட்டிஸ் யாருன்னு கேட்டலாம். வணக்கம் குட்டிஸ், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் குட்டிஸ், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: தென்காசி மாவட்டம் முத்துக்கோவில்ல கே நிஷா.
0: கே நிஷா, என்ன படிக்கிறீங்கம்மா?
1: செவன்த்.
0: என்ன சொல்ல போறீங்க?

0: விடுகதை கேளுங்க.
1: சாப்பிட முடியாத பன் என்ன பன்?
0: சாப்பிட முடியாத பன். இப்போ தானே நான் ஒருத்தர்த்த கேட்டேன், நீங்க அதே இதையான் கேக்குறீங்க. ரிப்பன் தானே? கரெக்டா சொல்லிட்டா? ம்,
1: கரெக்ட்.
0: சரி, அவ்வளவுதானா?
1: பாடத்திலிருந்து பாட்டு படிக்கட்டா பாடுங்க.
0: ஓகே, அவ்வளவுதானா? ஓகே, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு.
1: நன்றி.
0: ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட அனைத்து குட்டீஸுகளுக்கும் மீண்டும் நல்ல பண்பலை 102.6 சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கலாம். குட்டீஸ், உங்களுக்கு லைன் கிடைக்காட்டினாலும் அடுத்த வாரம் நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக மறுபடியும் லைன் கிடைக்கும், நீங்களும் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நிகழ்ச்சியினுடைய நிறைவான பாடல் டியூட் படத்திலிருந்து வந்துட்டே இருக்குது, கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம நிலைப்பண்பலை 102.6. இன்று இரவு 9 மணிக்கு இடைவிடா இசை மலை கேட்கலாம். 9:30 இலக்கிய சாரலில் மனிதநேய சிந்தனையில் வள்ளலாரும் பாரதியும் அப்படிங்கிற தலைப்பில் கேட்கலாம். முக்கியமாக இன்று இரவு 10 மணிக்கு உங்களுக்கு பிடித்தமான பாடலை நீங்கள் தொலைபேசி வழி கேட்டு மகிழலாம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியில் இந்தியா தொடர்ந்து சாதனை படைத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர்

அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். அரசு பள்ளி மாணவர்களின் சீருடையை மாற்றுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். பழனி கோயிலுக்கு சொந்தமான நில விவகாரம் தொடர்பான பிரச்சினையில் முதலமைச்சர் திரு விஜய் கருத்து தெரிவிக்காதது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. அரசு பள்ளிகளில் தாவேக்கவினரின் அத்துமீறல் தொடர்வதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இங்கிலாந்து சற்று முன் வரை 32 ஓவரில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 202 ரன் எடுத்துள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் பட்டம் வென்று வரலாற்று சாதனை படைத்த பி வி சிந்துவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி உட்பட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கென்டு லாப் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாய் நஷிகத் பத்ராஜு இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான தொடக்க விழா வீரர்கள் அணிவகுப்பில் இந்தியா சார்பில் மீராபாய் சானு மற்றும் லவ்லினா போர்கோஹெய்ன் தேசிய கொடியை ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியின் மூன்றாவது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி இரண்டாவது இடத்தில் உள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா ஸ்பெயின் இடையேயான இறுதி ஆட்டம் நள்ளிரவு 12:30 மணி அளவில் நியூ ஜெர்சியில் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பகலுக்கு பாய சொல்லி இரவுக்கு ஹாய் சொல்லும் இந்த இனிய நேரம் 6:03 உங்க எல்லாருக்கும் ஹலோ சொல்றது நான் உங்கள் கபில் தேவ்.

தாமரை இலை தண்ணீரில் தான் இருக்கிறது, அதனால் அதன் மேல் தண்ணீர் ஒட்டுவதில்லை. அதுபோல மனிதன் குடும்பத்திலும் சமூகத்திலும் தன் கடமைகளை செய்ய வேண்டும். ஆனால் மனதளவில் எதன் மீதும் பற்று வைக்காமல் இருக்க வேண்டும். நேர்களை இணைந்திருக்கின்றோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 இன் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு.

நேர்களை இணைந்திருக்கின்றோம் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. காலம் எல்லாவற்றையும் மாற்றும் சக்தி கொண்டது. இன்பமும் துன்பமும் நிரந்தரமல்ல. காலம் கடந்து போகும் என்பதை நாம் உணர்ந்து வாழ வேண்டும்.

பாமாலைகள் கொண்டு படைத்தோனி போற்றும் நேரம் இது. எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை. கர்த்தாவே, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கின்றபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர்.

நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்னியில் நடக்கும்போது வெந்து போக மாட்டாய். ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று கர்த்தர் கூறுகின்றார். நேர்களை இணைந்திருக்கின்றோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 இன் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு.

கருத்து சுவையோடு இசை மனம் கமழும் இது எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை. மனக்கவலையும் நிம்மதியின்மையும் நீங்கி இதயம் உண்மையான அமைதி பெற இறை சிந்தனை மட்டுமே சிறந்த வழி.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரமாறு மணி 30 நிமிடம். இப்படி வீட்டை சுத்தி ஊரை சுத்தி என்ன நடக்குதுன்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். இது FM Rainbow 102.6 நம்மை சுற்றி.

ஒரு நாள் ஒரு கனவு திரைப்படத்தில் இருந்து பாடல் கேட்டோம். நம்மை சுற்றில இப்போ என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் தெரியுமா? இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநகரத்தினுடைய அறிவுறுத்தலின்படி திருநெல்வேலி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 பணியானது ரெண்டு கட்டங்களாக நடைபெற இருக்கு தான். இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பினுடைய முதல் கட்டமாக வீட்டு பட்டியல், அதுக்கப்புறமா வீடுகளினுடைய கணக்கெடுப்பு வந்து மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சி, பேரூராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளுக்கு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வந்து முதன்மை மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலராகவும், திருநெல்வேலி மாநகராட்சி பகுதிகளுக்கு திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையாளர் முதன்மை மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியாளரும் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்களாம். திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சி பகுதிகளுக்கு 8 வருவாய் வட்டாட்சியர்கள் பொறுப்பு அலுவலர்களாகவும், 17 பேரூராட்சி பகுதிகளுக்கு அந்தந்த பேரூராட்சி செயல் அலுவலர்கள் வந்து பொறுப்பு அலுவலர்களாகவும், அதுக்கப்புறமா 3 நகராட்சி பகுதிகளுக்கு நகராட்சி ஆணையாளர்கள் வந்து பொறுப்பு அலுவலர்களாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த கணக்கெடுப்பினுடைய முதல் முறையாக டிஜிட்டல் தொழில்நுட்பம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கு. பொதுமக்கள் தங்களது குடும்ப விவரங்களை இணைய வழியாக பதிவு செய்யக்கூடிய சுய கணக்கெடுப்பு வசதி வந்து ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதுக்கு என்ன பண்ணணும்னா www.se.scensus.gov.in அப்படின்ற இந்த அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பயன்படுத்தி நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கிடணும். இணையதள முகவரி மீண்டும் உங்களுக்காக சொல்கிற, நோட் பண்ணிக்கோங்க, www.se.scensus.gov.in. வருகின்ற 31/7/2026 வரைக்கும் இதை வந்து பயன்படுத்தி நம்ம பண்ணிக்கலாம். தங்களது குடும்ப விவரங்களை முன்கூட்டியே எளிதாகவும் பாதுகாப்பாகவும் பதிவு செய்து செல்ஃப் எனியூமரேஷன் ஐடியை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா மக்கள் தொகை கணக்கெடுப்பாளர் வீட்டுக்கு வரும்போது இந்த செல்ஃப் எனியூமரேஷன் ஐடியை வழங்கினா போதுமானதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. 1/8/2026 முதல் 30/8/2026 வரைக்கும் திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் வீடுதோறும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து பணிகள் நடைபெற இருக்குது. இந்த பணிக்காக நியமிக்கப்பட்டுள்ள கணக்கெடுப்பாளர்கள் மற்றும் மேற்பார்வை அரசு வழங்கிய அடையாள அட்டையோட வீடுதோறும் வருகை தந்து விவரங்கள் வந்து சேகரிப்பாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி தொடர்பாக விவரங்களை பொதுமக்கள் அறிந்து கொள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய 24/7 கட்டுப்பாட்டு அறை வந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் தங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த கட்டுப்பாட்டு அறையினுடைய தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொலைபேசி எண்கள் சொல்கிற, நோட் பண்ணிக்கிங்க, 0462-25107-00. தொலைபேசி எண்கள் மீண்டுமாக 0462-25107-00. மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அடித்தளம் அப்படின்றதால திருநெல்வேலி மாவட்ட பொதுமக்கள் அனைவரும் சுய கணக்கெடுப்பு இணையதள வசதியை முழுமையாக பயன்படுத்திடவும், மேலும் வீடுதோறும் வரக்கூடிய கணக்கெடுப்பு அலுவலர்களுக்கு சரியான மற்றும் முழுமையான தகவல்களை வழங்கி மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 பணிகள் வெற்றிகரமாக நடைபெற முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஆல்ரைட், நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்கு அடுத்ததாக லிங்கா திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுருச்சிங்க.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-24-98-64-58. தொலைபேசி எண் மீண்டுமாக 044-24-98-64-58. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. மின்னஞ்சல் முகவரி மீண்டுமாக agnchn1@gmail.com.
1: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: நாய் ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

அலுவலகம் வழியாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ விண்ணப்ப படிவத்தை நகர்ப்புற வாழ்வாதார மையம், மாவட்ட பூ மாலை வணிக வளாகம், திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி மாவட்டம் அப்படின்ற முகவரியில் நேரடியாக போய் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முகவரியை மீண்டும் சொல்கிற, நோட் பண்ணிக்கோங்க. நகர்ப்புற வாழ்வாதார மையம், மாவட்ட பூ மாலை வணிக வளாகம், திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்துடன் உரிய ஆவணங்களை சேர்த்து நகர்ப்புற வாழ்வாதார மையத்தினுடைய முகவரியில் போய் 23/7/2026 அன்று மாலை 5 மணிக்கு உள்ளார நேரடியாகவோ இல்லைனா தபால் வழியாகவோ அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் விவரங்களுக்கு நகர்ப்புற வாழ்வாதார மைய மேலாளர் அவர்களினுடைய தொலைபேசி எண் சொல்கிறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. 9994938976 தொலைபேசி எண்கள் மீண்டுமாக சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. 99/94/93/89/76 இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு கூடுதல் விவரங்களை கேட்டு தெளிவு பெறலாம் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்க வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆல்ரைட், இப்போ நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்காக கும்கி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டிருச்சிங்க.

நம்மை சுற்றி கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 தமிழ்நாடு மாநில வாழ்வாதார இயக்கக திட்டத்தின் கீழே நம்முடைய திருநெல்வேலி மாவட்ட இயக்கக மேலாண்மை அலுவலருக்கு காலியாக இருக்கக்கூடிய மாவட்ட தொழில்நுட்ப உதவியாளர் இந்த பணி வந்து அவுட் சோர்சிங் முறையிலான ஒரு பணி. இந்த தற்காலிக பணியிடத்திற்கு மாத சம்பளமாக 35,000 ரூபாய் வந்து வழங்கப்படுமா. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கல்வி தகுதியில் 1/7/2026 இந்த தேதியின்படி 40 வயதிற்குட்பட்ட தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்களிடமிருந்து திருநெல்வேலி மாவட்ட நகர்ப்புற வாழ்வாதார அமைய

நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்ப அட்டைதாரர்களும் தங்களது குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்களினுடைய சிலர் தற்போது வரைக்கும் கைவிரல் ரேகை வந்து பதிவு செய்யாமல் இருக்காங்களா? ஸோ இவ்வாறு பதிவு செய்யப்படாமல் உள்ளவர்களில் 10 வயதிற்குட்பட்ட பள்ளி குழந்தைகள் இல்லை வேலை நிமித்தமாக அல்லது வேறு காரணங்களுக்காகவோ வெளியூர் சென்றவர்களும் இருக்கிறாங்க. ஸோ அப்படி கைவிரல் ரேகை பதிவு செய்யாமல் இருக்கிறவங்க நியாய விலைக்கடை விற்பனையாளரை அணுகி கைவிரல் ரேகை பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் வெளியூரில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாய விலைக்கடைகளில் ஆதார் அட்டையை சமர்ப்பித்து கைரேகை பதிவினை வந்து பதிவேற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 5 முதல் 18 வயதிற்குட்பட்டோர்கள், முதியோர்கள், கைரேகை விழாதவர்கள் ஆகியோர்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அலுவலகம் இல்லைனா வட்டார வளர்ச்சி அலுவலகம் மற்றும் ஆதார் மையங்களில் தங்களுடைய ஆதார் அட்டையில் கைவிரல் ரேகை மற்றும் கண்விழி பதிவு செஞ்சு அதை புதுப்பிச்சதுக்கப்புறமா நியாய விலைக்கடைகளில் இருக்கக்கூடிய விற்பனை முனைய இயந்திரத்தில் கைவிரல் ரேகை பதிவை வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் இறந்த குடும்ப அட்டை உறுப்பினர்களினுடைய குடும்ப அட்டையினுடன் ஆதார் அட்டையினுடைய நகலை வந்து நியாய விலைக்கடை விற்பனையாளர்கிட்ட வந்து வழங்கணும் அப்படின்னு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்க வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ யாரெல்லாம் இது வரைக்கும் விரல் ரேகையை பதிவு செய்யாமல் இருக்கிறீங்களோ அவங்களும் கடகடன் பதிவு செஞ்சுருந்தேன். இப்போ உங்களுக்காக பாடல் மாரி திரைப்படத்திலேருந்து வந்துகிட்டே இருக்குது, கேட்டு ரசிங்க.

நேரம் 6:55 ஆயிட்டிருக்கு. இப்போ நாம் நம்முடைய நிகழ்ச்சியில் இன்று மற்றும் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்கலாம். இன்றைக்கு இப்போ கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து இரவு 7 மணிக்கு அறிவியல் தகவல்களுடன் திரை இசை, 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 விளையாட்டுப் போட்டியின் தினசரி நிகழ்வுகள், தொடர்ந்து அறிவியல் தகவல்களுடன் திரை இசை. 8:05 இளம் காற்று வாராந்திர நடப்பு நிகழ்வுகள், 9:00 இடைவிடா இசை மழை, 9:30 இலக்கிய சார் நிகழ்ச்சியில் மனிதநேய சிந்தனையில் வள்ளலாரும் பாரதியும், 10:00 சுகமான ராகங்கள். நேர்களது வரை நமது நிகழ்ச்சியில் இன்று இனிமேல் இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். இனி நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்கலாம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் முனைவர் மு சுதர்சன் அவர்கள். 6:15 வணக்கப்புக்கள், 6:45 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியில் சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் எஸ் உமா மகேஸ்வரி அவர்கள். காலை 7:00 வணக்கம் பரணி நிகழ்ச்சியின் துவக்கமாக தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதே உரை வழங்குபவர் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவும் வழங்குபவர் கே கே தாமஸ் அவர்கள். 7:45 இன்றைய தினம் 8:02 வழக்கென்று வந்தார்.

நேரலை நிகழ்ச்சி. பங்கேற்பவர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. தொடர்ந்து திரைசை. 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். காலைமணி 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் அதிக மகிழ்ச்சி தருவது பழைய நினைவுகளா அல்லது புது புது அனுபவங்களா? 10:02 மனம் விரும்புதே முற்புகள் மணி. 11:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் ஏற்காட்டின் சேர்வராயன் மலைகள் பற்றிய தகவல்கள் இடம்பெறும். 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். தொடர்ந்து திரையிசை. 12:10 சிநேகிதியே நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டில் அதிகம் பொருட்களை துளைக்கும் நபர் யார்? 1 மணிக்கு நலம் தான நிகழ்ச்சியில் தோளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் ஹரிஹர மகாதேவன் அவர்கள். தொடர்ந்து 1:10 மண் பாண்டங்களில் சமைப்பதால் கிடைக்கும் நன்மைகள். பிற்பகல் 2 மணிக்கு அன்பின் வரிகள். 3:02 குக்கு. 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை மணி 4:02 பொதிகை தும்பி. 5:02 படமும் பாடலும். 6:02 பக்தி மாலை. 6:30 நம்மை சுற்றி. 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். 7:00 அறிவியல் தகவல்களுடன் திரை இசை. 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 விளையாட்டு போட்டிகளின் அன்றாட நிகழ்வுகள். தொடர்ந்து அறிவியல் தகவல்களுடன் திரை இசை. இரவு மணி 8:05 குக்கு. 8:30 சுகமான ராகங்கள். நாளைய சுகமான ராகங்கள் ராமநாதபுரம் சாத்தன்குடி கே முருகன் அவர்களது தொகுப்பில் இடம்பெறும். 9:00 இடைவிடா இசைமலை. 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இலக்கியத்தில் களைப்பறிப்பை தவிர்த்த உள்ளவர்கள். 10:00 சுகமான ராகங்கள். 9:00 இதுவரை நமது ஒளிபரப்பில் இன்று மற்றும் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்து அறிவிப்பு கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளை கேட்கறது மட்டும் இல்லாமல் உங்களது கருத்துக்களையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. உங்களது கருத்துக்களை அன்போடு வரவேற்கின்றோம்.

நினைவூட்டுகிறோம் நேர்களை, இன்று இரவு 9 மணிக்கு இடைவிடா இசைமலை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் மனிதநேய சிந்தனையில் வள்ளலாரும் பாரதியும், நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.

நேர்களே, நிறைவு பெற்றது நம்மை சுற்றி. நேரம் 7 மணி.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வீடு முதல் விண்வெளி வரைக்கும் அறிவியலில் கொட்டி கிடக்கக்கூடிய வினோத தகவல்களை உங்கள் சேவைகளுக்கு விருந்து படிக்க வரும் இது எஃப்எம் ரெயின்போ 102.6 அறிவியல் தகவல்கள்.

திருஷ்யம் திரைப்படத்திலிருந்து பாடல் நம்ம கேட்டுட்டு இருந்தோம். நேரம் 7:05. சார்ல்ஸ் டார்வின் என்ன தெரியுமா சொல்லியிருப்பார், அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகள் அனைத்திற்கும் மனிதனைப் போலவே உணர்வு உண்டு, உணர்ச்சிகள் உண்டு, இன்ப துன்பங்களை அனுபவிக்கக்கூடிய தன்மை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, வீடுகளில் நம்ம செடி வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த செடிகளை போய் செல்லமாக பாசமாக நம்ம வந்து பேச பேச பேச அதில் வந்து பூக்கள் நிறைய பூத்து குலுங்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் என் ஃப்ரெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் முருங்கை மரம் இருக்கான், காய்க்கவே மாட்டேக்கான், அதை போய் தங்கம் செல்லம் காய்ச்சிருவான் அப்படி வந்து சொல்லுவாங்களா. பக்கத்து வீட்டு வரங்காரங்க சொன்னாங்களே அப்படிலாம் சொல்லாத, கத்தி எடுத்துக்கொண்டு 2 கீரை விடு நிறைய காய்ச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்களா. இவங்களுக்கு வந்து மனசே இல்லையா, ஏன்னா அதை அவங்க குழந்தை மாதிரி வளர்த்துட்டு இருக்காங்களா, என்ன ஒரு நல்லா மனசு இல்லையா. ஆனால் பாருங்களேன், உலகத்தில் இருக்கக்கூடிய தாவரங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, எஸ் உணர்வுகள் இருக்குது, அது அதுகளுக்கு உள்ளார செய்திகளை தகவல்களை வந்து கடத்திக்கிறது, அதாவது தனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுது.

வச்சுக்கோங்களேன், அந்த ஆபத்தை சுற்றி இருக்கக்கூடிய தாவரங்களுக்கு உணர்த்தி அதிலிருந்து தப்பிச்சுக்கோங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து இந்த தாவரங்கள் வந்து பண்ணுதாமா. அதில் சில விஷயங்கள் தான் இன்றைக்கு நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அப்படி ஆபத்தை எச்சரிக்கக்கூடிய அகேசியா மரங்கள் இருக்குது. இந்த அகேசியா மரங்கள் எங்கே இருக்குது தெரியுமா? ஆப்பிரிக்க காடுகளில் வந்து இருக்குதான். ஆப்பிரிக்க காடுகளில் இருக்கக்கூடிய இந்த அகேசியா மரங்கள் வந்து ஜிராஃபிகள் வந்து இதை வந்து கடிக்க தொடங்கும் போது அந்த மரத்தில் எத்திலின் அப்படின்ற ஒரு வாய் வந்து காற்றில் பரவுதான். அப்படி பரவும் போது இந்த வாயுவை சுவாசிக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற அகேசியா மரங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே உடனடியாக தங்களோட இலைகளில் டானின் அப்படின்ற ஒரு நச்சுத்தன்மையை அதிகமாக வந்து சுரக்குமா. இதனால் என்னாகுனா அந்த இலைகள் வந்து ரொம்ப கசப்பாக மாறிடுமா. இதனால் இந்த ஜிராஃபிகள் வந்து தங்களோட உணவாக வந்து தங்களை சாப்பிட்றத அது வந்து தற்காத்து கொள்ளுமா. சார், இறைவனோட படைப்பில் எப்படியெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்களா? எஸ், இப்போ உங்களுக்காக பாடல் தீனா திரைப்படத்திலேருந்து வந்துகிட்டே இருக்குது. கேட்டுருச்சிங்க.

7:13 கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து அறிவியல் தகவல்களோட திரையிசை. இந்த மரங்கள் இருக்குல்ல, நம்ம பார்க்கும்போது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமாக தான் நமக்கு வந்து தெரியும். ஆனால் அதுக்கு பின்னால் எவ்வளோ விஷயங்கள் மறைஞ்சிருக்கு தெரியுமா? ஒரு ஒரு மரத்தை நாம் வந்து வெட்டி பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மரத்தில் இருக்கக்கூடிய அந்த அடுக்குகளை வச்சு அந்த சமயத்தில் எந்த விதமான கால சூழ்நிலை வந்து நிலவியது, ரொம்ப செழுமையாக இருந்துச்சா, செழிப்பாக இருந்துச்சா, இல்லைன்னா வறட்சி இருந்துச்சா, பஞ்சமாக இருந்துச்சா, எந்த மாதிரியான கால சூழல் வந்து நிலவியது அப்படின்றத நம்ம அதிலிருந்தே கண்டுபிடிச்சிடலாமா? அதோடு கூட எப்போவுமே ஆரம்பம்னு ஒன்று இருந்துச்சுன்னா முடிவுன்னு ஒன்று இருக்கத்தானே செய்யும் இல்லையா? அதே மாதிரி தான் மடகாஸ்கர் தீவில் ஒரு மரம் இருக்குது, தஹினா ஸ்பெக்டஃபில்ஸ் அப்படின்ற, இது வந்து ஒரு வகையான பனை மரம். இது சுமார் 100 ஆண்டுகள் வரைக்கும் சாதாரணமாகவே வாழுமா. தன்னுடைய வாழ்நாளினுடைய இறுதியில் இது என்ன பண்ணுமா, இது வந்து ஒரு பிரம்மாண்ட முறையில் பூக்களை பூத்து காய்களை வந்து உருவாக்குமா. இது ஒரு முறை பூப்பதற்கே மரத்தினுடைய ஒட்டுமொத்த ஆற்றலுமே தீர்ந்து போகிறதால காய் காய்ச்சதுக்கு அப்புறமே இந்த மரம் வந்து தானாகவே காய்ந்து இறந்துருமா. ஸோ இந்த மரம் பூக்குது அப்படின்னா பூத்து காய் காய்ச்ச உடனே இந்த மரம் வந்து பட்டு போக போகுது அப்படின்னு அர்த்தமாக அவங்களும் அதை புரிஞ்சுக்குவாங்களா? ஆல் ரைட், இப்போ உங்களுக்காக பாடல் தூள் திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்கு கிட்ரஸிங்க.

யாரில் வந்து சின்ன பிள்ளையில் இந்த பயத்தங்காய் இருக்குல்ல, சின்ன சின்ன பயத்தங்காய் இருக்கும் அதெல்லாம் வந்து தண்ணிக்குள்ளே கையை விட்டுட்டு அதை பறித்து கையில் எப்படி வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டப் அப்படின்னு வெடிக்கும். முதல் முறையாக சின்ன பிள்ளைங்கிட்ட நம்ம இதை கொடுத்தோம்னா பதறி அழுதுருவாங்க. ஏன்னா நமக்கே ஒரு மாதிரி ஒரு விதமான ஜெர்க்கு வந்து கொடுக்கும் இல்லையா. அது அதுக்கப்புறம் இந்த டிசம்பர் பூ மாதிரியே ஒரு பூ பூக்கும்ல, அதுலேயும் கருப்பு கலரில் பயத்தங்காய் மாதிரி இருக்கும், அதுவும் அப்படி தான். கிட்டத்தட்ட தண்ணியில் நினச்சிட்டு நம்ம அதை பிடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டப்புன்னு வெடிக்கும். அந்த மாதிரி சின்னதாக இருக்கும்போதே இப்படி இருக்கு, அப்படியே பெருசாக ஒரு பாம்பு மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி இருக்கும், ஒரு பாம்பு மாதிரி அப்படி ஒரு மரம் வந்து இருக்கான். அது வந்து சாண்ட் பாக்ஸ் மரம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த மரத்தினுடைய பழங்கள் வந்து பாம் மாதிரி, அது வெடிக்கக்கூடிய தன்மை கொண்டதான். பழங்கள் முதிர்ந்ததுக்கு அப்புறமா பழத்த சத்தத்தோட டமால்னு வெடிக்குமா. அப்படி வெடிக்கும் போது அதுக்குள்ளார இருக்கக்கூடிய விதைகள் கிட்டத்தட்ட 240 கிலோமீட்டர் வேகத்தில் 100 அடி தூரம் வரைக்கும் தூக்கி வீசப்படுமா. ஒருவேளை நமது பக்கத்தில் இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ரொம்ப பலத்த காயம் வந்து ஏற்படுமா. யோசிச்சு பாருங்களேன், சின்னதாக ஒரு இத்தினோண்டி பயத்தங்க அது வெடிக்கும் போதே உடம்புல ஜிகு ஜிகு ஜிகு ஜிகு அப்படி ஒரு ஒரு உணர்வு வந்து ஏற்படுது. கிட்டத்தட்ட 240 மீட்டர் வேகத்தில் அதுவும் 100 அடி தூரம் வரைக்கும் வீசுது, தூக்கி வீசுது அப்படின்னா அது என்ன சவுண்டில் என்ன ஃபோர்ஸில் இருக்கும் பாருங்களேன். சாண்டு பாக்ஸ் ட்ரீயும் அது பேர். ஆல்ரைட், இப்போ உங்களுக்காக ஒரு பாடல் தம் திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்குது, கேட்டு ரசிங்க.

வீடுகளில் பெரியவங்க சொல்லி கேட்டிருப்போம் இல்லையா, இந்த உலகத்துலேயே ரொம்ப மோசமான ஒரு உயிரினம் யாருன்னா அது வந்து மனுஷன்தான். ஏன்னா அவன் நடந்து போகிற இடத்துல ஒரு புல்லு கூட முளைக்காது அப்படின்னு. நம்ம என்ன அவ்வளோ பெரிய பாவியாடா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது அதெல்லாம் கிடையாதுங்க, நம்மளும் மற்ற உயிரினங்கள் மாதிரி தான். ஆனால் நம்ம நடந்து போகிற பகுதியில் ஏன் புல்லெல்லாம் முளைக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம யோசிச்சு பாருங்கள். நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு குழந்தையாக இருந்தால் கூட ஒரு 8 கிலோ 9 கிலோ இருப்போம். அது புல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதுலேயே மிதிச்சு மிதிச்சு மிதிச்சு மிதிச்சு அழுத்தம் கொடுத்து போய்கிட்டே இருந்தோம்னா எப்படி அந்த இடத்துல இருக்கும்? மோர் ஓவர் அந்த நிலமும் வந்து நம்ம நடக்க நடக்க நடக்க கடினமாயிரல, புல்லெல்லாம் முளைக்கணும் அப்படியே சாஃப்டாக இருக்கணும், அப்படி இருந்தால் தான் முளைக்கும். அதனால தான் அப்படி ஒவ்வொரு தாவரமும் ஒவ்வொரு விஷயங்களும் பண்ணுறதுக்கு பின்னாலும் ஒவ்வொரு காரணம் இருக்குது. இப்போ இந்த தொட்டாச்சுரிங்க இருக்கே, அதை போய் நம்ம தொடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஏதோ நமக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு சொல்லி உடனே தன்னுடைய இலைகளையெல்லாம் அப்படியே வந்து சுருக்கி அது வந்து காய்ந்த நிலைக்கு போன மாதிரி தனித்தானே தற்காத்து கொள்ளுமா? ஏன் அப்படின்னா அது அழகாக இல்லைனா நம்ம வந்து தொடமாட்டோமா, ஏதோ காஞ்சி போச்சு அப்படின்னு நம்ம விட்டுட்டு போயிடுவோமா? என்ன ஒரு புத்திசாலித்தனம் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் டெலிகிராஃபிக் தாவரம் அப்படின்னு சொல்லி ஒரு தாவரம் இருக்குது. இந்த தாவரத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? தாய் சூரியனினுடைய வெளிச்சத்தை பிடிக்கிறதுக்காக அந்த இலைகளை வந்து அப்படியே மேலும் கீழே வந்து அப்படியே ஆட்டிகிட்டே இருக்குமா. பார்க்கவே நல்லா இருக்கும்ல, நம்ம சொல்லவே முடியாது. பாரு ஒரு இலை செய்தா பாரு அவ்வளோ காத்தடிக்காமல் புழுக்கமாக இருக்குது, அதை பார்த்து சொல்லவே முடியாது. ஏன்னா அது சூரியனுடைய வெளிச்சத்தை பிடிக்கிறதுக்காக அப்படியே இலைகளை ஆட்டிக்கிட்டே இருக்குமா. ஓகே க்யூட்டாக நிறைய தகவல்களுக்காக காத்துகிட்டே இருக்குது. இப்போ அதுக்கு முன்னாடி பாடல் தாஸ் திரைப்படத்திலேருந்து வந்துகிட்டே இருக்குது, கேட்டிருச்சிங்க.

நேர்களே, இன்னும் சில நொடிகளில் ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 விளையாட்டுப் போட்டிகளின் அன்றாட நிகழ்வுகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். அதைத் தொடர்ந்து கேட்கலாம் அறிவியல் தகவல்களுடன் திரையிசை.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆச்சரியமூட்டும் அறிவியல் தகவல்களோடு நாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 அறிவியல் தகவல்களுடன் திரை இசை. இவ்வளவு நேரம் வரைக்கும் நாம் வந்து எதை பற்றி பார்த்தோம், தாவரங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வினோதமான விஷயங்கள், அது வந்து எப்படி தங்களுக்கு உள்ளார தங்களுடைய செய்திகளை வந்து கடத்திக்கிறது, அதுக்கப்புறமா எப்படிப்பட்டதான தாவரங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போது இயற்கையாலே சில விஷயங்கள் வந்து நடக்குது, அதாவது தாவரங்கள் வந்து தன்னுடைய பாலினத்தையே மாற்றக்கூடிய தன்மை கொண்டவை அப்படின்ற நிறைய வியப்பான விஷயங்கள் வந்து நமக்கு வந்து இருக்குது. அதை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்களை. இப்போ உங்களுக்காக பாடல் எங்கிறது வந்து தெரியுமா, முகவரி திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்குது, கேட்டிருக்கீங்க.

அறிவியல் தகவல்களோட திரை இசையை கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. தாவரங்கள் தங்களுடைய பாலினத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய இந்த அதிசய அறிவியல் நிகழ்வுக்கு தாவரவியல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சீக்வென்ஷியல் ஹெர்மா ப்ரோட்டிட்டிசம் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லைனா டிகோகாமி அப்படின்னு பெயராக. மரங்கள் ஏன் அப்படி தங்களுடைய பாலினத்தை மாற்றுறது அப்படின்றதுக்கு விரிவாக நிறைய அறிவியல் காரணங்களும் சொல்கிறாங்க. அதாவது வால்நட், அதுக்கப்புறமா பெக்கான் மரங்கள் இருக்கு இல்லையா, இந்த மரங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்குது. வால்நட் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த மரங்களில் ஆண் பெண் ரெண்டு உறுப்புகளுமே ஒரே மரத்தில் தான் இருக்குமா, ஆனால் வெவ்வேறு நேரங்களில் வந்து இது வந்து முதிர்ச்சி அடையுமா. புரோட்டான் ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புரோட்டான் ட்ரீ அப்படின்றது என்னென்னா சில பருவங்களில் மரத்தினுடைய ஆண் பூக்கள் மட்டும் முதல்ல முதிர்ச்சி அடைந்து மகரந்தத்தை வந்து வெளியிடுமா, அந்த நேரத்தில் பெண் பூக்கள் வந்து தயாராக இருக்காது. அதுக்கப்புறமா புரோட்டோகைனி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிகழ்வு என்ன அப்படின்னா சில வாரங்கள் இல்லைனா சில மாதங்களுக்கு அப்புறமா இந்த ஆண் பூக்கள் உதிர்ந்து பெண் பூக்கள் மட்டுமே முதிர்ச்சி அடைந்து மகரந்தத்தை ஏற்றுக்கொள்வதற்கு வந்து தயாராக இருக்குமா. இப்போது நமக்கு தோணும்ல, இப்போது ஆண் பூக்கள் பூக்கும்போது பெண் பூக்கள் வந்து பூக்கலை, இப்போ பெண் பூக்கள் பூக்கும்போது ஆண் பூக்கள் உதிர்ந்துருச்சு, அப்போ இந்த மகரந்த சேர்க்கை எப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்ல. பாருங்களேன், இயற்கை அதுக்கே ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கு. ஏன் இது நடக்குது அப்படின்னு பார்த்தா ஒரே மரத்தினுடைய மகரந்தம் அதே மரத்தில் விழுந்துச்சு அப்படின்னா பிறக்கக்கூடிய அந்த விதைகள் வந்து வீரியம் குறைவாக இருக்குமா. இதை தவிர்க்கிறதுக்காக இயற்கையாகவே இந்த கால இடைவெளியை வந்து உருவாக்கியிருக்கு அப்படின்னு அறிவியலாளர்கள் வந்து சொல்கிறாங்க. ஒருவேளை ஒரு மரத்தில் வந்து ஆண் பூக்கள் பூக்குது அப்படின்னா அதே சமயத்தில் வேறு மரத்தில் வந்து பெண் பூக்கள் பூத்திருந்துச்சு அப்படின்னா இந்த மகரந்தம் அங்கே போய் மகரந்த சேர்க்கை வந்து நடைபெற்று ஒரு நல்ல விதைகள் வந்து உருவாகுமா. பாருங்களேன், இயற்கையில் எவ்வளவோ அதிசயங்கள் வந்து காத்துட்ருக்கு. எஸ், இப்போ உங்களுக்காக நட்புக்காக திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டுருச்சிங்க.

ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு நமக்கு தோண வச்சுது, ஒருவேளை இருக்காதோ அப்படின்னு தோண வைக்கிது. ஏன்டா இந்த குழப்பம் உனக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை, இந்த கிராமங்களில் சொல்லுவாங்கல்ல இந்த மாமரம் அதிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா காய்க்கலைன்னா ஒரு செருப்பையும் ஒரு விளக்கு மாற்றியும் கெட்டி போடு, மாமரத்துக்கு வெக்கம் வந்து அதுவே காய்ச்சிடும் அப்படின்னு. மாமரம் இன்னைக்குடா வெக்கப்பட்டது அப்படின்னு எனக்கு தோணும். அதே மாதிரி இந்த முருங்கை மரம்லாம் இருக்குல்ல, அதிலலாம் நம்ம வந்து காய் காய்க்கலை அப்படின்னா லைட்டாக நம்ம வந்து கோடு கீச்சு விட்டோம் அப்படின்னா காய் காய்க்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு எனக்கு யோசிச்சுட்டு இருக்கும்போது இதை படித்த உடனே ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. அப்படி என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் ஸ்ட்ரைப்டு மேப்பிள் அப்படின்னு சொல்லி ஒரு மரம் இருக்குதா, இந்த மரங்கள் வந்து முழுசாக தன்னுடைய பாலினத்தை மாற்றக்கூடிய திறன் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. மரம் வந்து நல்லா ஆரோக்கியத்தோடு வளரும்போது அது ஒரு ஆண் மரமாக தான் வந்து இருக்குமா, ஏன்னா ஆண் பூக்களை உருவாக்குறதுக்கு அந்த மரத்துக்கு குறைந்த ஆற்றல் மட்டும்தான் தேவைப்படுமா. ஒரு வேலை அந்த மரத்தோட கிளைகள் உடஞ்சிருச்சு அப்படின்னா, இல்லைன்னா அந்த மரத்தை பூச்சி தாக்கிருச்சு அப்படின்னா, இல்லைன்னா மரம் வந்து சாக கிடந்துச்சு அப்படின்னா, அது உடனடியாக தன்னுடைய பாலினத்தை பெண்ணாக மாற்றிக்கொள்ளுமா. ஏன் அப்படின்னா, தான் இறப்பதற்கு முன்னால் விதைகளை உருவாக்கி தன்னுடைய இனத்தை பெருக்க வேண்டும் அப்படின்ற இயற்கையினுடைய தற்காப்பு உத்தி தான் இது அப்படின்னு விஞ்ஞானிகள் வந்து சொல்கிறாங்க. ரொம்பவே யோசிக்கக்கூடிய விஷயமா இருக்குல்ல, நம்ம முருங்கை மரத்தில் கோடு போடக்கூடிய விஷயமும் ஒருவேளை இதை சார்ந்து இருக்குமோ அப்படின்னு. எஸ், இருந்தாலும் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம், நமக்கு என்ன தெரியும், ஐம சின்ன பையன் இல்லையா. எஸ், இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது, பிப்ரவரி 14 திரைப்படத்தில் இருந்து கேட்டு

நிஜமாவே ஸ்ரேயா கோஷல் பாடுறாங்களா இல்லை கொஞ்சிறாங்களான்னு தெரியல, அவ்வளோ க்யூட்டாக இந்த பாடலை பாடியிருந்தாங்க இல்லையா. எஸ் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 அறிவியல் தகவல்களுடன் திரை இசை. நிறைய விஷயங்கள் இன்றைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்ல, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய தாவர வகைகளில் தாவரங்களில் என்னென்னலாமோ மாற்றங்கள் ஏற்படுது, இது ஏன் வந்து மாற்றம் ஏற்படுது அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துருந்தோம்ல. இப்போ பாருங்கள், ஒரு சின்ன தாவர வகை தான் இது, என்னென்னா ஜாக்கின் தி புல்பிட் அப்படின்றது தான், ஜாக்கின் தி பல்பிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தாவர வகை இருக்கு இல்லையா, இதுதான் பாலின மாற்றத்துக்கு ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தாவரம் வந்து சின்னதாக இருக்கும்போது ஆண் பூக்களை மட்டும்தான் பூக்குமா, அடுத்தடுத்த ஆண்டுகளில் அது ஒரு

நல்ல ஊட்டச்சத்தை பெற்று பெரிதாக வளரும்போது பெண் தாவரமாக மாறி பழங்களை வந்து உருவாக்குமா. மீண்டும் ஊட்டச்சத்து குறைஞ்சது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது அடுத்த பருவத்தில் ஆண் தாவரமாக தலைகீழாக அப்படியே மாறிடுமா. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தாவரங்கள் வந்து தங்களினுடைய இனவிருத்தியை வெற்றிகரமாக நடத்துவதற்கும் சுற்றுச்சூழல் சவால்களை எதிர்கொள்றதுக்கும் இந்த பாலின மாற்ற முறையை வந்து பயன்படுத்துது அப்படின்னு அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க. எனக்கு இப்போவும் நல்லா ஞாபகம் இருக்குது, என்னுடைய சயின்ஸ் வாத்தியார் பாட்னி நடத்திட்டுருக்கும்போது சொன்னார், ஒரு நாட்டில் வந்து பக்கத்தில் காடு இருந்துச்சா, அது பக்கத்தில் ஒரு ஃபேக்ட்ரி இருந்துச்சான், ஒரு ஃபேக்ட்ரி அது பக்கத்தில் காடு, ஓகேவா. திடீர்னு அந்த ஃபேக்ட்ரியில் ஏதோ ஒரு விபத்து வந்து ஏற்பட்டு, தீ விபத்து ஏற்பட்டு அந்த காடு முழுவதும் நெருப்பு வந்து பத்திக்கிருச்சான், அந்த காட்டில் இருந்த உயிரினங்கள்லாம் வந்து எரிஞ்சு அழிஞ்சு போயிருச்சான். கொஞ்சம் நாட்கள் கழித்து பார்த்தா அந்த மரங்கள் இருக்கும் இல்லையா, அந்த மரங்கள்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன பூச்சி இனங்கள் வந்து இருந்துச்சான், அதோடைய நிறம் வந்து மாறி இருந்துச்சான். இது என்ன புதுவிதமான பூச்சியாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இல்லை ஏற்கனவே காடுகள் அங்கே வாழ்ந்துட்டு இருந்த அந்த காடுகளில் இருந்த பூச்சிகள் வந்து தங்களை வந்து அந்த தகவமைப்புக்கு ஏற்றாறு போல் தன்னுடைய உடல்நிலையை மாற்றி அதை வந்து சஸ்டெயின் பண்ணியிருக்கு, அதனால தான் வந்து அது உயிர் தப்பிச்சு வாழ்ந்துருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சாங்களாம். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சூழல் என்னவோ அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்மளை நாம் மாற்றிக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்துலேருந்து சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்றத இந்த உயிரினங்கள் வந்து நமக்கு ரொம்ப அழகாகவே வந்து எடுத்துக்காட்டுது அப்படின்ற விஷயத்தை அவங்க எனக்கு அன்னைக்கு சொன்னாங்க. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது ஆமாம்ல, நிஜமான விஷயங்களை நமக்காக அப்போவே சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு தோணுது. எஸ் நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் செம்ம க்யூட்டான பாடல், எஸ் நிச்சயமாக நீங்களும் காதலில் விழுவீங்க. இந்த பாடலை உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்குது, ஆட்டோகிராஃப் திரைப்படத்துலேருந்து கேட்டுருச்சிங்க.

நேர்களை நிறைவு பெற்றது அறிவியல் தகவல்களுடன் திரை இசை நிகழ்ச்சியில் உங்களோடு கலந்திருந்தேன் நான் உங்கள் கபில் தேவ். இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கான செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். ஜனநாயகத்தை வலுப்படுத்த ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற வேண்டியது அவசியமாகிறது என்று அவர் குறிப்பிட்டார். இதனை உணர்ந்து எதிர்க்கட்சிகள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். எந்தவொரு பிரச்சினை குறித்தும் விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாகவும் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். இந்த மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கி அடுத்த மாதம் 13 வரை நடைபெறவுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையில் திறன் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். இன்று கோவையில் பட்டமளிப்பு விழா ஒன்றில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். ஆராய்ச்சிக்கு ஊக்கம் அளிப்பதற்கான அம்சங்களும் தேசிய கல்விக் கொள்கையில் இடம்பெற்றிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்தை உறுதி செய்ய பாரம்பரிய கல்வி முறையோடு டிஜிட்டல் தொழில்நுட்பமும் இணைந்து கற்பிக்கப்பட வேண்டியது அவசியம் என்று அவர் கூறினார். நாட்டின் வளர்ச்சிக்கு மாணவர்கள் பங்களிக்க வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டார். அரசு பள்ளி மாணவர்களின் சீருடையை மாற்றுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மதுரை மாவட்டம் மாங்குளம் சமணப்படுகையில் இன்று தொல்லியல் துறை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். சீருடையை மாற்றுவதற்கான பரிந்துரை முதலமைச்சரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன் அடிப்படையில் இது தொடர்பான அறிவிப்பினை முதலமைச்சர் வெளியிடுவார் என்றும் திரு ராஜ்மோகன் கூறினார். விவசாயிகளுக்கு எப்போதும் உறுதுணையாக தாவேக்க அரசு இருக்கும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கூறியுள்ளார். கடலூர் மாவட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களை இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நெல் கொள்முதல் வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறுவதை தாவேக்க அரசு உறுதி செய்யும் என்று அவர் கூறினார். இடைத்தரகர்களின் குறுக்கீடு இன்றி நெல் கொள்முதல் நடைபெறும் என்றும் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்தார். முதலமைச்சர் திரு விஜய் நேர்மையான அரசு நிர்வாகத்தை வழங்க முயற்சி மேற்கொண்டுள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். இன்று மதுரை

0: நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தாவேக அரசின் தொடக்கம் சிறப்பாக உள்ளதாக கூறினார். ஆசிரியர் தகுதி தேர்வில் 13 ஆண்டுகளுக்கு முன் தேர்ச்சி பெற்ற 410 பேருக்கு உயர்நீதிமன்ற உத்தரவுபடி உடனடியாக பணி வழங்க தாவேக அரசு முன்வர வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இப்பிரச்சினையில் அரசு தனது நிலைப்பாட்டினை முன்னுக்கு பின் மாற்றியதன் காரணமாக ஆசிரியர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு 2012 மற்றும் 2013 ஆண்டுகளில் நடத்தப்பட்ட தகுதித் தேர்வில் வெற்றி பெற்று இதுவரை ஆசிரியர் பணி கிடைக்காத 410 பேருக்கு உடனடியாக ஆசிரியர் பணி வழங்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 1-நாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 388 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இங்கிலாந்து தொடக்க முதலே அதிரடியாக ஆடி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 387 ரன் எடுத்தது. ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கேந்தோ லாப் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஜோர்டானின் அம்மானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 60 கிலோ இடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றுள்ளது. மகளிர் 76 கிலோ இடைப்பிரிவில் காஜல் தங்கப்பதக்கத்தை வென்றார். 53 கிலோ இடைப்பிரிவில் ஆன்டிம் பாங்கலும் 57 கிலோ இடைப்பிரிவில் நேஹா சர்மாவும் வெள்ளிப்பதக்கத்தை வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 தங்கம் 4 வெள்ளி 5 வெண்கலப்பதக்கங்களை வென்றுள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாய் நாச்சிகேத் பத்ராஜூ இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-13, 21-14 என்ற செட் கணக்கில் வேல்ஸின் மெபெல் மனோகுரியனை வென்றார். மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் கார்த்திக் ரூபா சுஹாஸ் வெற்றி பெற்று இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் பட்டம் வென்று வரலாற்று சாதனை படைத்த பி.வி. சிந்துவுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான தொடக்க விழா வீரர்கள் அணிவகுப்பில் இந்தியா சார்பில் மீராபாய் சானு மற்றும் லவ்லினா போர்கோஹெய்ன் தேசிய கொடியை ஏந்தி செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டிகள் கிளாஸ்கோவில் வரும் 23ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 8:05. ஆகாயமும் அடுத்த வீடாகி போகும், சிந்தையில் விந்தைகள் செய்து சிறகடிக்கும் இது இளமை துளிரும் காலம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz இது இளம் காற்று. இன்றைக்கு நாம் நம்முடைய இளம் காற்று நிகழ்ச்சியில் வீக்லி ரவுண்ட் அப் தான் பார்க்க போகிறோம். வாராந்திர நடப்பு நிகழ்வுகள் என்னென்ன முக்கியமான விஷயங்களும் நம்ம சரி நடந்துட்டுருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எப்போவுமே வந்து விழிப்போடு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எந்த விதமான சின்ன சின்ன மாற்றங்களும் வந்து பெருசு பெரிய விதமான விஷயத்தை நமக்கு கொடுக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்படி பெரிய மாற்றம் ஒன்று நிகழப்போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து தான் ஆரம்பிக்குமா. எல்லா விஷயங்களையும் நாம் வந்து அப்படியே இவ்வளோதானே அப்படின்னு கடந்து போயிடவே கூடாதான். ஏன்னா நம்முடைய வாழ்க்கை அப்படின்றது வந்து சின்ன சின்ன விஷயங்களே நாம் தவிர்த்துட்டே போகிறதால தான் பெரிய சிக்கல்களில் கொண்டு போய் மாட்டி விட்டுருவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு விவசாயி இருந்தாரா, அவருக்கு அங்கே இருந்த அந்த ஒரு தோட்டத்தில் வந்து மான்கள் வந்து மேய்ஞ்சிட்டே இருந்துச்சான். இவர் என்ன மான பிடிக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் வலை வச்சு பார்த்தாரு. சில நாட்களில் மான் சிக்கினது, சில நாட்களில் என்னாச்சுன்னா மான் தப்பிச்சு போயிடுச்சு. மானெல்லாம் யோசிச்சு வலை வைக்கிறார் இவர், அதனால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு வெளியே போயிடுச்சு. அப்போ இவர் என்ன பண்ணினாரு, தன்னுடைய வலை விரிக்கக்கூடிய அந்த யுக்தியை கைவிட்டுட்டு என்ன பண்ணினார்னா, அந்த மான்களுக்கு தேவையான உணவுகளை வந்து அங்கே ஏற்படுத்தி வச்சுருந்தார். அங்கேருந்து வந்த மான்கள் ரொம்ப சந்தோஷமாக வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே சந்தோஷமாக ஓடி போயிட்டான். அப்படியே கொஞ்சம் நாட்கள் போக போக அதை சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உணவு இருக்கக்கூடிய அந்த இடத்த சுற்றி கொஞ்சமாக சுவர் எழுப்பிட்டே வந்தாரா. இவ்வளவு தானே, இதை கூட தாங்கிக்க மாட்டியா, அது அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சில மான்கள் சொன்னதையும் கூட சில மான்கள் வந்து தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருந்துச்சான். கடைசியில் பார்த்தா அந்த சுவர் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு நாள் ஒட்டுமொத்த மான்களும் உள்ளே இருக்கும்போது அவர் சடார்னு ஒரு கேட்டை போட்டு அவ்வளோ மானையும் பிடிச்சிட்டாராம். சைக்காலஜிலே இதை ஒரு விஷயமாக வந்து சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நாம் வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, மோர் ஓவர் அந்த விஷயத்துக்கு நாம் வந்து பழக்கப்பட்டுக்கும் போது இந்த மாதிரியான சிக்கல்களில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா இதிலேருந்து வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் எந்த விஷயமாக இருந்தாலும்

ஆரம்பத்திலேயே நம்ம வந்து யூகிச்சு இது சரியா தப்பா அப்படின்றத பார்த்து முன்னெடுத்து வைக்கணும். சரியான விஷயங்களை நாம் ஆதரிக்கணும், சரியில்லாத விஷயங்களை முன்னமே நாம் எதிர்ப்பு தெரிவித்து அதை அப்போவே வந்து சரி பண்ணிட்டோம், நார்மலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பிரச்சனை இல்லை. இல்லை தவறுகளை நம்ம நார்மலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த தவறுகள் தான் பின்னால் வளர்ந்து நின்று நமக்கே ஆபத்தாக வந்து முடியும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நம்ம பரீட்சை எழுதும் போதும் அப்படி தான், சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன தவறுகள் தான் இருக்கும். அந்த தவறுகள் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி நம்ம திருத்திக்கிட்டு போகும்போது தான் ஈஸியாக நம்ம வந்து பாஸ் பண்ண முடியும். இவ்வளவு தானே, இது பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனோபாவம் வந்து தவறானது. ஏன்னா எக்ஸாமை பொறுத்தளவில் சின்ன 0.01 கூட நமக்கு வந்து ஒரு வெற்றியை இழக்கக்கூடிய அந்த இதை வந்து நமக்கு ஏற்படுத்தி தரும். அதனால் கவனக்குறைவு, அதுக்கப்புறம் மெத்தனம், இது வந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, அது உண்மைதான். எஸ் இந்த விஷயத்தோட நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்குது. முதல் பாடல் முத்து திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்குது, கேட்டிருச்சிங்க.

பாடுறது கூட ஒரு விதமான நடிப்பு தான் அப்படின்னு எஸ் ஜானகி அம்மா வந்து ஒரு இன்டர்வியூலேருந்து சொல்லியிருப்பாங்க. நான் கேட்டிருப்பேன், ஆமாம் அந்த பாடலில் சித்ரா வைக்கப்படும்போது ஐயோ ஐயோ ஐயோ பாடல் கூட ஒன்றி போகணுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கும் நம்மளே அறியாமல் ஒரு விதமான வெக்கம் தொற்றிக்கொள்ளுது இல்லையா. எஸ் கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 மற்றும் மதியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இளம் காற்று. உலக மலாலா தினம் ஜூலை 12 அன்னைக்கு அனுசரிக்கப்பட்டது. அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற மலாலா யூசுப் சாயினுடைய பிறந்த நாளை ஒட்டி ஐநா சபையால் இது வந்து கொண்டாடப்படுகிறதா. சர்வதேச மணல் மற்றும் புழுதி புயல் தடுப்பு தினம் ஜூலை 12 அன்னைக்கு அனுசரிக்கப்படுகிறது. 2026 ஆண்டிற்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஃப்ரம் சோர்ஸ் டு இம்பாக்ட், ப்ரொடெக்டிங் லேண்ட் அண்ட் லைஃப் ஃப்ரம் சாண்ட் அண்டு டஸ்ட் ஸ்ட்ரோம்ஸ் அப்படின்றது தான் இந்த 2026 ஆண்டிற்கான தீம். சர்வதேச பாறை தினம் ஜூலை 13 அன்னைக்கு வந்து கொண்டாடப்படுகிறது. புவியினுடைய அடிப்படை பாறை அமைப்புகள், அதுக்கப்புறமா சுற்றுச்சூழல் சமநிலை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது. அடுத்தது ஒரு ஹாப்பியான நியூஸ் என்ன தெரியுமா, இந்தியாவினுடைய மிக உயரிய இலக்கிய விருதான 60வது ஞானப்பீட விருது 2025 புகழ்பெற்ற நம்முடைய தமிழ் கவிஞர் எழுத்தாளருமான கவிஞர் வைரமுத்து அவர்களுக்கு வந்து வழங்கப்படுவதாக டெல்லி தமிழ்ச்சங்கம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதன் மூலமாக 1975 சித்திரப்பாவைக்காக அகிலன், அதுக்கப்புறமா 2002 ஜெயகாந்தன் அவர்களுக்கு அப்புறமா ஞானப்பீடு விருது பெறக்கூடிய 3வது தமிழ் எழுத்தாளர் அப்படின்ற பெருமையை வைரமுத்து அவர்கள் வந்து பெறாங்க. இந்த ஹாப்பியான நியூஸோட ஹாப்பியான பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. நான் அவன் இல்லை திரைப்படத்துலேருந்து கேட்டிருச்சிங்க.

இளம் காற்று வீக்லி ரவுண்டப் கேட்டுட்ருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் இருந்து. என்ன எப்படி இருக்க அப்படின்னு கேட்கும்போது சொல்லுவாங்கள்ல, என்னத்தை சொல்ல, சிரிக்கவா அளவான்னு தெரில, அந்த மாதிரி உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னு. அந்த மாதிரி தான் இந்த மெசேஜ். இதை பார்த்து என்னடா சொல்ல அப்படின்னு எனக்கே தோணுச்சு. என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த பிறப்பு விகிதம் வந்து 1.3 விட குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இது மக்கள் தொகை மாற்று நிலவர அளவான 2.1 விட ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் இது இப்படி ஆச்சு அப்படின்னா, பெண்களினுடைய உயர்கல்வி, அதுக்கப்புறம் எழுத்தறிவு விகித உயர்வு, சிறந்த மருத்துவ உள்கட்டமைப்பு, தீவிர குடும்ப கட்டுப்பாடு திட்டம், அதாவது இரு குழந்தை முறை அப்படின்றதுல இருந்து இப்போ இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு முன்னுரிமை, ஒரே ஒரு குழந்தை போதும்பா அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மனோபாவம் இருக்கு இல்லையா, அது அதுக்கப்புறம் நகரமயமாக்கல், இது எல்லாமே வந்து முக்கிய காரணங்களாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வேளை இந்த நிலைமை அப்படி நீடிச்சுக்கிட்டே போச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்றாங்கன்னா, இந்த அதிரடிவு சரிவு வந்து எதிர்காலத்தில் முதியோர் சார்பு விகித அதிகரிப்பு வந்து இருக்கும், உழைக்கக்கூடிய மக்கள் பற்றாக்குறை, அதுக்கப்புறம் முதியோர்களுக்கான மருத்துவ பராமரிப்பு தேவைகள், இதெல்லாமே அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து சவால்களாக நமக்கு அமையும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா, நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பிறப்பு விகிதம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது.

அப்படின்றது கொஞ்சம் மன வருத்தத்துக்கான விஷயந்தான் எனக்கெல்லாம். மனித வனவிலங்கு மோதல்களை தவிர்க்கிறதுக்கும் அது குறித்து அறிவியல் ஆராய்ச்சிகளை மேற்கொள்கிறதுக்கும் கோயம்புத்தூரில் சிறந்த விலங்கு திறன் மையம் ஜூலை 10 அன்றைக்கி தொடங்கியிருக்கிறாங்க. இந்த மையம் வந்து இமயம் இந்திய வனவிலங்கு நிறுவனம், அதுக்கப்புறமா சளி மலி பறவையியல், அதுக்கப்புறமா இயற்கை வரலாற்று மையம், இது எல்லாத்தினுடைய ஒருங்கிணைப்பில் வந்து உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதோடு இணைந்து தேசிய மனித வனவிலங்கு மோதல் போர்ட்டலும் வந்து தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆல்ரைட், நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்காக அடுத்த பாடல் வந்துகிட்டே இருக்குது. நரசிம்மா திரைப்படத்தில் இருந்து கேட்டு ரசிங்க.

எனக்கு மட்டும் அப்படிலாம் இருந்தால் நானும் மீசையை வச்சு கோடீஸ்வரில் ஆயிடுவேன். எஸ் கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸில் இளங்காற்று. ஐக்கிய நாடுகளினுடைய உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு இருக்கு இல்லையா, அது வந்து உலகளாவிய மண் கூட்டமைப்பின் கீழ் நடத்திய மண் நாயகன் அப்படின்ற போட்டியில் கோயம்புத்தூரை சேர்ந்த 59 வயது இயற்கை விவசாயி வீட்டி வள்ளுவன் அவங்க வந்து சர்வதேச அளவில் 3வது இடத்தை வந்து பிடிச்சிருக்கிறாங்க. இது என்ன சாதனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தங்களுடைய விவசாய நிலத்தில் கரிம கார்பன் அளவு, அதாவது சாயுல் ஆர்கானிக் கார்பன் இருக்கு இல்லையா, அதை 1.56% அவர் வந்து உயர்த்தியிருக்கிறார். இவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது அதுக்காக தான். இந்த விருதை பெறக்கூடிய முதல் இந்திய விவசாயி இவர் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரோ வந்து ககன்யான் திட்டத்திற்கான விண்கல பாதுகாப்பு அமைப்புகளினுடைய 3 முக்கிய தகுதி சோதனைகளை ஜூலை 12 அதுக்கப்புறமா 13 ஆகிய தேதிகளில் வெற்றிகரமாக வந்து நிறைவு பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, கடலில் விண்கலம் தரையிறங்கிறதுக்கு அப்புறமா அதனுடைய நிலையை வந்து சீரமைக்கிறது, அதுக்கப்புறமா விண்கல பிரிப்பு முறை, விண்கலத்தினுடைய மேல்மூடியை பிரிக்கக்கூடிய சோதனைகள், இது எல்லாத்துலேயுமே வந்து வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்களாம். ஆல் ரைட், இப்போ உங்களுக்காக ஒரு விஷயம், யார் யாரெல்லாம் வீட்டில் கேட்டுட்ருக்கீங்களோ அவங்கள நம்ம ட்ரை பண்ணுவோமா? ஒன்றும் கிடையாது, வரக்கூடிய இந்த பாடலை தான். அப்படியே நீங்கள் சேரில் உட்காந்திங்கன்னா அப்படியே ரிலாக்ஸ் ஆகிக்கிட்டு காலை நீட்டி கையை அப்படியே வச்சுக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க, அந்த ஒரு மாதிரி மெலடி வரும் பாருங்க, இவள் நெஞ்சோடு ஏதோ உள்ளது, அந்த போஷன் வரும்போது ஃபீல் பண்ணுங்கள், அப்படியே மனசு அப்படியே ஏதோ தானாக ரெக்க கிட்டி பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். எஸ் அந்த பாடல் உங்களுக்காக தான் வந்துகிட்டே இருக்குது. காதல் மன்னன் திரைப்படத்திலிருந்து கேட்டிருச்சிங்க.

ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லிடுறேன், அந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா? எஸ் கேட்டுட்டு இருக்கீங்க, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் இளங்காற்று. ஓ மை காட், அது என்ன தெரியல, அப்படியே ஹார்ட் பீட்டெல்லாம் எகிரி அப்படியே ஒரு மாதிரி பெருமூச்சு விடுற அளவுக்கு அந்த பாட்டு வந்து ஒரு ஃபீல் கொடுத்ததுதான் சொல்லணும் இல்லையா? அதுலேயும் இந்த பாட்டை அப்படியே ஹைவேயில் போய்கிட்டு இருக்கும்போது கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் இருக்கும். காரில் போயிட்டு யாராவது கேட்டுருந்தீங்கன்னா ஜம்முன் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. மறக்காமல் சீட் பெல்ட் போட்டுருங்க ஓகேங்களா? வாராந்திர நடப்பு நிகழ்வுகளை அடுத்தது என்ன தம்பி அதனை கேட்குறீங்க? இந்தியாவினுடைய பசுமை பரப்பை 33% உயர்த்தக்கூடிய தேசிய வனக்கொள்கை 1988 இலக்கை எட்டுறதுக்காக மத்திய வேளாண்மைத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் இவங்க வந்து விருட்சமித்ர பரிவார் அப்படின்ற ஒரு புதிய மரம் நடக்கூடிய மக்கள் இயக்கத்தை வந்து தொடங்கியிருக்கிறாங்க. இந்திய வன நிலவர அறிக்கையின்படி இந்தியாவினுடைய தற்போதைய காடுகள் அதுக்கப்புறம் மரங்களினுடைய பரப்பளவு ஒட்டுமொத்த நிலப்பரப்பில் 25.17% இருக்குது. இதை வந்து இப்போ 33% வந்து உயர்த்தணும் அப்படின்ற இலக்கில் பயணிச்சிட்ருக்கிறாங்க. தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியல் பணிகள் கழகத்தினுடைய புதிய தலைவராக லயோலா மணி அவங்க வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த பதவியில் இவர் 3 ஆண்டுகள் தங்கி பணியாற்றுவார் அப்படின்னு தமிழக அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓகே, இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது. நேருக்கு நேர் திரைப்படத்தில் இருந்து கேட்டிருச்சிங்க.

எவ்வளவு காலங்கள் ஆனாலும் சில பாடல்கள் வந்து ஃபேட் அவுட்டே ஆகாது. அப்படிப்பட்டதான ஒரு பாடல் தான் கேட்டு ரசித்தோம் இல்லையா? எஸ் கேட்டுட்ருக்கீங்க இளம் காற்று வீக்லி ரவுண்டை. கரிசல் பூமியினுடைய வாழ்வியலை தன்னுடைய படைப்புகளில் செதுக்கிய புகழ்பெற்ற தமிழ் எழுத்தாளர் பூமணி அவங்க வந்து 79 வயதில் இறைவனடி சேர்ந்திருக்காங்க. இவங்களோட இயற்பெயர் மனுவாசகமா. இலக்கிய பங்களிப்பு இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, 1899 சிவகாசி கலவரத்தை பின்னணியாக கொண்டு எழுதப்பட்ட அஞ்ஞாடி அப்படின்ற வரலாற்று நாவலுக்காக

2014 சாகித்ய அகாடமி விருதை வந்து இவங்க பெற்றிருக்கிறாங்க. இவங்களோட புகழ்பெற்ற வெக்கை அப்படின்ற ஒரு நாவலை தழுவி இயக்குனர் வெற்றிமாறன் அவங்களோட இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் உருவான அசுரன் திரைப்படம் தேசிய விருதை வென்றது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இவருடைய பிற படைப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா கிழிசல், கொம்மை, வாய்க்கால், அறுவடை அப்படின்றதெல்லாம் இவருடைய பிற படைப்புகள் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. மதச்சடங்குகள், அதுக்கப்புறமா இறுதிச் சடங்குகள் அப்படின்ற பெயரில் தாமிரபரணி நதியில் ஆடைகள் அதுக்கப்புறமா கழிவுகளை கொட்டி நதியை மாசுபடுத்த யாருக்கும் உரிமை இல்லை அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் வந்து அதிரடியாக தீர்ப்பளிச்சிருக்கு. ஆறு பற்றிய குறிப்புகள் பார்த்தோம் அப்படின்னா தாமிரபரணி அப்படின்றது வந்து நம்முடைய தமிழக எல்லைக்குள்ளேயே

அப்படின்ற சிகரத்தில் உற்பத்தியாகி தூத்துக்குடி அருகே மன்னார் வளைகுடாவில் கலக்குது. இதிலுடைய ரொம்ப ஸ்பெஷாலிட்டி எப்படின்னா, மூணு வகையான நீர் நாய் இனங்கள் வந்து இதில் வாழுது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நம்ம இதிலே தோன்றி நமக்குள்ளே மறையுது, இது நாம் வந்து அசுத்தப்படுத்தக்கூடாது. ஏன்னா குடிநீர் நமக்கு இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், யோசிச்சு பாருங்கள், நம்ம வெயிலில் நடந்து போய்கிட்டு இருக்கோம், நம்ம என்ன தான் கூல்ட்ரிங்கு ஜூஸு அது இதுன்னு நம்ம குடித்தா கூட கொஞ்சோண்டி ஒரு டம்ளர் தண்ணியில் கிடைக்கக்கூடிய அந்த நிறைவு வேறு எதுலேயுமே நமக்கு கிடைக்காது இல்லையா. அதனால் குடிநீர் அப்படின்றது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இறைவன் நமக்கு இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கார் அப்படின்னா அதை நாம் எப்படியெல்லாம் வந்து போற்றி பாதுகாக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணாதீங்க ஓகேங்களா. இப்போ உங்களுக்காக, எஸ் உங்களுக்கே உங்களுக்காக தான் பாடல் வந்துகிட்டே இருக்குது. ஜீன்ஸ் திரைப்படத்திலேருந்து கேட்டிருச்சிங்க.

என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, இவ்வளோ ஹைஃபையான மாடர்ன் டெக்னாலஜியெல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறமும் அன்பு இருவரும் பொடிநடையாக அமெரிக்காவை வலம் வருவோம், ஏன் நடந்து போகணும் அப்படின்னு. அதாவது சொல்லுவாங்கல்ல, இந்த உலகே கசந்த பிறகும் உன் விரல் கோர்த்து நடக்கக்கூடிய சில அடி தூரங்களே இனிக்கிறது அப்படின்னு. அது காதல் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு நாள் என் ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னால், இப்படியே இனிமையாக இருந்துச்சுன்னா சுகர் வந்து செத்துருவடா பார்த்து அப்படிலாம். அது சுகர்லாம் ஒரு நோயே கிடையாது. சிறுதானியங்களெல்லாம் நம்ம நம்முடைய உணவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சுகர்லாம் கடை கடை கடை கடை கடைக்கடைன்னு குறைஞ்சிருமா? எஸ், ஹாப்பியாக ஆரோக்கியமாக இருங்க. இப்போ கேட்டுட்டு இருக்கீங்க இளம் காற்று வீக்லி ரவுண்டப், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில். கொலம்பியாவினுடைய புகாரமங்கால நடைபெற்ற சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் இந்தியா வந்து உலக அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைச்சிருக்கு. என்ன சாதனை அதானே கேட்குறீங்க? ஒன்றுமே கிடையாது. செம்ம விஷயம் என்னென்னா, போட்டியில் பங்கேற்ற 5 இந்திய மாணவர்களும் தங்கப்பதக்கம் வென்றாங்க அப்படின்றது தான் அந்த சாதனையே. இந்தியாவினுடைய உலக புகழ்பெற்ற மருத்துவ விஞ்ஞானியும் உலக சுகாதார அமைப்பினுடைய முன்னாள் தலைமை விஞ்ஞானியுமான டாக்டர் சௌமியா சுவாமிநாதன் அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க லண்டனில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற அறிவியல் அகாடமியான ராயல் சொசைட்டியினுடைய கௌரவ உறுப்பினராக முறைப்படி இணைக்கப்பட்டிருக்கிறாங்களாம். தமிழக அரசு பொது மருத்துவ சேவைகளை ஒரே குடையின் கீழே கொண்டு வரக்கூடிய நோக்கத்தில் சென்னை மாநில கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் மாண்புமிகு முதலமைச்சர் அவங்களால நலம் டிஎன் அப்படின்ற ஒரு ஒருங்கிணைந்த இணையதளம் வந்து தொடங்கி வைக்கப்பட்டதான். இந்த தளத்தில் அரசு மருத்துவமனைகளுக்கான நன்கொடைகளை வெளிப்படைத்தன்மையோடு வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அதோடு கூட அச்சுச்சோ, அப்போ முன்னாடி ஒரு வாட்ஸ்அப் சாட்பாட் இருந்துச்சு, அது என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? எஸ், அதையும் இது கூட சேர்த்து இணைச்சிருக்கிறாங்களா. பெருந்தலைவர் காமராஜர் அவர்களினுடைய 123வது பிறந்த நாள் விழா ஜூலை 15 அன்னைக்கு கொண்டாடப்பட்டது. தமிழகத்தினுடைய கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜர் அப்படின்னு இவங்க வந்து போற்றப்பட்டாங்க.

ஆல்ரைட், நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எப்போவும் சொல்கிறது தான், தேவையில்லாமல் ஓவர் திங்கிங் வந்து பண்ணாதீங்க. நிறைய விஷயங்கள் வந்து நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் கூட நம்முடைய இந்த ஓவர் திங்கிங் அப்படின்றது தான் நம்முடைய வாழ்க்கையை வந்து கேள்விக்குறியாக்கும். சில விஷயங்களை நமக்கு கிடைக்க விடாமலே பண்ணிடும். அதனால் ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க, நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். ஒரு வேளை நீங்கள் பரீட்சையில் ஃபெயிலே ஆயிருந்தாலும் டோன்ட் வரி, அடுத்ததில் பார்த்துக்கிடலாம் அப்படின்னு கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. எதனால் தோல்வி அடைஞ்சோம் அப்படின்றத நீங்கள் சீர் மறுதூக்கி பார்த்துக்கோங்க. அதெல்லாம் சரி பண்ணிட்டீங்கன்னா கட கட கட கட கடன்னு நமக்கான வெற்றி நமக்கு வந்து சேர்ந்துடும் இல்லையா. இப்போது நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடல் உங்களுக்கு என்ன வேணும்? இம்சை அரசன் 23 புலிகேசியில் இருந்து வேணுமா, இல்லைனா கந்தசாமி திரைப்படத்திலிருந்து வேணுமா? ஆல்ரைட், நானே சீட்டு குலுக்கி போட்டு பார்த்துக்கிறேன். நம்ம ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியான ஒரு பாடலை கேட்டுடலாமா? எஸ், இம்சை அரசன் 23 புலிகேசியில் இருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டுருச்சிங்க.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இதய நரம்புகளில் இசை மீட்டி இரவை இனிமையாக்க வரும் இது எஃப்எம் ரெயின்போ 102.6 இன் இடைவிடா இசை மழை.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் பூவாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
2: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு, பின்பக்கமா போனா
3: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
1: இசை மலைனா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசை மலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
1: இது 102.6.

0: மெய்யா பொய்யா
1: மீரா ஐயா நான் தூங்கவில்லை கனவுகள் இல்லை
0: மெய்யா பொய்யா
1: மீரா

சுமப்பேன் மைதிலி, நினைத்து பார்ப்பேன் மைதிலி, நெஞ்சில் சுமப்பேன் மைதிலி, மைதிலி மைதிலி மைதிலி, மைதிலி மைதிலி மைதிலி, எங்கும் மைதிலி, எதிலும் மைதிலி, எல்லாம் மைதிலி, என் உயிர் மைதிலி.

நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

கண்மூடிய அமைதியான நேரம், நெஞ்சில் நின்ற இனிமையான தருணங்களை நினைத்து அசை போடும் இந்த இரவு வேளையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

நேர்களை ஒழித்துக் கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவு பெறுகிறது இடைவிடா இசைமழை. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கருவிழிகளை காலச்சக்கரங்கள் ஆக்கி இதயத்திற்கு இறக்கைகள் பூட்டி பறக்க துடிக்கும் நேரம் இது. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் இது இலக்கிய சாரல். காலங்கள் மாறலாம், காட்சிகளும் மாறலாம். அறியாமையில் திளைக்கக்கூடிய மக்கள் உலகத்தினுடைய ஏற்றத்தாழ்வுகளில் இருந்து விடுபட்டு அனைவரும் இன்புற்று வாழ வேண்டும் அப்படின்னும், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பணம் படைத்தவன் ஏழை அப்படின்ற பேதங்கள் இன்றி அனைவரும் சமமாக இந்த உலகத்தில் வாழ அவ்வப்போது நம்முடைய மகான்களும் சிந்தனையாளர்களும் தோன்றி நமக்கு அறிவுறுத்தி மறைவதுண்டு. அவர்கள் மறைந்தாலும் கூட அவர்கள் நமக்காக இந்த சமுதாயத்திற்காக விட்டு சென்ற சிந்தனைகளும் கருத்துக்களும் என்றும் உலகமுள்ள வரையிலும் நிலை பெற்று இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அந்த வகையில் இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் மனிதநேய சிந்தனையில் வள்ளலார் பாரதியார் நமக்கு கூறிய விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸ்டேட்மெண்ட் பண்ணுங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.

உலக மனிதர் ஒவ்வொருவரும் ஒரு ஜீவன். ஒவ்வொருவருக்குமே பசி, தாகம், பிணி, இச்சை, இழப்பு போன்ற காரணங்களால துன்பப்படுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த துன்பங்கள் களையப்பட வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் என இத்தோடு நிற்காமல் பசிப்பினி அகற்றலே தெய்வ வழிபாடு அப்படின்றத நடைமுறைப்படுத்தியவர் வள்ளலார். அதற்காக 22/5/1867 வடலூர்ல சத்திய தர்மசாலையை அவர் நிறுவினார். ஒருவர் பசித்திருக்க மற்றவர் புசித்திருப்பது ஜீவகாருண்ய நிலையை பாதிக்கும் கொடிய பாவம் அப்படின்னு அவர் சொன்னார். இருந்தோம்பி இல் வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு அப்படின்ற வள்ளுவர் கருத்தை தொடர்ந்து பாரதியும் நெறிமுறைப்படுத்தி உள்ளார். ராமலிங்க அடிகளார் வாடுவோரினுடைய வாட்டத்தை தீர்த்ததோடு இறைவனிடம் ஏழை உலகுயிர் துன்பம் இனி பொறுக்க மாட்டேன், கொடுத்தருள் நின் அருள் ஒளியை கொடுத்தருள் இப்போதே அப்படின்னு சொல்றாரு. பசிப்போரை ஒழிக்க நிறுவப்பட்ட பாசறையாக தர்மசாலை விளங்குகிறது. வேதாந்தம் பேசிய சமயவாதிகளுக்கு இடையே வறுமைக்கு எதிராக போர் தொடுத்த முதல் துறவி வள்ளலார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

வள்ளலாரினுடைய கொள்கைப்படி மனித ஆத்ம வளர்ச்சிக்கு ஜீவகாருண்யம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சாதனம். வாடிய பயிரை கண்டு வாடிய அவர் உயிர் பலி மற்றும் புலாலை வெறுத்து அனைத்து உயிர்களையும் சமமாக கருதினார். அன்பு செலுத்துவதை வலியுறுத்தினார். அன்பு மரலும் கொண்டு பிறருக்கு பகிர்ந்தளித்து வாழ்ந்தவர்கள் மரணமில்லாத பெருவாழ்வை அடைவார்கள் அப்படின்னு அவர் சொன்னார். பாரதியும் நோவு வேண்டேன், நூறாண்டு வேண்டினேன், அச்சம் வேண்டேன், அமைதி வேண்டினேன், உடைமை வேண்டேன், உன் துணை வேண்டினேன், வேண்டாதனைத்தையும் நீக்கி வேண்டியதனைத்தையும் அருள்வது உன் கடன் அப்படின்னு இறைவன்ட்ட மக்களுக்காக வேண்டுறாரு. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

இலக்கிய சாரல் கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz. மக்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களை இறைவன் கிட்ட வள்ளலாரும் பாரதியும் வேண்டக்கூடிய அந்த விஷயத்தை பொறுத்தளவுல, பேசா பொருளை பேச நான் துணிந்தேன், கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன், மண் மீதுள்ள மக்கள் பறவைகள் விலங்குகள் புல் பூண்டு மரங்கள் யாவுமின் வினையலால் இடும்பை தீர்த்தே இன்பமுற்று அன்புடன் இணங்கி வாழ்ந்திடவே பூமண்டலத்தில் அன்பும் பொறையும் விளங்குக, துன்பமும் இடிமையும் நோவும் சாவு நீங்கி சார்ந்த பல்லுயிரெல்லாம் இன்புற்று வாழ்க என ஆறறிவு முதல் ஓரறிவு வரை இருக்கக்கூடிய உயிர்கள் வரைக்கும் துன்பம் நீங்கி நலம் பெற வேண்டும் அப்படின்னு ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை போற்றுகிறார் வள்ளலார். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பொதுமை ஒழுக்கமாகவும் அவர் வந்து அறிவுறுத்துறார். கொல்லாமை, பொறுமை, சாந்தம், இந்திரிய நிக்கிரகம் அப்படின்ற கோட்பாடுகளை அவர் வந்து வலியுறுத்துறாரு. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

ஜீவ ஒழுக்கம் அப்படின்றது ஆண் பெண் போன்றோரிடம் சாதி, சமயம், மதம், ஆசிரமம், சாத்திரம், கோத்திரம், குலம், சாஸ்திர சம்பிரதாயம், தேச மார்க்கம், உயர்ந்தோர், தாழ்ந்தோர் அப்படின்ற இந்த பேதம் நீங்கி எல்லாரும் நம்முடையவர்களாக சமமாக கொள்வது அப்படின்றது தான் ஜீவ ஒழுக்கம். பாரதியும் மனதில் உறுதி வேண்டும் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல்ல எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பருதி முன் பணியை போல, நன்னி நின் முன் இங்கு நசித்திடல் வேண்டும் அப்படின்னு இறைவனை வேண்டுகிறார். மன வேற்றுமைக்கு சினமே காரணம். சினம் தோன்றினால் சமநிலை மாறுபட்டு வேறுபாடுகள் உருவாகும். வேறுபாடுகள் தோன்றினால் மக்களிடத்தில் அன்பு கெடும். இதனை பாரதி சொல்றாரு. சினங்கொள்வார் தமைத்தாமே தீயார் சுட்டு செத்திடுவார் ஒப்பாவார். சினங்கொள்வார் தம் மானங்கொண்டு தங்கழுத்தை தாமே வெய்யாவாள் கொண்டு கிழித்திடுவார் மாலுவாராம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

இன்றைய உலகத்தில் பூசல்களும் அதனால் துயர இழப்புகளும் அதிகமாயிட்டிருக்கு. அதற்கு முதன்மை காரணமாக சமய காழ்ப்பு அமைகிறது. சமய காழ்ப்பு மறைய வேண்டும் அப்படின்றதுக்காக வள்ளலார் 1865 சமரச சன்மார்க்க சங்கத்தை நிறுவி அதற்கு சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படின்னு பெயர் வச்சார். அதுக்கப்புறமா சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு பெயர் மாற்றி அமைத்தார். இது அருளறத்தை அடிப்படையாக கொண்டது. அருள் இல்லாமல் சன்மார்க்கம் இல்லை அப்படின்றத அருளே நம் துணை, அருளே நம் தொழில், அருளே நாம் அறிவாய் என்ற சிவம் அப்படின்னு சொல்றாரு. சாதியும் மதமும் சமயமும் தவிர்த்தே சத்திய சுத்த சன்மார்க்க வீதியில் உமைத்தான் நிறுவுதல் உண்மை விளம்பினேன் வம்மினே விரைந்தே அப்படின்னு சொல்றாரு. அன்பென்று கொட்டுமுரசே மக்கள் அத்தனை பேரும் நிகராம் என அனைவரும் ஒன்று அப்படின்னு சொல்றாரு பாரதியார். இந்த உலகத்தை செப்பம் செய்தல் வேண்டும் அப்படின்னு சூளுரைத்த பாரதி, வேடிக்கை மனிதரை போல் நான் மீள்வேன் என்று நினைத்தாயோ தன்னால் இந்த உலகத்தை சரி செய்ய முடியும் அப்படின்னு உரைத்துள்ளார். இவ்வாறு வள்ளலாரும் பாரதியாரும் ஒரே நோக்கத்துல மனிதநேய ஆண்மநேய ஜீவகாருண்ய சன்மார்க்க நெறிகளை தந்து மனிதர்களை சமூக நோக்கில் பரந்த மண்பான் மேல செயல்பட தூண்டி இருக்கிறாங்க. உலக உயிர்கள் யாவும் சிறந்து விளங்க நல்ல பல சிந்தனைகளை விட்டு சென்றுள்ளனர் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

நேர்களை ஒழித்துக் கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய இலக்கிய சாரல். நேரம் 10 மணி.

0: 105.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கனிதரும் சுவையாய் கவிதை பூக்களாய் இரவை இனிமையாக்கி உங்கள் இதயங்களை இசையால் நினைக்க வரும் இது எஃப்எம் ரெயின்போ 102.6-இன் சுகமான ராகங்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் உங்கள் மனசுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2561132 மற்றும் 2561133 என்ற எண்களில். வெளியூர் நேரில் இருந்தீங்க அப்படின்னா 0462 அப்படின்ற இந்த நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்கள். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய ஃபோர்ஸ் லக்கி காலர் யார் இங்கிருந்து பார்த்துடலாமா? வணக்கம்.
2: மகிழ்ச்சி
1: சொல்லுங்க. இதே சந்தோஷத்தோட என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்? நாம
2: எனக்கு வந்து மூன்று முடிச்சு படத்துல இருந்து
1: நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: நேரம் 10:06 கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யாருங்கிறது பார்த்துடலாமா? வணக்கம்.
1: வணக்கம் சார், வெள்ளாங்குழில இருந்து பாபு.
0: பாபு சார், எப்படி இருக்கிறீங்க?
1: சூப்பரா இருக்கேன் சார், பாட்டை கேட்டுட்டு.
0: ஓகே, ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்? நம்ம இப்ப
1: அண்ணாமலை படத்துல இருந்து அண்ணாமலை ஆசை வச்ச
0: என்னாமலை. வெயிட் பண்ண முடியாது பாபு சார், உடனே கேட்போமா அந்த காதல் பாடல?
1: தேங்க்யூ,
0: நன்றி நன்றி. உங்களுக்கு பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: எப்படி
1: கேட்டிங்களா? பாட்டுக்கு நடுவில் பள்ளி கூட சத்தம் போட்டுது, அப்படி இருந்துச்சு இல்லையா? எஸ் கேட்டுட்ருக்கீங்க, எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கேருந்து பார்த்துடலாமா? வணக்கம். வணக்கம். ஓகே, அவங்க இப்போ ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த நேர் யார் இங்கேருந்து பார்த்துடலாம்? வணக்கம். வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
2: என்ன
1: படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்? ஒருவேளை உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா என்ன பாடல்
2: கேட்பீங்க?
1: அந்த பாடல் வேணுமா? எதனால பிடிக்கும் உங்களுக்கு அந்த பாடல்?
2: ரொம்ப பிடிக்கும்.
1: அப்படியா? சோ கியூட். இந்த பாடலும் கியூட் இல்ல? ஓகே, உங்களுக்கான பாடல் ரெடியா இருக்கு, கேட்கலாமா? நன்றி, உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: நேரம் 10:17 இணைந்திருக்கின்றோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோடு. நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கிருந்து பாத்திரலாம்? வணக்கம்.
1: நான் மலையில் நனைந்த போது ஊரே என்னை சுற்றியது. மலையை சுற்றிவிட்டு என் தலையை துவக்கியவள்
0: அம்மா. தவறு தவறு, இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது. இந்த கவிதையை நீங்க மனைவியின் மாத்தி ஆகணிப்போ என்று சொல்லி கொண்டு பேசுவது
1: சிந்து பூந்தரை முருகன் பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா சார்?
0: சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: ஓகே
1: சார்,
0: சொல்லுங்க என்னதுன்னு.
1: சாப்பிட்டீங்களா?
0: சூப்பரா சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா?
1: ஆப்பா சாப்பிட்டேன் சார்.
0: ஓகே நல்லது. தொட்டுக்க
1: தொட்டுக்க வந்து சாம்பார்.
0: ஓகே சந்தோஷமா சாப்பிடுங்க. சொல்லுங்க என்ன படத்துல இருந்து என்ன பாடல்?
1: ஊருக்கு தந்தி அடிங்க, டாக்டருக்கும் சொல்லி விடுங்க.
0: ஐயா கறி சோறு போட்டீங்கன்னா எனக்கும் சொல்லி அனுப்புங்க, வந்துடுறேன்.
1: சரிங்க சார்.
0: ஓகே நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: சுகமான ராகங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கிருந்து பார்த்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: தீபா
0: மேடம், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன் மேடம். சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்? உரிமை கீதமா இல்ல இது தீபாவின் கீதமா அப்படின்றத பாடல கேட்டலாம். ஓகேங்களா? நன்றி. உங்களுக்கு பாடல் வந்துட்டே இருக்கு கேட்டுருச்சீங்க.

0: நேரம் 10:28 கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கிருந்து பார்த்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: லட்சுமணன்
0: சார், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா
0: இருக்கேன். சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
1: பொன்னு மணி படத்துல இருந்து ஆடிப்பட்டம் தேடி பார்த்து விதைக்கணும் கண்ணையான்ற
0: பாடல். அருமையான பாடல், கேட்கலாமா?
1: கேட்கலாம்.
0: நன்றி, உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: இணைந்திருக்கின்றோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோடு. நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கிருந்து பார்த்துடலாம்? வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் களிப்பட்டியிலேருந்து கலையரசி பேசுகிறேன்.
0: கலையரசி மேடம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க சார்?
0: நான் சூப்பராக இருக்கேன். சொல்லுங்கள், என்ன படத்துலேருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
1: நீயா படத்துலேருந்து ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளான்.
0: அடாடாடா, இனிமையான பாடல் கேட்கலாமா?
1: ஆ சரி சார்,
0: ஓகே, நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டு ரசிங்க.

0: சுகமான ராகங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்க இருந்து பாத்திரலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம்.
1: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சிக்கும் அன்புக்குரிய அறிவிப்பாளர் கபில்தேவ் சார் அவர்களுக்கும் இனிய இரவு வணக்கம் கூறி நிகழ்ச்சியில் இணைவது திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்தினம்.
0: கனகரத்தினம் சார், நான் சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நலமாக இருக்கிறேன் சார்.
0: ஓகே சூப்பர். அப்படியே சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்
1: சார்? இன்னைக்கு வந்து உத்தம ராசா படத்துல இருந்து இந்த மாமனோட மனசு மல்லிகை பூ போல பொண்ணானது அந்த சாங் கொடுங்க.
0: என் மனசு மாதிரி
1: சாரோட மனசும் மல்லிகை போல பொண்ணானது.

0: தான்.
1: ஐயோ,
0: அதனால அவருக்காகவும் இந்த பாடல் நாங்க டெலிகேட் பண்றோம் சார்.
1: கனகரத்னம் சார்,
0: சொல்லுங்க.
1: ஒரு ஆணுக்கும் வெட்கம் வரும் அப்படின்றத நீங்க உணர்த்துறீங்க, எனக்கு ஒரே வெக்க வெக்கமா வருது. பாடல் கேட்கலாமா?
0: கேட்டுடலாமா
1: பாடல்? நன்றி, உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: நேரம் 10:44 கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கிருந்து பார்த்துடலாமா? வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம் சகோதரருக்கு.
0: இனிய இரவு வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: தேனியில சொன்னது. அனைவரும் நலமா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கப்பா. நல்லா
0: இருக்கீங்களா? சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு சின்ன பசங்க நாங்க அந்த படத்துல எஸ் ஜானி அவங்க பாடின என்ன மனமுள்ள பொண்ணு என்ன மதுரையில கேட்டாக அந்த பாட்டு
0: மன்னார் குடியில் கேட்டாக. இப்ப நம்ம பாடல் கேட்டுருவோமா?
1: கேட்டுலாங்க.
0: ஓகே, உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: ஒன்பது நிமிடம் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கிருந்து பார்த்துடலாம். வணக்கம்.
1: செவிகளில் பூத்த இசை மலராய், செவிகளில் பூத்த இசை மலராய், நெல்லை பெண்கள் 102.6 அன்பான சார் கபில் சார் அவர்களுக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: இனிய இரவு வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: மதுரை ஜவஹர்புரத்துல இருந்து உங்கள் அன்பு சார் ஆண்டனி.
0: ஆண்டனி சார் எப்படி இருக்கீங்க?
1: என்ன
0: படத்துல
1: என்ன
0: பாடல் கேட்கலாம்?
1: ஜெயஸ்தாண்ட வாணிஜலம் பாடிய அங்கத்தில் முகம் எடுத்த அந்த
0: பாடல
1: மலர் நினைவுகளாக வெளியிடப்படும்.
0: நிச்சயமாக உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்கலாமா?
1: நன்றி
0: நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கேருந்து பார்த்துடலாமா? வணக்கம்.
1: வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: ஆறுமுகமடியிலேருந்து சாந்தி.
0: சாந்தி மேடம், சொல்லுங்கள், என்ன படத்துலேருந்து என்ன பாடல்? நன்றி, உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவான நேர் யாருங்கிறதுன்னு பாத்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்?
0: சூப்பரா இருக்கேன். யாருங்கிறது பேசுறீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சோமுருகன், காயல்பட்டினம்.
0: ஓகே சார், சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல்?
1: எனக்கு வந்து நிறம் மாறாத பூக்கள் படத்துல இருந்து ஆயிரம் மலர்களை மலருங்கள், அமுத கானம் பாடுங்கள்.
0: நிச்சயமா அந்த அமுத கானம் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்கலாமா?
1: நன்றி
0: நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

நேரம் 11:10. நீர்களே ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 5:50 ஆரம்பமாகும். தொடர்ந்து 102.6 மெகாஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம். மாலை நேர நிகழ்ச்சிகளில் உங்களோடு கலந்திருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் கபில் தேவ்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: எஃப்எம் கோல்டு நிலைட் நேரம் 11:40. இப்போது கேட்கலாம் திரைக்கானம். உரிமைக்குரல் திரைப்படத்துக்காக டி.எம். சவுந்தரராஜன் பாடிய பாடல்.
2: Hey.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: எஃப்எம் கோல்டு நிலை நேரம் நள்ளிரவு 12:10. இப்போது கேட்கலாம் இரவின் மடியில். இதில் உன்னால் முடியும் தம்பி, செந்தூரப்பூவே திரைப்படங்களிலிருந்து பாடல் கேட்கலாம். முதலில் உன்னால் முடியும் தம்பி திரைப்பட பாடல். எஸ்பி பாலசுரம்

மமகமதகதரிதஜம் சசபாமதகரிசதீதகதிபிததிகிதபுக ததகதின் ததகதினதீஜம் தரிதசனிபரிசரீகமதனகுபமகம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: எஃப்எம் கோல்டு நிலை நேரம் நள்ளிரவுக்கு பின் 1:10. இப்போது கேட்கலாம் நினைவில் நின்றவை. பெரிய இடத்து பெண், தேன்நிலவு திரைப்படங்களிலிருந்து பாடல் கேட்கலாம். முதலில் பெரிய இடத்து பெண் திரைப்பட பாடல், TM சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியது.

0: அடுத்து ஏஎம் ராஜா பாடிய பாடல்.
1: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா,

0: நேர்கள் இதுவரை எஃப்எம் கோல்டு வழங்கிய நினைவில் நின்றவை நிகழ்ச்சியினை கேட்டீர்கள்.
1: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி என்றும் உங்கள் நலனில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்ட் 100.1 MHz பண்பலையில் நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி நெஞ்சம் மறப்பதில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் உலகம் சுற்றும் வாலிபன், கௌரவம் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் ஒலிபரப்ப கேட்கலாம். முதலில் இடம்பெறுவது உலகம் சுற்றும் வாலிபன் படத்திலிருந்து பாடல்கள்.

0: பாவனை போல் ஒரு வங்கி கொடியாடு, துள்ளும் வாலிபம் ஏங்குது இணையுது இளமையின் புகழ் பாடு.
1: உலகம்

0: ஒலித்த உலகம் சுற்றும் வாலிபன் படத்தின் பாடல்களை பாடியவர்கள் டிஎம் சவுந்தரராஜன், பி சுசீலா, எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, சீர்காழி கோவிந்தராஜன், கேஜே ஏசுதாஸ், எல்ஆர் ஈஸ்வரி ஆகியோர். நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து கௌரவம் படத்திலிருந்து பாடல்கள்.
1: கண்ணா

0: In the football's blockbuster finale of the FIFA World Cup 2026, Spain beat Argentina to win World Cup for the second time. Ferran Torres scores the only goal for Spain in extra time. Argentina played extra time with 10 men and after Fernandez sent off in 93 minutes. Both teams were at 0-0 even after 90 minutes of game. Then they were given extra time for a win. India Meteorological Department has issued a red color warning for very heavy rainfall with isolated extremely heavy rainfall over Himachal Pradesh, Jammu Kashmir and Uttarakhand today. Heavy rainfall is also expected over Delhi, Haryana, Chandigarh, Punjab, Bihar, Chhattisgarh, Uttar Pradesh, Madhya Pradesh, Jharkhand, West Bengal, Odisha and parts of Northeast India during the next 2 days. For Delhi, IMD has forecast a generally cloudy sky today. In men's cricket, England beat India by 27 runs in the third ODI and sealed a 2-1 series win at Lord's in London. England had set a target of 388 runs for India in the third ODI. And that is the end of this news bulletin.
1: நேரம் அதிகாலை 4:10 ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் FM கோல்ட் 100.1 MHz பண்பலையில் தொடர்வது
2: பொங்கும்மங்கலம் நிகழ்ச்சியில் தோமாடச்சிட்டி அப்பாயி அவர்களின் நாகஸ்வரைசை கேட்கலாம். கோரப்பட்டி பசவையா அவர்கள் தவில், மேலுக்கோவையா பௌளி ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. கண்டச்சாப்பு தாளம்

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தோமாடச்சிட்டி அப்பாயி அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. கோரப்பட்டி பசவையா அவர்கள் தவில், தொடர்ந்து நாதலோலுடை ராகம் கல்யாண வசந்தம், ரூபகதாளம் தியாகராஜர்.

0: இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தோமாடச்சிட்டி அப்பாயி அவர்களின் நாகஸ்வரிசை கேட்டீர்கள்.
1: கோரப்பட்டி பசவையா அவர்கள் தவில்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்ட் 100.1 MHz பண்பலையில் நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி புலரும் பொழுது. நவீன சாரங்கதாரா படத்திலிருந்து எம் கே தியாகராஜ பாகவதர் பாடிய பாடலோடு புலர்கிறது இன்றைய புலரும் பொழுது.

கணபதி இல்லாமல் ஒரு ஊருண்டோ, வீட்டில் கணேசன் இல்லாமல் ஒரு பேருண்டோ, அரச மரம் ஒன்றிருந்தால் போதுமே, அங்கே ஆயிரமாய் பெண் குலங்கள் கூடுமே. மோதகமும் அதிரசமும் வைக்கின்றோம் நாங்கள் மூன்று சமயம்.

நேரம் 5:28, 30 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து ஜெகதல பிரதாபன் படத்திற்காக டாக்டர் சீர்காழி எஸ். கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல்.

சரி மகரி மபனி தனிதா மபனி ரி சரி நி சதனி மபனி சரி சனி சரி காரி சரி ரி சனி சனி பனி பம பம கபரி சனி சரி மபனி தனிதா சரி மபனி தனிதா.